நேரம் 5:31. புலரும் பொழுதில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அம்பிகாபதி திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடலை.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு

அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே

தொடர்ந்து மின்சார கனவு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுஜாதா ஆகியோர் பாடிய பாடலை கேட்கலாம்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1697 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 பத்ரபதா மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 21 தேதி, 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பிறருக்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுபவன் தன்னுடைய சுற்றத்தாரோடு உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி கெட்டுப்போவான். குறள் எண் 166, அதிகாரம் அழுக்காராமை.
1: கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்.
0: பிறருக்கு கொடுப்பதைக் கண்டு பொறாமைப்படுபவன் தன்னுடைய

இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவைக்கு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகின்றார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துள்ளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் ப இளங்கோ அவர்கள். தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியின் உரை வழங்குகின்றார் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்க இருக்கின்றோம். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, இன்றைய சூழ்நிலையில் பொருட்களை தேவைக்கு வாங்குகின்றோமா அல்லது ஆஃபருக்காக வாங்குகின்றோமா? நேயர்களே, உங்களுடன் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சியில் இன்று ஹவா மஹால் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, இந்த வீட்டு வேலை செய்ய ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை எது? தோழிகளே, தவறாமல் எங்கள் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் இரத்த வகையை தெரிந்து வைத்து கொள்வது ஏன் அவசியம் குறித்த தகவல்களை நாம் கேட்கலாம். பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1986 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களையும் அது குறித்த தகவல்களையும் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி

குறிப்புகள்: 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி. இன்று நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் குறித்த தகவல்களை கேட்க இருக்கின்றோம். இன்று அவரது பிறந்த தினம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஹச் கண்ணம்மா அவர்களின் தொகுப்பு வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். நேரில் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேர்களே, நம்மளுடைய பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1133 மற்றும் 3-2 என்கின்ற இந்த தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம். குக்கு போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாக, குரல் பதிவாக அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. இதே போல நமது பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய என்ன ஆலோசனைகளை, நிறை குறைகளை எங்களுடன் நீங்கள் கடிதங்கள் மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். கடிதங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அன்பின் வரிகள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களது கருத்துக்களை கடிதங்களாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.

இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு வலம் வர இருக்கின்றது. இதுபோல நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களின் தொகுப்பும் வலம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பி வைக்கலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி பிரிவு, திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்களது விருப்ப தொகுப்பினையும் அனுப்பி வைக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காற்று என்னும் அமிழ்தம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: September 7 இன்று நாம் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்திக்கும் நாள். நீல வானுக்குரிய தூய்மையான காற்றுக்கான பன்னாட்டு நாள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ். மாசுபாட்டை குறைத்து தூய காற்றை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என முடிவெடுக்கும் நாள். எந்த விலங்குகளும் இயற்கையை பாழ்படுத்துவதில்லை. காற்று மட்டும் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் வீசாவிட்டால் மகரந்தம் பரவாது. விலங்குகளும் பறவைகளும் அந்த கடமையை செய்கின்றன. நிலம் முழுவதும் பசுமையாக்கி தூய்மையான காற்றுக்கு வழி செய்கின்றன. இன்று மனிதர்கள் உண்டாக்கும் புகை மாசினால் பல மூச்சு பிரச்சனைகள் உருவாகி வருகின்றன. நடந்து செல்லும் பழக்கமே குறைந்துவிட்டது. இதனால் வாகன புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காமல் பயன்படுத்துவதாலும் காற்று மாசுபடுகிறது. காற்று எல்லோரையும் அப்படி அப்படியே காட்டுகிறது. அது யாரையும் நிறம் மாற்றுவதில்லை. ஆனால் மனிதர்கள் காற்றின் நிறத்தை புகையால் மாற்றி விடுகின்றனர். இந்த உலகம் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமன்று, அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ உரிமை உண்டு.

0: அதனை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. மனிதருக்கு, மரத்திற்கு, பறவைக்கு, விலங்குக்கு, நீருக்கு, காற்றுக்கு என அனைத்துக்கும் உரிமை உண்டு. காற்றை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறது மரம். விலங்குகள் தம் கழிவுகளால் மண்வளத்தை பெருக்கி மரங்களை உருவாக்கி காற்றை தூய்மைப்படுத்துகின்றன. மனிதன் நீர்வளத்தை அழித்து கட்டிடம் கட்டிவிடுகிறான். பின் காற்றுக்கு மலை பிரதேசங்களை தேடி ஓடுகிறான். உயர்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை, காஃபி தோட்டங்களை அமைத்து காற்றை பெருக்கும் வழியை அழித்து விடுகிறான். காற்று மட்டும் கிடைக்காவிட்டால் உயிர் பிழைப்பதே அரிதாகிவிடும். காற்றில் தொடங்கும் வாழ்க்கை காற்றை உள்ளிழுக்க முடியாத பொழுது முடிவடைந்து விடுகிறது. அத்தகைய காற்றுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மரம் வெட்ட வரும் மனிதர்கள் தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டனர். சாலை மற்றும் போக்குவரத்துக்காக வெட்டப்படும் மரங்களுக்கு ஈடாக வேறொரு இடத்தில் மரங்களை நட வேண்டும். மரங்கள் மாசு கட்டுப்பாட்டு தொழிற்சாலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரை காப்பதால் தான் மழைக்கு அமிழ்தம் என்று பெயர். அது மரங்களை செழிப்புடன் வளரச் செய்து காற்றை காப்பதனால் அதனையும் போற்றி கொண்டாட வேண்டும். காற்றை மரங்கள் மனமாக்கி விடுகின்றன, மனிதர்கள் அசுத்தமாக்கி விடுகின்றனர். நெகிழி பயன்பாடு மஞ்சள் பை மரபை உடைத்து விட்டது. நம் முன்னோர்கள் வாழ்நாள் முழுதும் ஒரே பையைத்தான் பயன்படுத்தினர். இப்பொழுது கூட இது தாத்தாவின் பை என பாதுகாப்பாக வைத்திருப்போர் உண்டு. ஆனால் நாம் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு அதனை குப்பையாக கொட்டி விடுகிறோம். குப்பைகளை எரிக்கும் மாசு, வீடு கட்டும் மாசு என எத்தனையோ வகையில் காற்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயார் பெயரில் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என பிரதமர் கூறியதை அனைவரும் நினைவில் கொண்டு உங்கள் தாயார் பெயரில் ஒரு மரத்தையாவது வளர்க்க வேண்டும். முடிந்தவரை நடப்போம், முடியாத பொழுது வாகனத்தை எடுப்போம் என ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும். இம்முடிவு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல் உடல்நலத்திற்கும் காற்று தூய்மைக்கும் வழிவகுக்கும். ஒரு மரம் நடுவது என்பது 1000 உயிர்களை காப்பதற்கு நிகராகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நன்று. இது போன்று சிறிய சிறிய செயல்களை செய்தாலே காற்று தூய்மை அடைந்துவிடும். மருத்துவமனைகளில் கூட்டம் குறையும். இயற்கையை பகைத்தால் இழப்பு நமக்கே. பசுமையான இயற்கை, வளமான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட பூமி, பாதுகாப்பான எதிர்காலம் என்பதனை உணர்ந்து வாழலாம் தானே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் காற்று என்னும் அமிழ்தம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நாம் அடுத்து இனி கேட்கலாம் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நாம் கேட்கலாம் முதலாவது பாடலாக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் பாடல்.

நேரம் காலை 6:25. பக்தி பாடல்கள் வலம் வரும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து இருக்கின்றோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் என்கின்றது சங்கீதத்தின் புத்தகம். நாம் கேட்கலாம் அடுத்ததாக கே.ஜே. ஏசுதாஸ் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். அவன் அருளை இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்கின்றது நம்ம திருக்குரான். கேட்கலாம் அடுத்ததாக எம்ஏ உஸ்மான் அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஷாஹுல் ஹமீத் அவர்களின் குரலில் பாடல் கேட்டோம். இறை தேடு மட்டுமல்ல வாழ்க்கை, இறைவனை தேடுவதும் தான் வாழ்க்கை. இனிமையான பாடல்களுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
4: மீளுருவாக்க விவசாயம் என்ன, இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற ரசாயன விவசாயத்திற்கோ இயற்கை விவசாயத்திற்கோ என்ன வேறுபாடு? அப்புறம் இந்த மீளுருவாக்க விவசாயத்துல இருக்கிற அறிவியல் என்ன? அதை எப்படி நம்மளுடைய விவசாய நடைமுறைகள்ல அதை செயல்படுத்துறது? அதனால நமக்கும் நம்ம விளைவிக்கிற பயிருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் முழுமையா நம்ம பார்க்கலாம்.

0: இந்த விவசாய முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மண்ணை பற்றி ஒரு ஆழமான புரிதலை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு பண்புகள் இருக்கு. ஒன்று இயற்பியல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வேதியியல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கு, மூணாவது உயிரியல் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு விவசாயத்திற்கு நல்ல மண் அப்படின்னா இந்த மூன்று அறிவியல்களும், அதாவது இயற்பியல் வேதியியல் உயிரியல், ஒரு சமநிலையில இருக்கும் பொழுதுதான் அது உயிருள்ள மண்ணா இருக்கும். அந்த மாதிரி மண்ணில் இருந்து தான் நம்மளால ஒரு நல்ல விளைச்சலை எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம கிட்ட இரண்டு விதமான விவசாய முறைகள் இருக்கு பிரதானமா. ஒன்று வந்து ரசாயன விவசாயம். ரசாயன விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வேதியியல் மட்டும் அடிப்படையாக கொண்டது, அதாவது கெமிஸ்ட்ரியை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அதுக்கு வந்து உயிரியலை பற்றின ஒரு சிந்தை கிடையாது. நமக்கு நைட்ரஜன் வேணுமா யூரியாவை போடுவோம், பாஸ்பரஸ் வேணுமா டிஏபியை போடுறது, பொட்டாசியம் வேணுமா பொட்டாசியம் குளோரைடு மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இதை போடுறது, ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்கும் ஏதாவது ஒரு உரத்தை போடுறது. உரம் அப்படின்றது இங்கே கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியை மட்டும் கணக்கில் வச்சு நம்ம மண்ணில் போடுறது. இதுதான் வந்து கெமிக்கல் விவசாயம் ஆர் ரசாயன விவசாயம். இதுல வந்து மண் வளம் கெடுது, மனிதனுடைய ஆரோக்கியம் கெடுது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆர்கானிக் விவசாயம், அதாவது இயற்கை விவசாயம். உருவாக்கப்பட்டதுன்றதை விட அது முன்னே இருந்த நமது மரபுல இருந்த நடைமுறைகளை உயிரியல் நோக்கங்கள் மூலமா நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விவசாய முறை. இப்போ இதுல என்ன பிரதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உயிரியல் மட்டும்தான் பிரதானம். மண்ணில் இருக்கிற கெமிஸ்ட்ரிய அது கண்டுக்கிறது கிடையாது. எந்த ஊட்டச்சத்து, இப்போ நைட்ரஜன் வேணும் அப்படின்னா பசுஞ்சாணத்தை போடுங்க, ஜீவாமிர்தம் கொடுங்க, இல்ல அமுத கரைசல் கொடுங்க. அதே மாதிரி பொட்டாசியம் வேணும்னா அடுப்பு சாம்பலை கொடுங்க. இந்த உயிரியல் விவசாயம், அதாவது இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அது ரசாயன விவசாயத்திற்கு ஒரு மாற்றா, அவங்க யூரியா போடுறாங்களா நான் வந்து பஞ்சகவ்யா கொடுக்குறேன், அவங்க வந்து பொட்டாஷ் கொடுக்குறாங்களா நான் சாம்பல் கொடுக்குறேன், அது மாதிரியான ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டதுனால அதனால முழுமையான ஒரு உயிரியல் விவசாயத்தை பண்ண முடியல அப்படின்றது தான் நிஜம். ஏன்னா ஒரு உயிர் ஒரு மண்ணில் தோன்றணும் அப்படின்னா அந்த மண்ணில் இயற்பியலும் வேதியியலும் சமநிலையில் இருந்தால்தான் உயிரியல் அங்கே சரியாக வேலை செய்ய முடியும். பரிணாம வளர்ச்சி நமக்கு இதைத்தான் சொல்லுது. ஸோ ஒரு உயிருள்ள மண் உருவாகணும் அப்படின்னா அந்த மண்ணுல ஒரு வேதியியலும் இயற்பியலும் ஒரு சமநிலையில இருக்கும். இதுதான் அறிவியல், இதுதான் பரிணாம வளர்ச்சி. இதை எப்படி நம்ம மண்ணுக்கு கொண்டு வந்து ஒரு சமநிலையில் கொண்டு வந்து அதன் பிறகு நம்ம அந்த உயிரியலை வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவியல் சார்ந்த கட்டமைப்பை கொண்டு செய்யும் விவசாய முறைதான் மீளுருவாக்க விவசாயம். இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் பார்த்துடலாம். அதாவது ரசாயன விவசாயத்துல ஊட்டச்சத்து எப்படி பயிர் எடுத்துக்குது, அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல ஊட்டச்சத்தை எப்படி பயிர் எடுத்துக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ரசாயன விவசாயம் நம்ம பார்த்தோம், உரங்கள் மூலியமா தான் அது ஊட்டச்சத்தை எடுத்துக்குதுன்னு. இதுக்கு பேர் வந்து அயானிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அயானிக்னா அயன் வடிவில், இப்போ நைட்ரஜன் வேணும் அப்படின்னா யூரியா போடுறீங்க அப்படின்னா பிரதானமா அது நைட்ரேட் அப்படின்ற அயனி வடிவுல தான் பயிர் எடுத்துக்கும். அதே மாதிரிதான் மற்ற ஊட்டச்சத்துக்களும். இது எப்படின்னா ஒரு பயிருக்கு அந்த ஊட்டச்சத்து தேவை, அந்த வேர் அந்த ஊட்டச்சத்து இருக்கிற இடத்த தொடும் பொழுது அந்த ஊட்டச்சத்து நேரடியா பயிர் எடுத்துக்கும். இங்கே உயிரியலுக்கு வேலை கிடையாது. உயிரியலுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால உயிரியல் கூட்டம் அங்கே வளராது. அதனால நம்ம வந்து ரசாயன விவசாயம் பண்ணும் பொழுது உயிரியல் பெரும்பான்மையாக அங்கே இருப்பதில்லை.
1: இதுவரை மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே ரவிசங்கர் அவர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்

0: அசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 68 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 61 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா, நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: பேர்கள் இதுவரை உள்ளவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் காலை 6:55. தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
3: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா ஸ்ரீனிஷா. நான் தென்காசி மாவட்டம் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7 படித்து வருகிறேன். சுருக்கமாக காந்தியின் இயற்கை கருத்து யாதெனில், எளிமையான வாழ்க்கை, மண்ணோடு மண்ணாக வாழுங்கள், பூமி போதுமானது ஆனால் பேராசைக்கு இல்லை, மண் நீர் சூரியன் உண்ணாவிரதம் ஆகிய இயற்கை வைத்தியம், இயற்கை விவசாயம், கிராம சுயராஜ்யம், உயிர்களோடு அகிம்சை, இயற்கையோடு அகிம்சை. இன்று உலகம் காலநிலை மாற்றத்தால் தத்தளிக்கிறது. அப்போது காந்தியடிகளின் குரல் மிகவும் தேவைப்படுகிறது. காந்தியடிகள் வெறும் சுதந்திர போராளி மட்டுமல்ல, இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கையின் முன்னோடியும் கூட. அவரது கொள்கைகளை நாம் மீண்டும் நினைவு கூர்ந்து இயற்கையை பாதுகாக்க முன்வருவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் இயற்கை.
2: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
3: என்னுடைய பெயர் ரா ஸ்ரீனிஷா.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு இனிய சூழல் வணக்கங்கள். கன்னடா இலக்கிய விருது பெற்ற சூழல் எழுத்தாளர் திரு தியேடர் பாஸ்கரன் அவர்கள், இவர் கையில் இருக்கும் பூமி என்ற இயற்கை சார்ந்த கட்டுரையில் ஒன்று யாருடைய பூமி, அதில் சிந்திக்க வைக்கும் சில அற்புதமான சூழல் விழிப்புணர்வு வரிகளை நாம் பார்ப்போம். தமிழர்களைப் போல இயற்கையை போற்றியவர்களும் இல்லை, தமிழர்களைப் போல இயற்கையை மறந்தவர்களும் இல்லை. 5 நிலங்களை பிரித்து அங்கு உயிர் வாழும் பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், பருவகாலங்கள் என்று மனிதன் வாழ்வதற்கு தேவையான இயற்கையை கருப்பொருள் பெயரிட்டு அழைத்தனர் நம் முன்னோர். முல்லைக்கு தேர் கொடுத்ததும் மயிலுக்கு போர்வை தந்ததும் இயற்கையை நேச

0: வாசிப்பதின் அடையாளமின்றி வேறென்ன? முன்னோர்கள் வளர்த்த தாவரங்களின் பெயர்களை கூட இன்று நாம் மறந்துவிட்டோம். மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் வாழ்ந்துவிட முடியும், ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது என்றார் சலீம் அலி. பறவைகளற்ற ஒரே நாளில் பூச்சிகள் இந்த உலகின் மனிதர்களை இல்லாமல் செய்துவிடும். இந்த இயற்கை சமநிலை தெரிந்துதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பற்றிய அவசியத்தை வலியுறுத்துகிறது திருக்குறள். பல்லுயிரியம் என்பதுதான் உலகம் தலைப்பதற்கான தத்துவம். ஒவ்வொரு உயிருக்கும் இங்கே தேவை இருக்கிறது. இலைகள் உதிர்ந்து குப்பைகள் வருவதற்காக மரங்களை கூசாமல் வெட்டுகின்ற மனிதர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் ஒரு யானையை கொன்றி தந்தம் பிடுங்கி யானை பொம்மை செய்து அலங்காரமாக சோகேசில் வைக்கின்ற மேதைகளை இயற்கை எப்படி மன்னிக்கும்? வெப்ப நாடான இந்தியாவின் சிறப்பே பல்லுயிரியம் என்கின்ற பயோடைவர்சிட்டி தான். மரங்கள், செடிகொடிகள், பாலூட்டிகள், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன, நீர்நிலை வாழ்வன, நிலநிலை வாழ்வன, பூச்சிகள், வளர்ப்பு பிராணிகள் போன்ற பல்வேறு உயிரினங்களும் வாழ தகுதியான பூமி நம்முடைய பூமி. அடுத்த தலைமுறைக்கு உயிரினங்களை நேசிக்க கற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் உயிரினங்களை வெறுக்காமல் இருக்க கற்றுக் கொடுத்தால் கூட போதும். இன்று குழந்தைகளுக்கான படங்களாக வருகின்ற ஹாலிவுட் படங்கள் பெரும்பாலும் விலங்குகளை மனித இனத்திற்கு எதிராகவே சித்தரிக்கின்றன. இன்றைய குழந்தைகளிடம் முட்டையிலிருந்து என்ன வரும் என்று கேட்டால் ஆம்லேட் என்று சிரிக்கிறது. முட்டை ஒரு உயிர் வளரிடம் என்பதை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித் தருவதே இல்லை. டால்பினை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகிற ஒரு உயிராக பார்க்கிற நமக்கு அதை ஓங்கில் என்று நம் முன்னோர்கள் அழைத்த விவரம் தெரியாது. அடர்ந்த காடுகளில் பத்திரமாக பாதுகாப்பாக சென்று திரும்ப முடியும், ஆனால் நம் மாநகரங்களை விட நிச்சயம் ஆபத்தானவை அல்ல காடுகள். பல்வேறு உயிர்கள் வாழும் இடத்திற்கு பெயர்தான் வீடு. ஒரு பறவை வந்து அமர மரமில்லாத வீடும், பட்டாம்பூச்சி வந்து தேனறிந்த இடமில்லாத வீடும் எப்படி வீடாகும்? இது யாருடைய பூமி? கேள்விக்கு விடை காண்போம். ஆம், சூழல் பெரிது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நானுங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. இல்லை 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான பல தகவல்களை அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இப்போ இணைகிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். உங்கள் தொழில் சார்ந்த கண்ணோட்டத்தை புதிய விதமாக மாற்ற புதிய தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணைகிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் தர காத்திருக்கீங்க?
2: வணக்கம். இன்று நாம் பல்வேறு வகையான கூட்டுறவு வங்கிகள், அவற்றை யார் நிர்வகிப்பது, அதற்கு அலுவலகங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, என்ன வகை கடன் கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி பொதுவாக பேச இருக்கிறேன். காரணம், இந்தியாவின் கூட்டுறவுத்துறை, கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு பயிற்சிகள் மிக பிரமாண்டமான துறையாக வளர்ந்துள்ளது. அதிலே தமிழ்நாட்டிலே கூட்டுறவு கிராம கூட்டுறவு வங்கிகளிலே தொடங்கி மாநில கூட்டுறவு வங்கி, விவசாயிகளுக்கான கூட்டுறவு வங்கி, தொழில்களுக்கான கூட்டுறவு வங்கி, பல்வேறு வகையான கூட்டுறவு சங்கங்கள், வீட்டு வசதி

0: கூட்டுறவு சங்கங்கள் என்று பிரம்மாண்டமாக வளர்ந்து மக்கள் நம்புகிற பெரிய வங்கியாகவும் பல கோடி மக்களுக்கு பயனுள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை விளங்குகிறது. அதில் இன்று கூட்டுறவு வங்கிகளை பற்றி சின்னஞ்சிறு கிராமங்களில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சேர்ந்து நடத்துகிற கிராம கூட்டுறவு, கடன் வசதி கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி, நில அடமான கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி, அதனுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற கிளைகள், தமிழ்நாடு முழுவதும் இருக்குமான தலைமை கூட்டுறவு வங்கி, தொழிலுக்கு தேவையான கடன்களை கொடுப்பதற்காகவே டாய்கோ வங்கி, இப்படி என்று இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு வங்கிகளுமே கடனுதவியை கொடுக்கின்றன. இப்போ வீடு கட்டுவோர் கூட்டுறவு சங்கம், அதை தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் ஃபெடரேஷன் இயக்குகிறது. அந்த மாநில கூட்டுறவு வங்கிகள், வீட்டு வசதி வங்கிகள் வீடு கட்டுவதற்கு மட்டுமே கடன் கொடுக்கும். நிறைய வீடுகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்டதற்கும் சரியாக அவர்களை போய் அந்த உதவிகள் சேர்ந்ததற்கும் இந்த கூட்டுறவு கிராமங்களில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் தான் முதன்மையானவை. எனவே கூட்டுறவு சங்கங்கள் பலர் இணைந்து சங்கமாக அதற்குரிய அலுவலகத்திலே பதிவு செய்து அவர்கள் மத்திய மாநில அரசு உதவிகளை பெறுவது கூட்டுறவு சங்கங்கள். வங்கிகள் மக்களும் இணைந்து நடத்துவார்கள், அரசாங்கமே நிர்வகித்தும் அரசாங்கமே அதற்கு முதலீடுகள் போட்டு அதை தொடங்கி அதன் பிறகு பலர் அதிலே பங்குகள் பெறலாம், டெபாசிட் போடலாம், வங்கி கணக்கு தொடங்கலாம், கடனுதவி பெறலாம். எனவே பொத்தாம் பொதுவாக மொத்த கூட்டுறவு வங்கிகளுமே இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்கு கடன் வேண்டுமா, ஒரு மகளிர் சுய உதவி தொடங்குவதற்கு கடன் வேண்டுமா, வீடு கட்டுவதற்கு கடன் வேண்டுமா, கல்வி கடன் வேண்டுமா, தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு ஆதிராவத டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் அதாவது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் கூட்டுறவு மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்று இருக்கின்ற கழகங்களுக்கெல்லாம் கடனுதவியை முன்னால் தருவது அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட கூட்டுறவு வங்கிகளும் அவர்களுடைய கிளைகளும் தான். எனவே இந்த கடன்களை பற்றி பேச வேண்டுமானால் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியே வைத்திருக்கிறார்கள். சின்னஞ்சிறு கடன்கள், மகளிருக்கான கடன்கள், கிராமங்களிலே அல்லது நகர்ப்புறங்களிலே சாலையோரங்களிலே கடை வைத்திருக்கிற மைக்ரோ சின்னஞ்சிறு வியாபாரிகள் தொடங்கி மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டுவதற்கு வரை பெரிய 10 மாடி 20 மாடி கட்டடங்கள் கட்டப்பட்டு விற்பனை செய்வதற்கு ரியல் எஸ்டேட்டுகள் வரை பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு கட்டப்படுகிற மருத்துவமனைகள், ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், ஐடி கம்பெனிகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு கூட நமது கூட்டுறவு வங்கிகளில் கடனுதவி தரப்படுகிறது.
1: நன்றி சார். நம்ம கூட்டுறவு வங்கிகளில் எந்த மாதிரியான கடன்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க. நன்றி சார். நேர்லேயே உங்களுக்கும் இது போல் ஏதாவது கடன் உதவி குறித்த தகவல்கள் தேவைப்பட்டாலும் இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஆலோசனைகள் வேணும் அப்படின்னாலும் மற்ற விவரங்களை நீங்கள் வேலைவாய்ப்புக்காக தேடிட்டுருக்கிறீங்க, தகவல்களை பெற எங்கே கேட்கணும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா தயங்காமல் நீங்கள் நம்மளுடைய தொழில் தொடங்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இது போல் சந்தேகங்களை நேரடியாகவே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் கேட்கலாம். நம்பர் சொல்கிறேன், 9443360794. இந்த நம்பருக்கு உங்களோட தகவல்களை ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் பெறலாம். இது போல் கடிதங்கள் மூலமாகவும் நீங்கள் இந்த தொழில் ஆலோசனையை கேட்டு பெறலாம். நம்மளுடைய நிலைய இயக்குனர் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி பிரிவு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு உங்கள் தொழில் சார்ந்த சந்தேகங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நேர்களை இப்போது நம்மளுடைய வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் தான் வந்துட்டுருக்குது, கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே.
1: அமுதே,
2: ஒழுக்கம் என்பது நல்ல நெறிகளை பின்பற்றி ஒழுகுவது, ஒழுகுவதால் ஒழுக்கம். வேதங்களை ஓதுவதை விட ஒழுக்க நெறியை கடைபிடித்து வாழ்வதே மேலானது. ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம் என்பது கொன்றை வேந்தன். சால ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று என்பது நல்வழி. உயர்ந்த குலத்தில் பிறப்பதை விட நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்வதே சிறப்பு. குலம் என்பது இங்கே குடும்பம் என்பது பொருளாகும். வள்ளுவப் பெருந்தகை ஒழுக்கத்தை ஒழுக்கமுடைமை, கூடா ஒழுக்கம், தீய ஒழுக்கம் என்று மூன்றாக பகுத்தாய்வார். தீய ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பார். நல்ல ஒழுக்கத்தை சொல்லும் பொழுது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். ஒழுக்கம் மேலான பெருமையையும் புகழையும் தருவதனால் அந்த ஒழுக்கமானது மனிதனுக்கு உயிரை காட்டிலும் மிகப்பெரியதாக பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு பெட்டகமாக அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆங்கிலத்திலே ஒழுக்கத்தை டிசிப்ளின் என்பார்கள். டிசிப்ளின் என்றால் அந்த எழுத்துக்களை கூட்டினால் டி என்பது நாலாவது எண், ஐ என்பது ஒன்பதாவது வரிசை, எஸ் என்பது பத்தொன்பதாவது எண், சி என்பது மூன்றாவது எழுத்து, ஒன்பது ஐ என்பது ஒன்பதாவது எழுத்து, பி என்பது பதினாறாவது எழுத்து, எல் என்பது பனிரெண்டாவது எழுத்து, ஐ என்பது ஒன்பதாவது எழுத்து, என் என்பது பதினாலாவது எழுத்து, இ என்பது ஐந்தாவது எழுத்து. இந்த எழுத்துக்களின் வரிசை பட்டியலின்படி இந்த எழுத்துக்களின் கூட்டுத்தொகை நூறு. அதாவது ஒழுக்கம் என்பது நூறு விழுக்காடு சரியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதுதான் இந்த கொள்கையின் மேம்பாடு ஆகும். வள்ளுவப் பெருந்தகை கூடா ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் என்பார். உடம்பை நீரால் தூய்மைப்படுத்திக் கொண்டாலும் உள்ளத்தில் தீய எண்ணங்களை நீக்காமல் துறவி போல் வாழ்பவர்கள் எஞ்ஞான்றும் பயனற்றவர்களே ஆவார்கள். அதாவது மனதிலே காமம், வெகுளி, மயக்கம் போன்ற குற்றங்கள் இருக்க தவத்தால் மாண்பு பெற்ற பெரியவர்களைப் போல் நீரிலே மூழ்கி இருமுறை குளித்து தங்களை மறைத்து கொண்டு வாழுகின்ற வஞ்சகர்கள் மனிதர்களில் உலகில் இன்றும் பலர் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த உலகிற்கு எந்த பயனும் இல்லை என்பது அவரது கருத்து. அபிவேத சிந்தாமணியில் ஒரு பாடல், சம்புவே என்ன புத்தி சலந்தனில் மீனை நம்பி வம்புரு வடத்தை போட்டு வானத்தை பார்ப்பது ஏனோ, அப்புவி அம்புவி மாதே கேளாய் அரசனை அகலவிட்டு வம்பனை கைபிடித்தவாறு போலாயிற்றன்றே என்பார். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாடல். ஏ அழகிய பெண்ணே, நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாய, நீ உன்னை காத்து உன்னை தன்னுடைய உடமையாக கொண்டு உன் பொருளையும் உன் உயிரையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் காக்கக்கூடிய கணவனை கைவிட்டுவிட்டு கொடியவன் கயவன் ஒருவனை கைப்பிடித்து வாழ நினைப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? நீரிலே தெரிகின்ற ஒரு மீனை நம்பி அதற்கு ஆசைப்பட்டு ஒரு நரியானது தன்னுடைய வாயிலே வைத்திருக்கின்ற காய்ந்த கருவாட்டினை கீழே போட்டுவிட்டு

0: மரத்தை பார்த்து ஏங்குமாம். நரி ஒன்றினுடைய அந்த சபல புத்தியை போல் உன்னுடைய அழகு மிகுந்த, உள்ளத்தால் அழகு மிகுந்த, உன்னையே நம்பியிருக்கக்கூடிய நல்ல கணவனை கைவிட்டு விட்டு இப்பொழுது இருப்பதையும் இழந்துவிட்டு ஏங்கி நிற்கிறாயே, இப்பொழுது அறற்றி என்ன பயன் என்பது போல் அமைந்திருக்கின்றது இந்த பாடல். அதே போன்று இன்னொரு பாடல் ஓரியே, அதே பொருள்தான். ஓரியே மீன் உவந்து ஊன் இழந்தது ஐயோ, நாரியே கண் பிழை பிழை நாட்டில் இல்லையோ, பாரியே கணவனை பழுது செய்து நீ நீரிலே இருப்பது நிலைமை அல்லவே. ஏ ஓரினா நரி, இந்த நரியானது மீன் மீது ஆசைப்பட்டு, அதே பாடலினுடைய பொருள் இந்த பாடலும், மீனின் மீது ஆசைப்பட்டு தன்னுடைய உணவை இழந்து நிற்கதியாக நிற்கின்றதே. நாரினா பெண், ஏ பெண்ணே நீயும் பிழை செய்து விட்டு இந்த நாட்டையும் ஊரையும் குறை சொல்லலாமா, உன்னுடைய பாரி, பாரினா மனைவி, பாரிய மனைவி ஆகிய நீ கணவனை பழுது சொல்லலாமா, அவனை குறை சொல்லலாமா, அவனை விட்டு நீ நீங்கி விட்டு நீ இப்போ அந்த நீரிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மீனை நினைத்து ஏமாந்து போன நரியின் நிலைமையில் அல்லவா இருக்கிறாய். எனவே உடம்பை உள்ளத்தை மனிதன் ஒருவன் பெண்ணானவள் பாதுகாக்க வேண்டும். தற்காத்து தற்கா கொண்டான் பேணி சொற்காத்து சோர்விலாள் பெண் என்ற இலக்கணத்தை வள்ளுவர் வகுத்தளிக்கிறார். முதலிலே நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும், இரண்டாவதாக உன்னுடைய கணவனை காத்து கொள்ள வேண்டும், மூன்றாவது உன் குடும்பத்தாரோ கணவனோ குழந்தைகளோ உறவினர்களோ சுற்றத்தினர்களோ சொல்கின்ற சொல்லையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நீ உன் வாயிலிருந்து வருகின்ற சொல்லை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்பவள்தான் நல்ல குடும்பப்பெண். நல்ல குடும்பத்தை பேணுவதற்கு அழகு, குடும்பத்தை பேணுபவள் என்பதனால்தான் பெண் என்று அழைக்கப்படுகிறாள். ஆகவே என்ன செய்ய வேண்டுமென்றால் பெண்கள் இந்த உண்மையை புரிந்து, உலகியல் உண்மையை புரிந்து நல்லவர்களாக நல்ல குடும்பத்திலே குழந்தைகளை உருவாக்குகின்ற ஒரு நல் ஆசானாக, எந்த குடும்பத்தை வாழ வைப்பவளாக பெண்கள் இருக்க வேண்டும் என்பதனை மேற்கூறிய பாடல்கள் நமக்கு அடித்து சொல்வதை போல் அறைகிறது, சொல்லி நம்மை வாழ வைக்க நல்வழிப்படுத்த முனைகிறது. நாளை பார்க்கலாம்.
1: தொடர்ந்து நாம் கேட்கலாம் எண்ணி நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 7:26 தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சினிமாவை ஒரு பாமரன் பார்க்கறதுக்கும் ஒரு சினிமா ரசிகர் பார்க்கறதுக்கும் ஒரு டைரக்டர் அல்லது எடிட்டர் பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், காத்து வாக்கில் ரெண்டு காதல் அந்த படத்தோட பேர். அதில் ஒரு வசனம் நம்ம ஹீரோ பேசுவார், ஐ லவ் யூ டூ. இந்த டூ

அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷில் அதுக்கு ரெண்டு ஸ்பெல்லிங் இருக்குது. டிஓஓ அதுவும் டூ தான், டிடபிள்யூஓ அதுவும் டூ தான். டிடபிள்யூஓன்னா ரெண்டு, எல்லாருக்கும் தெரியும். டிஓஓ அப்படின்னா நம்ம சினிமாவில் நிறைய வசனம் கேட்டிருப்போம், ஐ லவ் யூ அப்படின்னா ஐ லவ் யூ டூ. அதே வசனத்தை தான் இந்த ஹீரோ இந்த படத்துலையும் பேசுவார், ஆனால் அர்த்தம் வேறு. இதை மாதிரி ஒரே சவுண்டு இருக்கிற ரெண்டு வேறு வேறு வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ளவர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அதுக்கு FLOUR அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. இது வந்து வீட் ஃப்ளவர், இது வீட் ஃப்ளவர் அப்படின்னா கோதுமை மாவு அப்படின்னு அர்த்தம். ரோஸ் ஃப்ளவர், இந்த ஃப்ளவருக்கு பூன்னு அர்த்தம், இதோட ஸ்பெல்லிங் FLOWER. மாவுக்கு FLOUR. இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா பிரேக், BREAKE, BREAKE. BREAKE அப்படின்னா நம்ம வண்டியில் இருக்கிற பிரேக், BREAKனா ஒரு டீ பிரேக், ஒரு இடைவெளி அப்படின்னு ஒரு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு வேர்டு சொல்கிறேன், ஹியர், HEAR. நம்ம ஹைச்சுன்னு நம்ம ஸ்கூலில் எல்லோரும் சொல்லி தருவாங்க, அது ஹைச் இல்லை, அதை உச்சரிக்கிறது எய்ச், EICH இருந்தால் எப்படி வாசிப்போம், எய்ச், அவ்வளோதான். அப்போது HEAR, ஹியர். ஹியர்னா கேட்குறது, டு யூ ஹியர் மீ, நான் பேசுகிறது கேட்குதா. HERE இது இங்கே, கம் ஹியர், இங்கே வாங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் டூ டூ, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டு மூணு வித்தியாசம் சொல்லலாம். ஐ லவ் யூ டூ, இதே நாலு வார்த்தைகளை நீங்கள் வேறு வேறு வார்த்தைகளை நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுனா, ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனா அழுத்தி சொன்னால் மீனிங் மாறிடும். இப்போ நம்ம சினிமாவில் வருது இல்லையா, இப்போ ஐ லவ் யூ அப்படின்னா ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற வார்த்தையும் இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஐ லவ் யூ அப்படின்னா ஐ லவ் யூ டூ, அந்த ஐயை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், டூவையும் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம். இதே இதில் நம்ம யூவை ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னு வைங்க, அதுக்கு மீனிங் மாறிடும். ஐ லவ் யூ டூ அப்படின்னா நானும் ஒன்றை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதே இதில் யூவை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஆயிரும். யூ டூன்னா நான் ஒன்றையும் லவ் பண்ணுறேன்னு ஆயிரும். அப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அதோடு சேர்த்து உன்னையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மீனிங் மாறிடுது. இதே இதில் அப்போ அந்த காற்று வாங்கல அந்த படத்தில் எப்படி சொல்வார் அப்படின்னா, டூனா ரெண்டு பேர், ரெண்டு பேரையும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லவ் யூ டூ. அந்த டூவை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், வேறு எந்த வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், அந்த யூக்கு அப்புறம் ஒரு ஸ்லைட் பாஸ், பாஸ்னால் ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கலாம், ஐ லவ் யூ டூ, அப்போ நான் ரெண்டு பேரையும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ ஐ லவ் யூ டூ, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ, நான் உன்னையும் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ, நான் உங்கள் ரெண்டு பேரையும் லவ் பண்ணுறேன். மூணு வித்தியாசமான விஷயங்கள். இது தமிழ்லையும் இருக்குது. இப்போ தமிழில் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிடும், அவன் உன்னையாக லவ் பண்ணுறான், அவன் உன்னையாக லவ் பண்ணுறான். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கலாம். அந்த பையன் ஒரு நாலு பேரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான், ஆனால் யாரையோ லவ் பண்ணுறான், யாருன்னு தெரியல. அப்போ ஒரு பொண்ணு சொல்லுது, என்ன தான் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல கேட்கலாம், அப்படியா அவன் உன்னையா லவ் பண்ணுறான், அப்போ நாலு பேரில் ஒன்று, அவன் இதே கேள்வியை, அவன் உன்னையா லவ் பண்ணுறான், அவனுக்கு வேறு ஆளே கிடைக்கல, நீ எதுக்கு ஒர்த்து இல்லையே, அப்படியும் ஒரு அர்த்தம் ஆயிடலாம் இல்லையா. லாங்குவேஜ் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா. அதை நம்ம வந்து பன்னீர் சோடாவை ரசித்து குடித்தா அதுலேயும் ஒரு கிக் இருக்கும். இதே மாதிரி தான் ரசித்து படித்தா லாங்குவேஜ்லேயும் ஒரு கிக் இருக்குது. இங்கே ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் இருக்கார், சபாநாயகர் மாதிரி, திடீர்னு இந்த கிக்குங்கிற வார்த்தை சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறதுன்னு சொன்னாலும் சொல்லுவார். அதனால் அந்த வார்த்தையை மாற்றியும் நம்ம ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சுருவோம். பன்னீர் சோடாவை குடித்தா அதுலேயும் ஒரு சுகம் இருக்கும், லாங்குவேஜை ரசித்து படித்தா அதுலேயும் ஒரு சுகம் இருக்கும். பை த வே, இந்த கிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுகம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தையா அது தெரியல. ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு எல்லா ஆன்சரையும் சொல்கிறதில்லை, ஸ்டூடெண்ட்ஸை யோசிக்க வைக்கிறது தான். சாக்ரட்டிஸ் சொல்லுவாராம், ஐ எம் நாட் டீச்சிங் எனி திங், ஐ எம் ஓன்லி மேக்கிங் பீப்புள் திங்க். கொஞ்சம் யோசிங்களேன், நாளை பார்ப்போம். தேங்க்யூ.

Sarebbe un po' di paura.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஏழு மணி 37 ஆகப்போகுது. நேர்லேயே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலிடெக்னிக் ஐடிஐயில் நம்ம படிக்கிறதுக்கு இப்போ சூப்பரான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசத்தை வர 14 வரையிலும் நீட்டிச்சிருக்காங்க. இது போல அரசு தொழிற் பயிற்சி நிலையங்களான ஐடிஐயில் நீங்கள் சேரணும் அப்படின்னாலும் அதுக்கான கால அவகாசம் இன்று வரையிலும் நீட்டிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஐடிஐயில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் போய் ஜாயின்

எஸ்டிஎன் ஸ்கில்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்ந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மற்ற திறமைகளை மற்ற தகுதிகளை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு திறன் அடிப்படையில் அதற்கான வயது வரம்பில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முழு விவரத்தையும் நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது விண்ணப்பிக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வர 15ஆம் தேதி வரைக்கும் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. 16 வயதிலிருந்து 25 உட்பட்டவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கலாம் சூப்பரான பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து.

இல்லை 7:42 நிமிடமாகுது. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சு இருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்மளை உலக அளவில் வெளிக்காட்டக்கூடிய சூப்பரான ஒரு போட்டி தேர்வு பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலக திறன் போட்டி 2026 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டியில் நம்ம இந்தியா சார்பாக பங்கேற்கக்கூடிய போட்டியாளர்களை தேர்வு செய்கிறதுக்கு நீங்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய சிறந்த ஒரு தொகுதியிலிருந்து நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தை சார்ந்த 16 வயதிலிருந்து 25 வயதிற்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, தொழில் பயிற்சி, அப்புறம் இளம் தொழில் முனைவோர் இவங்க எல்லாமே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எங்கே நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு சூப்பரான விஷயத்தையும் சொல்கிறேன். இதை இணையதளம் மூலமாக மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நெல்லை அடுத்ததான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 28 ரூபாய், கத்தரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் 62 ரூபாய், சின்ன வெங்காயம் 76 ரூபாய், காராமணி 22 ரூபாய், கோவைக்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 58 ரூபாய், சௌசௌ 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 32 ரூபாய், காலிஃப்ளவர் 46 ரூபாய், பூண்டு ரகங்கள் வாரியாக 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கிறாங்க. சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எலுமிச்சை 200 ரூபாய், ஆப்பிள் 160 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலைக்கு 90 ரூபாய், மட்டி நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. அடுத்து நம்ம கேட்கலாம் சூப்பரான பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நம்ம வணக்கம் வருண் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான தகவலை தான் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர் கன்னிகள் உள்ளிட்டோரை நம்ம வந்து நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சிறப்பு முகாம்கள் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்க இருக்குது. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வச்சு நடக்க இருக்குது. இதுபோல் வருகின்ற 9ஆம் தேதி கோவல்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் நடக்க இருக்குது. முற்பகல் 10 மணி அளவில் இந்த முகாம் துவங்கி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நாம் நல வாரிய உறுப்பினராக நம்ம பதிவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல வாரிய அட்டை கொடுப்பாங்க. இது போக இதில் நமக்கு தேவையான பல தொழில்நுட்ப உதவிகளையும் நமக்கு செய்ய இருக்கிறாங்க. நலிவுற்ற பெண்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெர்லி, இந்த தகவலோட நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியையும் நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2 மற்றும் 3 நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுபக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம்

0: காலை 8:03 தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 தொடர்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை தடுக்கும் சட்டம் பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கேட்டதின் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் மீது சிறப்பு நீதிமன்றம் தாமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டோரின் மனுவின் அடிப்படையிலோ தேவையை பொறுத்து இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். இறுதியில் குற்றவாளி தண்டனை பெற்றாலும் அல்லது விடுவிக்கப்பட்டாலும் நிவாரணம் வழங்கலாம். குற்றவாளியை அடையாளம் காண முடியாவிட்டாலும் தலைமறைவாக போய்விட்டாலும் கூட இழப்பீடு வழங்க உத்தரவிடலாம். உடல் காயம், மன உளைச்சல், மருத்துவ செலவு, குடும்பத்தின் பொருளாதார நிலை ஆகியவற்றை கணக்கில் எடுக்க வேண்டும். மனநிலை அல்லது உடல்நிலை சரியில்லாமல் அல்லது விசாரணை அல்லது வழக்கு செல்வதற்காக பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால், அதாவது வழக்குக்கு செல்வதற்காக பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் அதையும் கணக்கில் எடுக்க வேண்டும். ஒருவேளை HIV, அதாவது எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, HIV தாக்கியிருந்தால் அல்லது கர்ப்பமாகிவிட்டால் அல்லது ஊனமடைந்து விட்டால் அவையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். மாநில அரசே நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவு பெற்று 30 நாட்களுக்குள் இது அளிக்கப்பட வேண்டும். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் பாதிக்கப்பட்ட குழந்தையும் பெற்றோரும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவை குறித்து அவர்களுக்கு கூறப்பட வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அல்லது குழந்தைகளுக்கு, ஏன்னா இந்த சட்டத்தில் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று கிடையாது, குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகள் இவ்வளவு இழப்பீடுகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. அதேபோல் வழக்கின் விவரம் அவ்வப்போது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தேசிய அல்லது மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தான் இந்த சட்டத்தின் அமலாக்கத்தை கண்காணிக்க வேண்டும். அதாவது போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏதாவது இருந்தால், அதை பற்றி யாராவது தெரிய வந்தால், அது யாருக்கு தெரிந்தாலும் பரவாயில்லை, பெற்றோருக்கோ பாதுகாப்பாளர்களுக்கோ மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. அப்படி ஒரு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடப்பது தெரிந்தால் அந்த புகார் அளிப்பதற்காக 1098 1098 அப்படின்னு சொல்லுவான். இந்த உதவி எண்ணுக்கு வந்து சைல்டு ஹெல்ப் லைன் சொல்லுவாங்க. இதை இந்த இதுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இந்த 1098 என்பது இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்படும் இலவச 24 மணி நேர அவசரகால தொலைபேசி எண் ஆகும். ஆபத்தில் இருக்கும், பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் அல்லது பாதுகாப்பு தேவைப்படும் 18 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் உடனடி உதவி வழிகாட்டுதல் இதன் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி 1098 மூலம் புகார் அளிப்பவரின் அடையாளம் மற்றும் விவரங்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும். அதனால் நம்மளை துன்புறுத்துவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த புகார் கொடுக்காமல் இருப்பது தவறு. அந்த அழைப்பு வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு DCPU சொல்லுவாங்க, காவல்துறை மற்றும் குழந்தைகள் நலக்குழு ஆகியவற்றுடன் இணைந்து குழந்தை இருக்கும் இடத்திற்கு சென்று உடனடி மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்த்தா, குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் குறித்து அறிந்த எவரும் சிறப்பு குழந்தைகள் காவல் அலகு அல்லது உள்ளூர் காவல் நிலையம் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உள்ள குழந்தைகள் நல காவல் அலுவலரிடம், சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸ்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க இவங்ககிட்டலாம் நேரடியாக புகார் அளிக்கலாம். இல்லை என்றால் இந்த 1098 நம்பருக்கு போன் செய்து சொல்லலாம். அந்த குழந்தைகள் நலக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படும், அங்கேயும் சென்று நேரடியாக இந்த தகவலை அளிக்கலாம். இணையவழி புகாரும் செய்யலாம். இந்த posco.e-box சொல்லி ஒன்று இருக்கு, இணையவழி இணையத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கான ஒரு புகார் அளிக்கணும் தட்டினாலே அது வந்துடும். NCPCR அமைப்பின் கீழ் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைன்லையும் புகார் அளிக்க முடியும். இந்த சட்டம் வந்து இந்த சட்டப்பிரிவு 19 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் குறித்து தெரிந்தும் புகார் அளிக்காமல் இருப்பது குற்றமாகும், அதாவது தண்டனைக்குரியது. ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு பாலியல் தொந்தரவு நடக்கிறது என்பதை தெரிந்தும் அதை புகாராக கொடுக்காமல் இருப்பதே குற்றம் என்று இந்த சட்டத்தின் பிரிவு 19 சொல்கிறது. அதாவது அதே மாதிரி குழந்தையின் அடையாளத்தை, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின்

0: அதாவது பெயர், புகைப்படம், பள்ளி அல்லது முகவரி போன்ற தகவல்களை ஊடகங்களிலோ அல்லது பொது வெளியிலோ சட்டப்படி செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது, வெளியிடுவதற்கு சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி அந்த குழந்தையை விசாரிக்கக்கூடியவங்க வந்து காவல் சீருடை அணியாத அதிகாரிகளால் குழந்தையின் வீட்டில் அல்லது குழந்தை பாதுகாப்பாக உணரும் சூழலில் மட்டுமே விசாரணை நடத்தப்படும். இரவு நேரத்தில் குழந்தையை காவல் நிலையத்தில் எந்த காரணத்துக்காக வைத்திருக்க கூடாது. ஆகவே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை தடுக்கும் இந்த சட்டமானது 2012 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் யாரேனும் எந்த குழந்தைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலையும் ஆபாச துன்புறுத்தல்களோ அல்லது பாலியல் துன்புறுத்தல்களோ இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக இந்த தொலைபேசி எண்ணுக்கு 1090 தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அல்லது என்றால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தாலும் சரியானது. ஆக 1098 என்ற நம்பரை மறக்க வேண்டாம். இது வந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் நம்பர். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 8:09 ஆகிட்டு நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 சட்டமில் தகவல்கள் தான் கேட்டறிஞ்சோம். நமக்காக தகவல்களை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து டாடா திரைப்படத்தில் தான் பாடல் கேட்கவிருக்கிறோம். ஜென் மார்ட்டினுடைய குரலை பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:15 ஆகிட்டு இருக்குது, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். நமக்காக தகவல்களை வழங்க இருக்கிறாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: 4 வகையான அபிநயங்களில் நிறைவாக வரக்கூடிய அபிநயம் சாத்வீக அபிநயம். சாத்வீகம் என்றால் உள்ளத்தில் ஒன்றை உணர்ந்து செயல்படும் செயல்பாடுகள் எனலாம். நாட்டியம் செய்கின்ற கதாபாத்திரம் தாம் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தின் மனநிலையுடன் தன் மனநிலை ஒன்றியிருக்கும்படி தன் திறமையால் உள்ளத்தை செம்மைப்படுத்தி கொண்டு செயல்படுவது. இந்த சாத்வீக அபிநயம் 8 வகைப்படுத்துகின்றனர். வியர்த்தல், தம்பம், நடுக்கம், கண்ணீர், நிற மாறுபாடு, ரோமாஞ்சகம் அதாவது மயிர்கூச்சம், குரல் மாறுபாடு, பிரளயம் என்பன. சாத்வீக பாவத்தில் வியர்த்தலுக்கு இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. சினம், அச்சம், பெரும் மகிழ்ச்சி, வெட்கம், வருத்தம், சிரமம், நோய், அலர்ஜி, அடிபடுதல், உடற்பயிற்சி, உயிர் நீங்குவது போன்ற துன்பம், வேனில் பருவம், கசக்கப்படுதல் போன்றவற்றால் வியர்வை தோன்றும். விசிறியால் வீசிக்கொள்ளுதல், துடைத்து கொள்ளுதல், காற்றை விரும்புதல் போன்றவற்றால் வியர்த்தலை அபிநயம் செய்ய வேண்டும் என்று நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. சாத்வீக பாவத்தில் தம்பத்திற்கு கூறப்பட்டுள்ள இலக்கணம் அசைவற்று கம்பம் போல் இருத்தல் ஆகும். பெரும் மகிழ்ச்சி, அச்சம், நோய், மிக்க வருத்தம், வியப்பு, வருத்தம் முதலியவற்றால் தம்பம் போல் அசைவற்று நிற்கும் நிலை தோன்றும். நினைவில்லாமை, அசையாமை, அறிவற்றவனை போல் இருத்தல், வெறுப்பு பார்வை, உடல் உறுப்புகளில் தளர்ச்சி என்பனவற்றால் இத்தம்பத்தினை அபிநயிக்க வேண்டும். ஊமை ஒருவன் சிறந்த ருசியான தின்பண்டத்தை தின்று அதன் ருசியை அனுபவிக்கும் போது அது எப்படி உள்ளது என்று கேட்டால் அவனால் பதிலளிக்க முடியாது. இதனால் அவனுக்கு அனுபவமே ஏற்படவில்லை என்று கூற முடியாது. அனுபவம் உண்டு, ஆனால் சொல்லின் மூலம் தெரிவிப்பது இயலாது. ஏனெனில் அவனுக்கு பேச

0: சக்தி இல்லை. இந்த உதாரணம் பிரேம பக்தியில் அக அனுபவம் இருந்தாலும் அது வெளியில் தெரிவிக்க முடியாது என்பதற்கு கூறப்பட்டுள்ளது. இதற்கு மற்றொரு காரணம் உண்டு. நாம் நடைமுறையில் உபயோகிக்கும் சொற்கள் எல்லாம் இந்திரியங்களின் மூலம் அடையும் அனுபவங்களை வர்ணிக்கின்றன. ஒருவேளை நமக்கு இந்த ஐம்புலன்களை கடந்த சிறப்பான அனுபவம் உண்டானால் இதை சொற்களால் எவ்வாறு வர்ணிக்க முடியும்? மனோ தத்துவத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரலாறு பற்றிய அல்லது கணிதம் பற்றிய சொற்களால் வர்ணிக்க முடியாது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதும் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. நேரம் 8:19. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வேதமும் நாதும் நிகழ்ச்சியில் நமக்காக உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து ஷாலினியுடைய குரலில் அமர்கலம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூப்பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நேகலிச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:25 ஆகிட்டு இருக்குது. பொதுவாக நமக்கு பிடிச்ச பாடலை ரேடியோவில் கேட்டு ரசிக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாடல் இல்லை, 8-10 பாடல்கள் மொத்தமாக கேட்கும்போது, அதுவும் நம்முடைய விருப்பமாக அது வரும்போது அது கேட்கவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நேர்களுடைய விருப்ப பாடல்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. கடிதம் வழியாக நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலுடைய தொகுப்பை அனுப்பிட்டுருக்கிறீங்க. அப்படி இன்றைக்கு திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஹச் கண்ணம்மா அவருடைய விருப்ப பாடலுடைய தொகுப்பு தான் வளம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியா மிஸ் பண்ணாம கேட்டுறீங்க. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. KGF 2 திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பான் விலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நிகழ்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 8:30 ஆகிட்டு இருக்குது. கேட்கவிருக்கிறோம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னா.
6: காலை வணக்கம்
5: மன்னர். இப்போதெல்லாம் அடிக்கடி சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் போல இருக்கிறது.
6: ஆம் மந்திரியாரி, நமக்கு 4 பக்கத்தில் இருந்தும் எதிரிகளின் போர் உலைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எவ்வளவு நாளைக்கு தான் வெள்ளை கொடி காட்டி சமாளிப்பது? நாமும் எதிர்த்து தாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முன் நமது கோட்டை அரண்களை பலப்படுத்த வேண்டும். அதுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கும் ஏதாவது யோசனை இருந்தால் கூறும்.
5: அப்படி என்றால் தாங்கள் கண்டிப்பாக செஞ்சிக்கோட்டையை ஒரு முறை சென்று பார்த்து வர வேண்டும்.
6: செஞ்சிக்கோட்டை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். 834 ஆண்டு பழமையான அந்த கோட்டையை பார்த்து நமது கோட்டையை எப்படி பலப்படுத்த முடியும்?
5: தமிழகம் முழுவதும் பழமை வாய்ந்த கோயில்கள் 100 இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கலைநயத்துடன் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை கோட்டைகள் ஒன்று கூட இருந்ததாக தெரியவில்லை.
6: ஆம், அது என்னவோ உண்மைதான்.
5: ஆனால் தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள் வாழ்க்கையின் அடையாளமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை கம்பீரமாக இன்றும் காட்சி
6: செஞ்சிக்கோட்டை இன்றும் இருக்கிறது, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதை சென்று பார்த்து நம் கோட்டையை பலப்படுத்த மாடலாக எடுக்கும் அளவிற்கு அதில் என்ன இருக்கிறது என்றுதான் கேட்கிறேன்.
5: தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டுள்ளது இந்த செஞ்சிக்கோட்டை.
6: அப்படியா? இதெல்லாம் சரிதான். ஆனால் செஞ்சிக்கோட்டையை ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை என்று வர்ணித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்
5: மன்னா? செஞ்சிக்கோட்டையை சுற்றிலும் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன் துர்கம், சங்கிலி துர்கம் என கோட்டையின் காவல் அமைப்புகளாக மலைகள் இருக்கின்றன. கோட்டை சுவரோ மலைப்பாம்பு போல மிக பிரம்மாண்டமாய் நீண்டிருக்கிறது.
6: அதெல்லாம் சரிதான். ஆனால் கோட்டைக்கு வெளியில் எதிரிகள் முட்டுகையிட்டால் உள்ளே இருக்கும் மக்களுக்கு கொடுக்க தானியங்கள் சேர்த்து வைக்க தானிய களஞ்சியம் இல்லையே.
5: மன்னா, கீழ்கோட்டை பகுதியில் பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கிறது. 3 பிரிக்கப்பட்டுள்ள அதில் தானியங்களை சேமித்து வைத்து விட்டால் கோட்டைக்கு வெளியில் எதிரிகள் ஆண்டு கணக்கில் முற்றுகையிட்டாலும் வெளியே வராமல் சமாளித்து விடலாம்.
6: ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான பாதுகாவலோடு கட்டப்பட்ட இந்த கோட்டையை நாயக்க மன்னர்கள், பீஜாப்பூர் சுல்தான், முகலாயர்கள், சத்ரபதி சிவாஜி என்று பலர் இந்த கோட்டையை கைப்பற்றியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதன் முதலில் இந்த கோட்டையை கட்டியது
5: ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைத்து அதை கொண்டு இந்த கோட்டையை கோன் வம்ச அரசர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது மன்னா. அவர்களுக்கு பிறகு இத்தனை

0: மன்னர்களும் படையெடுத்து இந்த கோட்டையை கைப்பற்ற காரணம் மிகவும் பாதுகாப்பான கோட்டை என்பதுதான்.
1: மந்திரியாரி, செஞ்சி கோட்டை என்றாலே தேசிங்க ராஜா தான் நம் நினைவுக்கு வருவார். அவரை பற்றி நீர் ஒன்றுமே கூறவில்லை.
0: முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் செஞ்சி நகரை நிர்வாகம் செய்த சொரூப் சிங், இவரது மகன் தான் தேஜ் சிங். இவரை தான் ராஜா தேசிங் என்று அழைத்தார்கள். இவரது மறைவுக்கு பிறகு 22 வயதான ராஜா தேசிங் செஞ்சி கோட்டையை நிர்வகித்தது வெறும் 10 மாதங்கள் தான். அதன் பிறகு ஆற்காடு நவாப் படையெடுத்து 30,000 வீரர்களோடு வந்தபோது வெறும் 350 குதிரை படையினர் 500 வீரர்களோடு அவரை எதிர்கொண்டு தேசிங் ராஜா சில மணி நேரங்களில் வீர மரணம் அடைந்தார்.
1: அப்படி என்றால் ஒரு நூற்றாண்டுக்கு பல போர்கள் நடந்திருக்கும் போல் இருக்கிறது.
0: ஆமன்னா, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் போர்களால் இந்த நகரம் சீரழிந்ததால் மக்கள் இந்த நகரை விட்டு வெளியேறிவிட்டனர். ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரில் இருந்து தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்தது செஞ்சி. இப்போது இந்த செஞ்சி கோட்டைக்கு யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய அந்தஸ்தை கடந்த ஜூலை மாதத்தில் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறது.
1: எல்லா பயணிகள் ஆராய்ச்சியாளர்களின் பார்வையும் இனி செஞ்சி கோட்டையின் பக்கம் திரும்பிவிடும். சரி சரி, நாமும் செஞ்சி கோட்டையை சென்று பார்த்து விட்டு வருவோம்.
0: கண்டிப்பாக மன்னா. அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினர்.
1: என்ன ஒரு ஊரவஞ்சனை! அந்த கால மன்னர்கள் போர் வேண்டாம் என்றால் ஆகா ஓஹோ என்று புகழ்வது இந்த கால மன்னர். நான் வீரபாகுக்கு எதிராக வெள்ளை கொடி காட்டினால் என்னை மீன்ஸ் போட்டு ட்ரோல் செய்வது, இது அநியாயமாக இல்லையா?
0: நமது மன்னருக்கு போர் என்றாலே அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறார்! ஐயோ ஐயோ.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேரம் 8:35. இன்றைய குறுஞ்செய்தி தான் கேட்டீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஏ ரஹ்மானுடைய இசையில சங்கர் மகாதேவன், கே சித்ரா. எல்லாரும் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு தொடர்ந்து செஞ்சிருக்க நேரம் காற்றலைகளில் பாடலும் வந்துட்டே இருக்குது.

8:41 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சனிக்கிழமை வரைக்குமே நாள் ரொம்ப ஜாலியாக போகுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போது எப்படி தான் அந்த நாள் போகுதுன்னு தெரியாது. டக்குன்னு காலையில் எந்திரிச்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே மதியம் சாயங்காலம்னு ஐயோ மண்டே மறுபடியும் வேலைக்கு போகணுமா ஸ்கூலுக்கு போகணுமாங்கிற மாதிரி இருக்கும். அது கூட பிரச்சனை இல்லைங்க, காலையிலேருந்து அந்த பரபரப்பாக சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்புறதுக்கே ஐயோ எந்த வேலையை பார்க்கறதுனே தெரியாது. பிள்ளைங்களோட சாக்ஸ் ஒரு பக்கம், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம், அது மாதிரி ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் அவங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நம்ம கிளம்பி நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ஹப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சிநேகிதிகளுக்கு. அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வேலையை யாராவது நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். யாராவது எதுக்குங்க இந்த வேலையை செய்ததுக்கு ஒரு மெஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த கருத்தை கால் பண்ணி சொல்லுங்கள். தொழிலே 12:10 இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இந்த வீட்டு வேலையை செய்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வேலை எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. வலிமை திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் 8:47 ஆகிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகழகான இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய நிறைய இடங்கள் பற்றி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம மனித நாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்னைக்கு 11:02 மனித நாடு நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேட்டுருசிங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு கோ திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:50 இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில. இனி கேட்கலாம்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
6: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
7: ஒரு ஊர்ல 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் சோம்பேறிகள். 4 பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? 4 பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ₹1 காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான். ரூபாய்க்கு 4 பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை 1 அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன், அதுதான் சரின்னாங்க மற்றவங்களும். அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம். ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்கார். 2 நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த 4 பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னானா. அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ

0: அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது, அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா, மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான், அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
10: நேரம் 8:57 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. நவரசா திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 9 சேர்ச்சி இருக்கும். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து அணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு திருச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஒன்பது மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் உங்க கூட இருக்காங்க நானும் வந்துட்டேன், நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இந்த அடுத்தடுத்த லீவ் வந்தாலே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அடுத்த லீவ் எப்போ அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு கிடைச்சாலே போதும், அடுத்து எப்படா அந்த மாதிரி வல்கா லீவ் வருதுன்னு யோசிப்போம். ஒரு பக்கம் இப்படி யோசிக்கிறவங்க இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படா லீவ் வருது, எப்போ இந்த வந்து ஃபங்க்ஷன் டைமில் ஆஃபர் போடுவாங்க, நம்ம இந்த திங்ஸ்லாம் வாங்கலாம், ஃபேமிலியோட ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருட்களை நம்ம தேவைக்கு வாங்குறோமா அப்படி இல்லைனா ஐயோ ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த டைமே வாங்கி வச்சுருவோம் அப்படின்னா

0: நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபருக்காகவே வாங்குறோமா. இதை பற்றி தான் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. கால் பண்ணுங்கள் 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. பேசக்கூடிய நேர்கள் வந்து உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக நான் வந்து இந்த விஷயத்தும் இதுக்காக தான் வந்து திங்ஸ் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு ஸ்வீட்டாக ஷார்ட்டாக சொல்லிடுங்க. நிகழ்ச்சியெல்லாம் முதல் நேர் யார் இங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சிறப்பாக இருக்கேன். ஆர்ஜே ஜெமிமா ஜெபஸ்டியான் அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா, அதாவது நல்ல லீவ் இன்னும் கூட கிடைச்சா நல்லதான். நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா அந்த ஆஃபருக்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த அது வந்து அவங்களுடைய வியாபாரிகளுடைய ஒரு யுக்தி. அவங்களுடைய வலையில இவங்க விழுந்துடுறாங்க. அவங்களுடைய ஒரு ஆஃபர் போட்டு இப்படி இவ்வளவு கொடுக்க, இத்தனை சதவீத தள்ளுபடி, ஒண்ணு கொடுத்த ஒண்ணு வாங்கினா ரெண்டு இலவசம்,
0: 50% ஆஃபர்,
1: அந்த ஒரு ஆஃபர் போட்டிருக்க அவங்களுக்கு தெரியுமா? வாங்கிக்கப்பா, இப்பமே இப்ப இந்த ஆஃபர் பெற கிடைக்காது. ஒரு ஆஃபர், ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆஃபர். ஒவ்வொரு விசேஷத்துக்கும், தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, நியூ இயருக்கு, எல்லாத்துக்கும் ஆஃபர் ஆஃபரா போட்டு அந்த ஆஃபர்ங்கிற ஒரு இப்படிய வச்சு அவங்க யாருக்கா லாபம் இல்லாம எல்லாம் எதுவும் விற்க முடியாது. இவங்களுக்கு அது தெரியாது. அதனால இவங்க அந்த ஆஃபர்க்காக தான் அதிகமா வாங்குறாங்க. தேவைக்கு வாங்காம கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா வீடுகள்ல தேவையில்லாம சேரதான் செய்யுதுமா. அதான் என்னுடைய கருத்து.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. சோ பாத்தீங்கன்னா ஹாஸ்டா சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆஃபர்க்காக தான் வாங்குறோம்னு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறம்மா. திங்கட்கிழமை காலையில மகா உற்சாகமா
0: இருக்கிறம்மா. சொல்லுங்க.
2: சூழ்நிலையில் பொருட்கள் தேவைக்கு வாங்குகிறோமா, ஆஃபருக்கு வாங்குகிறோமா? ஒரு அருமையான தலைப்புன்னு தான் மிக ஏறாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ அல்லது வேற ஒரு இதுக்கோ போயாச்சுன்னு உண்டுமானா, நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 இருக்கும். அந்த 10 பொருட்களை வாங்கிட்டு அப்படி திரும்பும் போது பார்த்தா ஒரு கம்பெனிக்காரன் ஒண்ணுக்கு 2 ஆஃபர் ரூபா, 1-3 ஆஃபர் ரூபா. ஆனா அந்த பொருள் நமக்கு தேவையே இருக்காதுமா. ஆனா அந்த பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். ஆனா அது வேஸ்ட் ஆகும். பண விரையும் மன விரையும் ரெண்டுமே ஆயிடுமா. பெரிய பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருட்களை வாங்கி கடக்காரன் ஆகி அது தூர போடுற அளவுக்கு, அதாவது அதை வேஸ்ட் பண்ணி அளவு தூர போடுற அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்குது. அத வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வோட நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு என்ன ஆஃபர் போட்டாலும் வேண்டாங்கும் போது நமக்கு மன நிறைவும் பண நிறைவும் இருக்குங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பு அளித்த நல்ல ரெயின்போக்கு நன்றி கூறி விடப்படுகிறமா. நன்றியமா. நன்றி
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஸோ நிகழ்ச்சியில் பொருட்களை இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நம்ம எதுக்காக வாங்குறோம், தேவைக்கு வாங்குறோமா, ஆஃபருக்காக வாங்குறோமா? அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: அது எல்லாரும் அந்த ஆஃபர் காட்டு தான் வாங்குறாங்க.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்கம்மா.
3: சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானிமா சொல்லுங்க.
3: ஆடி கழிவுன உடனே எல்லாரும் அந்த இதே நுழைய முடியாது, கூட்டம் அப்படி கூட்டம். அதாவது ஆஃபர் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். அது அவங்க அவங்களுடைய வியாபாரத்தோட டெக்னிக்கல் அது இந்த பாம்பர மக்களுக்கு தெரியாது. அடுத்த வருஷம் வாங்க மாட்டேன்னா, ஆனா அடுத்த வருஷம் முத முத அவங்க தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க.
0: ஆமா
3: ஆமா மேடம். நான் இங்க வந்து நாம இவ்வளவு நாளும் பம்பாயில இருந்ததுனால இந்த ஆடிக்கெல்லாம் வந்ததே கிடையாது. இங்க வந்து பார்த்தா எல்லாரும் ஆடியோட எல்லாம் அந்த பொங்கலுக்கு நாள் தான், தீபாவளிக்கு நாள் தான், கிறிஸ்துமஸ்க்கு நாள் தான், எல்லா துணியும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஆடி கழிவுக்கு. அது நம்மளுக்கு அது எப்படினாலும் அந்த கழிவுங்கும்போது லாபம் இல்லாம ஆத்தோட போவானா? அதனால அவங்க லாபம் வைக்கத்தான் செய்வாங்க. அதாவது அந்த ஆடி காய்ச்சி விட்டு அதை இப்படி சொல்லிடுறது.
0: நிதர்சனமான இப்படி கேட்டாலும் ஆஃபருக்காக தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சுல்தானியம்மா. நன்றிமா. ஸோ மறுபடியும் நேர்களுக்காக ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, டாபிக் வந்து நம்ம கொடுத்துறோம், நிறைய நேர்கள் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ மற்ற நேர்களுக்காக வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொன்னீங்கன்னா ரொம்பவும் உதவியாக இருக்கும். நிகழ்ச்சி அந்த வகையில் பாடல் கேட்கவிருக்கிறோம்.

நிகழ்ச்சியுடைய முதல் பாடலும் வந்துட்டு இருக்கு வத்திக்குச்சி திரைப்படத்துலேருந்து. பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் எல்லா பாடலுமே இருக்க போது. ஸோ முதல் பாடலும் அந்த மாதிரி தான், வத்திக்குச்சி திரைப்படத்தில் பாவேஜியோட பாடல் வரிகளில் ஸ்ருதி ரவி, அனிதா, கார்த்திகேயன், ஷபீர் அவங்க இணைந்து பாடிருக்காங்க ஜிப்ரானுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: அறிவடை GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின்

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன்.

0: கேட்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 9:15 இருக்குது. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஒரு பொருளை பார்த்ததுமே இது எனக்கு தேவையா அப்படின்னு நம்ம மூளை யோசிக்குதுன்னு வைங்களேன், அது வந்து நம்மளுடைய தேவைக்கான ஒரு ஷாப்பிங்காக இருக்கும். அதுவே ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குதே அப்படின்னு நம்ம மனசு யோசிக்குது அப்படின்னா அதுதான் ஷாப், நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஆஃபருக்கான அது ஷாப்பிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்காக பொருட்களை வாங்குறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, பொருட்களை தேவைக்காக வாங்குறீங்களா இல்லை ஆஃபருக்காக வாங்குறீங்களான்னு கேட்டிருந்தோம். மிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலம் அறியா.
1: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது ஆஃபருங்க பேர்ல அது நமக்கு தேவையான அந்த பொருள் வந்து முதல் யோசனை. இது போக என்ன விஷயம்னா ஆஃபர் போடுறது விளம்பரம் வேற, இந்த பக்கத்துல ஒருத்தர் வாங்கிட்டு வந்து அவங்க வேற விளம்பரம்.
1: ஆமா, அவங்க சொன்னதுக்காகவே வேற போய் வாங்குவோம்ல.
2: ஆமா, இவங்க வீட்டுல சொல்லுவாங்க நாங்க ஆஃபர் போட்டிருந்தோம் வாங்கினோம், உடனே இவங்க போக வேண்டியது. இப்படி நிறைய பேர் வாங்கிருந்தாங்க. இது எதுக்கு தேவையான முதல் யோசனை. அதுவும் போக பாத்தீங்கன்னா இந்த கட்டிலு பீரோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர்ல நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா காலையில ஒரு வண்டி வரும், பழைய பீரோல், பழைய கட்டில், பழைய ஓடாத ஃபேன், ஓடாத மிக்சி, பழைய லேப்டாப், பழைய செல்போன், இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கைமேல் பழம் தருகிறோம்னு ஒரு ரெக்கார்டு இத போட்டு ஒரு வருஷம் கழிச்சு அதுல போடுறாங்க. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
1: தேவைக்கு எது இருக்குதோன்னு பார்த்து
2: வாங்கணும், தேவையான தரத்தை பார்க்கணும். அது போக ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட இப்ப ரூபா இல்லன்னு வெளியில கடை வாங்கிட்டு போறாங்க, அது பெரிய
1: குடும்பமா. ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: கண்டிப்பா நம்மகிட்ட இருந்தா, அதாவது இந்த ஆஃபர் போடுறது யாரு வாங்கலாம்னா ரூபாய நிறைய வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வேணா இதுல பணம் முதலீடு பண்ணலாம்.
1: கண்டிப்பா, ரொம்ப யதார்த்தமான உண்மையை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி
2: நன்றிமா, நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். துறையிலிருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க முத்து சார்.
3: காரணம் என்னன்னா அப்படி சில பொருள் வாங்கிச்சது என்னன்னா விடுமுழுதுமே தேவையில்லாத குப்பைகள்லாம் வந்துச்சாரு. அந்த குப்பை மறுபடியும் மழையில குப்பையா தான் வெளில போகுது. வீட அடைச்சு அடைஞ்சு வச்சு குப்பை ஒரு கணக்கு கிடையாது இல்லங்க. இது வராம இருக்கணும், நம்ம தேவைப்படாத மட்டும் வாங்கியாங்க. வீட்டுல குப்பை வராது, வீட்லயும் குப்பை வராது, நம்ம நாட்டுக்கு நல்ல வீட்டு நிறைய சொல்லிக் கொண்டு வாழ்த்து வரைபெறுகிற. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
1: சங்கர் சார் சொல்லுங்க.
4: அந்த காலத்துலமா லைலண்ட் லாரி சேஸ் வந்து 4 சேஸ் வாங்கினா ஒரு ஃபியட் கார் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்போ அப்போ ஒரு கம்பெனியில ஒரு 10 ஃபியட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ஃபியட்டும் இந்த மாதிரி ஃப்ரீயா வாங்கின ஃபியட் தான். அப்போ வந்து சேஸ்கள் வந்து மத்த வண்டிகள் நிறைய போச்சு, இதுக்காக இது விக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. இப்ப எப்படி ஃப்ரீ கொடுக்காங்கன்னு தெரியலமா. 400 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கினா 400 ரூபாய் ஜாமான் ஃப்ரீ கொடுக்காங்க. நம்ம மக்களும் அதை வந்து குவாலிட்டியை செக் பண்ண மாட்டேங்காங்க. நாம ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கல, நம்ம நம்ம ஒண்ணு எடுத்துட்டு நம்ம மகளுக்கு ஒண்ணு கொடுத்துருவோம், நம்ம மகனுக்கு ஒண்ணு கொடுத்துருவோம் அப்படின்னு தான்
1: நினைக்காங்க.
4: ஆமா, அது என்ன இருக்கு ஆஃபர் போடுறாங்கிறது வாங்கவே கூடாது. முதல்ல வந்துமா தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத பொருட்களை வாங்கவும் கூடாது. அப்படி வாங்கினாலே அது வந்து கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் இவங்க ஆஃபர் எப்படி போடுறாங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா யாருமே வாங்க மாட்டாங்கம்மா.
1: நன்றி சார், நன்றி நன்றி.

ஸோ நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, அதாவது ஆஃபருக்காக வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னு. அதே போல் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வந்துச்சு. ஒரு ரெண்டு கணவர்கள் பேசிக்கிட்டாங்களா அவங்க ஆஃபீஸில், என்ன நேற்றுக்கு சோகமாக இருந்தேன் அப்படின்னு. ஆஃபரில் என்னுடைய ஒய்ஃப் வந்து 20,000 ஒரு புடவை எடுத்திருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். உடனே அதுக்கு இருந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருப்பார், அந்த புடவை எடுத்துகிட்டு உன்னோட ஒய்ஃபை தான் பார்க்க போயிருக்கா, அதனால் இன்றைக்கி நீ போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம். உண்மைதான் இல்லைங்களா? அது ஒரு ஆஃபரில் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட அதை அந்தளவுக்கு நம்ம மைண்டை மாற்றுறது, அதை இன்னொருத்தவங்க வாங்கிட்டு வந்து ஏ பாத்தியா அதை நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம் அப்படின்னா இந்த தேவைக்கு வாங்குறோமா இல்லை ஆஃபருக்காக அவங்க சொன்னதுக்காக வாங்குறோமா அப்படின்னு யோசிப்போம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. அள்ளி தந்த வானம் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6, நேரம் 9:20 ஆகிட்டு இருக்குது.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:25 ஆகிட்டு இருக்குது, இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பேசிட்டு இருக்கிறீங்க என் கூட. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்க முடியும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருட்களை தேவைக்கு வாங்குறோமா அப்படின்னா ஆஃபருக்காக வாங்குறோமா அப்படின்னு ஜெய்மா செபாஸ்டியன் என்ன கேட்டால் நாங்கள் சொல்லுது, ஆஃபருக்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நேயர்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கந்தேசன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: பொருள் தேவைக்காக அது பெண்களை மட்டும் நம்ம குறைச்சல, ஆண்களும் இப்ப அதை விட மொத்தம் போயிட்டே இருக்கும். தேவைக்காக எல்லாம் வாங்குறது இல்ல, ஏதோ ஆஃபர் போறாங்களே வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சில பயன்களை பயன்படுத்திக்கிறாங்கம்மா. இப்ப ஆடி மாசம் வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் வருது, அதுக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக அந்த ஆஃபர்ல ஒரு சிலர் அந்த மாதிரி உபயோகமா வாங்கி வைக்கிறவங்க கொடுக்குறாங்கம்மா. ஆனா இனிய இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பொறுத்த பாத்தீங்கன்னா பீரோ தத்துமா போற அப்படியே சரியும்மா. அதனால பெரும்பாலும் அந்த ஆஃபர் எல்லாம் வாங்கி வச்சிருக்காருமா. இனியும் சேர்த்தேன் சொல்றீங்களா?
0: நன்றி சார், நன்றி. பரவாயில்ல, உண்மையை முட்டுக்கிட்டீங்க. நன்றி, நன்றி.
1: வணக்கம்மா.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஜெய்மா ஜெபஸ்டின் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூளைரெட்டி மேடம்.
0: ரவிக்குமுதா சார், எப்படி இருக்கீங்க
2: மேடம்? உங்க குரலை கேட்டாலே நாங்க நல்லா தான் இருக்க மேடம். மேடம், அதாவது தேவைக்கு மட்டும் வாங்கிடுவோம் மேடம். வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கிடுவோம். அந்த வருஷத்துல அந்த கழிவு துணியை வெளியாடி விட்டு புது டிசைனுக்காக போடுறாங்க. தரங்கள் இதுதான் செய்யும் மேடம். அதே மாதிரி நம்ம தேவைக்கு மட்டும் வாங்கிடுவோம், தேவையில்லாததுக்கு வாங்கிடுவோம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. ஸோ பாத்தீங்கன்னா ரவிக்குமார் சார் கேட்டுக்கிட்டது மாதிரி சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ என்னாலும் அதை கேட்டிருந்தேன், அந்த நேர்மையா உண்மையை சொல்லுங்கப்பா. நீங்க வந்து உங்க ஃபேமிலியில எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொருட்களை தேவைக்கு வாங்குறீங்களா இல்ல ஆஃபருக்காக வாங்குறீங்களான்னு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
0: சிவ சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: ஒரு பொருளை தேவைக்காக ஷாப்பிங் போகும்போது ஆஃபருக்காகவா அது
0: தேவைக்காக வாங்குறீங்களா அப்படின்னு
3: கேட்டிருந்தோம். ஆமா, இப்ப நம்ம ஒரு பொருளை ஆஃபருக்காக வாங்கும் போதுன்னு வச்சுங்களேன், அது தரமும் குறைவா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது தேவைக்காக தான் வாங்கணும். அதே மாதிரி ஆஃபர்ல வாங்கிட்டு வந்து சில பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே தரம் கட்டு போயிடுது, அது நீண்ட நாள்லாம் உழைக்க மாட்டேங்குது. அது ஜவுளியா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், எந்த விதமான அங்காடியா இருக்கட்டும், அதனுடைய பொருள் தரம் தான் குறையுது. இந்த ஆஃபர் நம்ம வாங்கணும்னு வச்சீங்களா, அது தரம் தான் குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து பொருள் வாங்கணும்னா நம்மளோட வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் தேவைக்காக தான் வாங்கணும். ஆஃபருக்கு என்னைக்குமே வாங்கினோம்னா அது வந்து தரம் குறைஞ்சாதான் அது குறைஞ்சி வாங்கி அது வந்து ஒரு நல்ல விதமா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார், நன்றி. இதற்கே பேசின நேர்கள் வந்து தெளிவாக இருக்கலாங்க. அதாவது நம்ம ஆஃபருக்காக தான் வாங்குறோம் தெரியுது, ஆனால் என்ன பண்ணணும் அப்படி வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்கள் கிட்ட. அது கூட பாடலும் வந்துட்டே இருக்கு. துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கோபால் ராவ் பாடின பாடல். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில காற்றலையில பாடல் வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொருட்களை நம்முடைய தேவைக்காக வாங்குறோமா அப்படின்னா ஆஃபருக்காக வாங்குறோமா அப்படின்னு நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சுமுத்து.
2: பேச்சுமுத்து சார், சொல்லுங்க.
3: அதாவது ஆஃபருக்காக தான் வாங்குறேன்னு சொல்லுவாங்க மேடம். காரணம் என்னன்னா, இலவசத்துக்கு எல்லாமே அடிமை ஆயிட்டோம். குறைவான விலையில கிடைக்குங்கிற ஒரு பேராசை வெளிப்பாடுதான் இந்த மாதிரி ஆஃபருக்கான பொருள் எல்லாம் வாங்குறதும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல பயன்படுத்தாமோ இல்லையோ அழகு பொருளா பாத்து ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி வாங்குறாங்க மேடம்.
2: என்ன
3: பொறுத்தவரை தேவைக்கு வாங்குங்கிறது குறைவு தான், இந்த ஆஃபருக்காக வாங்குறது தான் அதிகம்.
2: சூப்பர் சார், நன்றி நன்றி, அழகா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கிறீங்க. வணக்கம்
4: வணக்கம்,
2: கணேசன் சார், உங்களுடைய ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு கொஞ்சம் கிட்ட வந்து பேச முடியுமா? சொல்லுங்க சார்.
4: அவருக்கும் இப்படி இருக்கே தரமா இருக்கா

0: 9:36 வந்துட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொருட்களை நாம வந்து தேவைக்கு வாங்குறோமா அல்லது ஆஃபருக்காக வாங்குறோமா அப்படின்னு கணேசன் சார் பேசினாங்க. அவங்களுடைய இணைப்புல என்ன பிரச்சனை தெரியல, நமக்கு அவங்களது பேசுறது கிளியரா கேட்கல. நிகழ்ச்சியில அடுத்த நீர் யார் எங்கேதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ராதா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: தேவைக்காக
0: ஆஃபர்ல வாங்குறீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நன்றிமா, நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கேட்டிருந்தோம் நம்ம இன்னைக்கு சூழ்நிலை பொருட்களை தேவைக்கு வாங்குறோமா ஆஃபருக்காக வாங்குறோமான்னு. நேர் வந்து சொன்னாங்க தேவைக்கு தான் அதையே ஆஃபர்ல வாங்குறோம் அப்படின்னு. நன்றி. நிகழ்ச்சி நேர்கள் ரொம்ப அருமை உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த ஈட்ட பேசும்போது பாடல் வந்துட்டு இருக்கு. ஏலியன் சேப்பிள் திரைப்படத்துல கே சுபாஷோடைய பாடல் வரிகள்ல மனோக் சிவராஜ் பிரபுதேவா விவேகான் கே சுபாஷ் பாடல் தேவாவுடைய செயல பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பொதுவாக ஒரு பொருளை வாங்குறப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த பொருளை நான் ஆஃபருக்காக வாங்கலை அப்படின்னா இது எனக்கு தேவையா, இது வாங்குவேணா, ஆஃபர் இல்லைன்னா வாங்குவேணா அப்படின்னு யோசிக்கேன். அப்படி யோசிக்கும் போது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக நீங்கள் வாங்குறது தான் இல்லையா. பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட்டை நிகழ்ச்சியில். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருட்களை தேவைக்கு வாங்குகிறோமா இல்லைனா ஆஃபருக்கு வாங்குகிறோமா, நேரம் 9:43 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுறேன்.
1: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
2: பொருட்களை ஆசைக்கு வாங்குறோமா தேவைக்கு வாங்குறோமா கேக்குறீங்க?
1: ஆஃபருக்காக வாங்குறோமா தேவைக்காக வாங்குறோமா?
2: ஆசைங்களா ஆஃபருங்களா?
1: ஆஃபருக்காக வாங்குறோமான்னு கேட்டுக்கோ. சில நேரம் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா?
2: தேவைப்படும் பக்த வீட்டு கேட்க வேண்டியது இல்லைங்க. நிறைய பொருள் வாங்கிச்சேன் இந்த காலத்துல கம்மிங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ல பத்து ரூம் ஸ்லாப்ல போற பாத்திரங்கள் கிடக்குங்க. அது வந்து தேவை இருக்குதுங்க. சின்ன சின்ன விசேஷம் வச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க. அன்னைக்குல வீட்டுல ஏதாவது விழாக்கள் நடத்துவாங்க தெரியும் நினைக்கிறேன். அதனால வந்து ஆஃபருக்காகவும் ஆசைக்காகவும் வாங்கறதானுங்க. ஆனா பொருள் தேவைப்படுதுங்க.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் சொல்ல வந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இணைப்பு கட்டாகி சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே, நீங்கள் கிட்ட இன்றைக்கி கேட்டிருந்தோம் நீங்கள் வந்து பொருட்களை உங்களுடைய வீட்டுக்காக தேவைக்காக வாங்குறீங்களா அப்படின்னா ஆஃபருக்கு இந்த

0: போட்டிருக்காங்க, கண்டிப்பாக இந்த டைம் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு நினச்சி வாங்குறீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவலிருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதிமா சொல்லுங்க.
1: நானும் தேவைக்கு தான் மேடம் வாங்குவேன். சேலை எடுத்துங்க. சேலை வந்து ரொம்ப தேவையில்லாமலாம் எடுத்து குமிக்க மாட்டேன் பீரோல. ஆனா ஆஃபர் போட்டு போன மாசம் கூட ஆடி மாசம் போட்டிருந்தாங்களா, தம்பி மிராட்டி கூப்பிட்டான்னு போனேன் மேடம். சரி, ஏதோ ரெண்டு மிசால எடுத்தா உடுமாத்துக்காகவே கூப்பிட்டு போனா 300 ரூபா சேலை, 100 ரூபா 100 ரூபான்னு சொன்னாங்க. நானும் சரி, ரெண்டு மூணு சேலை அவ்வளோ சேலை எனக்கு எடுத்து, நானும் 3 சேலை எடுத்துட்டு வந்தேன் மேடம். ஆஃபர் போட்டுருந்தாங்க.
0: நன்றிமா, நன்றி. நடந்த அனுபவத்தை சொல்லி ஷேர் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதுக்கேற்கும் மேல செலவு பண்ண வேண்டியது. அதனால நம்ம தேவைக்குள்ளதுனாக்கி நம்ம அடிக்கடி புழங்கிட்டு இருக்கிறதுனால நல்லா பார்த்து இது பண்ணுவோம். அதை எப்போதும் கண்காணிப்புல இருக்கும். ஆபத்துக்காக வருது வந்து அது பிரியாதானே வந்ததுன்னு ஒரு அசால்ட்டா தான் இருக்கும். அப்ப அதை இடத்தை கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பராமரிக்கிறதுக்கும் நிறைய நேரத்தை ஒதுக்க வேண்டியது இருக்குங்கிறது என்னுடைய.
0: சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க. நன்றி, நன்றி. ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அதாவது ஆஃபருக்காக நம்ம வாங்கிடும், அதை பராமரிக்கிறதுக்கு வந்து செலவாகும், அது இடத்த தான் அடைச்சிட்ருக்கும் அப்படின்னு. உண்மைதாலே, ஆஃபருக்காக நம்ம வாங்கிடும். அந்த டைம் பாருங்களேன், கொஞ்சம் எனக்காக யோசிச்சுருக்கீங்களா, நம்ம மனசு வந்து அந்த டைம் தான் ஒரு குரங்கு மாதிரி செயல்படும். என்ன சொல்லணும்னா, தேவைக்காக வாங்கும்போது நம்ம மலந்து நம்மளுடைய மனசில் இது பட்ஜெட்டில் வருமா, நம்மளால் இது வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமாளிக்க முடியுமா அப்படின்னு தேவையான பொருளை வந்து வாங்குறதுக்காக யோசிக்கும் போது நம்ம மூளை யோசிக்கும். அதே ஆஃபரை பார்த்தா என்றைக்காக இருந்தாலும் இந்த பொருள் தேவைப்படும் தானே, ஆஃபர் போடுறப்ப வாங்கிக்கும் அப்படின்னு நம்மளை நம்மளே ஏமாத்திடும். ஸோ யோசிச்சு எந்த ஒரு பொருளையும் வாங்கினா நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இல்லையா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு. கந்தசாமி திரைப்படத்தில் விவேகாவுடைய பாட வரிகளை விக்ரமன் தேவிஸ்ரீ பிரசாத் இணைந்து பாடுந்து, தேவிஸ்ரீ பிரசாத்துடைய இசையிலையும் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைச்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: கூழு, சுண்டலு, வேர்க்கடலை, வத்தக்கறி, வடுமாங்காய், சுண்டக்கஞ்சி, சுட்டவாழை, மக்காச்சோளம், நீர்மோறு, பேட்டரி தண்ணி, இளநீ, எராத்தொக்கு, உப்புகண்டம், பழைய சோறு, டிகிரி காப்பி, இஞ்சி மரப்பா, கடல் முட்டாய், கமரகட்டு, வெள்ளரிக்காய், இளந்தப்பழம், குச்சி ஐஸ், கோழி சோடா, முறுக்கு, பஞ்சு முட்டாய், கரும்பு சாறு, மிளகா பஜ்ஜி, எள்ளு வடை, பொறி உருண்டை, ஜிகிரு தண்டா, ஜீரா தண்ணி, ஜவ்வு முட்டாய், கீரை வடை, கிர்ணிப்பழம், அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், பள்ளி முட்டை, பப்பாளி, புகையலை, போதப்பாக்கு, புண்ணாக்கு.

நாத்தனாரு மாமியாரு மாமனாரு ஓரகத்தி சக்காளத்தி தம்பிக்காரன் தங்கச்சி சித்தப்பன் பெரியப்பன் பாட்டன் முப்பாட்டன் பேத்தி கொள்ளு பேத்தி பேரன் கொள்ளு பேரன் பொண்டாட்டி வப்பாட்டி நல்ல புருஷன் கள்ள புருஷன் மச்சி நச்சி மாமனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா மூத்தாரு பாட்டி பூட்டி அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு காதலன் காதலி டாவு டைம் பாஸ் தாய் மாமன் பங்காளி தம்பி புள்ள தத்து புள்ள சகல சம்பந்தி முறமாம முறப்பொண்ணு தலச்சம்புள்ள இளைய புள்ள மூத்ததாரம் இளையதாரம் தொடுப்பு ஒன்னு விட்டது ரெண்டு விட்டது ரத்த சொந்தம் மத்த சொந்தம் ஜாதிக்காரன் பொண்ணு எடுத்தவன் பொண்ணு தந்தவன் வே வே இத

பாவம் போட்டு கொடுத்து போடுறாம கிண்டலு எழப்பம் எச்ச புத்தி இருமாப்பு சகுனி வேலை சதி செயல் கோல் முட்டல் குறுக்கு புத்தி ஒட்டு கெட்டல் ஓர வஞ்சன பொய் புழுகு முட்டை டகுல் வேலை டப்பாங்குத்து அரக்கத்தனம் பீலா பில்டப் பிசாத்து கொள்ளிக்கண்ணு குசும்பு சின்னத்தனம் சிண்டு முடி அல்லக்கை அல்போன் டேருமாறு டிமிக்கி ஊழ உதார் ஒப்பாரி ஜால்ரா ஜர்க்கடித்தல் திருட்டு வேலை தில்லு முள்ளு சண்டித்தனா நான்.

குப்புசாமி, கோவன்சாமி, முன்சாமி, முத்துசாமி, கிருஷ்ணசாமி, மாடசாமி, மயில்சாமி, வேலுசாமி, வீராசாமி, கண்ணுசாமி, கருப்புசாமி, மலச்சாமி, பழனிசாமி, குருசாமி, கோட்டசாமி, சின்னசாமி, பெரியசாமி, ஆரிசாமி, அழகுசாமி, அப்பாசாமி, கொண்டசாமி, வேட்டசாமி, வெங்கடசாமி, தங்கச்சாமி, பெருமாள் சாமி, நாராயணசாமி, சிவச்சாமி, சீனுசாமி, சடையச்சாமி, சந்திராசாமி, வெள்ளச்சாமி, குயில்சாமி, குமாரசாமி, கோதன்சாமி, அங்குசாமி, துரச்சாமி, பொண்ணுசாமி, ஐயாச்சாமி, அண்ணாசாமி, நல்லசாமி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 52 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொருட்களை தேவைக்கு வாங்குறோமா அல்லது ஆஃபருக்காக வாங்குறோமான நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் சார் சொல்லுங்க.
3: அதாவது தேவைக்கு தான் நம்ம வந்து பொருள் வாங்கணுமே தவிர ஆஃபருக்கு வாங்கக்கூடாது. நம்ம 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னா அந்த 2000 ரூபாய் பொருளை நம்மளுக்கு குடுக்கறாங்கன்னு என்ன நம்மளுக்கு நிச்சயம்?
2: ஏன்னா
3: தரம் இல்லாத ஒரு பொருளுக்கு தான் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க.
2: ஆனா
3: தரம் உள்ள பொருளுக்கு வந்து ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி நம்ம எதை பார்த்தாலும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஆசைகளை அடக்கி நம்ம காசு அதிகமா போனாலும் தரமான பொருளை வாங்கினதுதான் நம்மளுக்கு என்னைக்குமே நீடிக்கும். இந்த ஆஃபருக்கு ஆசைப்பட்டோம்னா அது வந்து வீணாதான் போகுங்கிறது என்னோட கருத்து. நன்றி
2: நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
4: மாவட்டம் சின்னமன் சசிகலா பேசுறேன்ப்பா.
2: சசிகலாமா சொல்லுங்க.
4: அதாவது 50-50 வட்டிக்கலாம்ப்பா.
2: 50-50
4: தேவைக்கு வாங்குற 50%, ஆஃபருக்கு வாங்குற 50%ப்பா. ஆனா தேவைக்கு பொருளை மட்டும் வாங்கி பணத்தை சேமிக்கிற பழக்கம் என்னை போன்றவர்கள் இருக்கிறாங்கப்பா. தள்ளுபடி காலத்துல பொருளை வாங்கி தரத்தை சரிவர பார்க்காம பொருளை வாங்கி வீட்டுல சேமிச்சு வைக்கிறவங்க அனைவரும் பேருப்பா. காரணம் என்னன்னா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் அப்படிங்கிற விற்பனையாளருடைய ஆசைக்கு வலையில சிக்கி வாங்கிய பொருளை வந்து சரிவர பராமரிக்காம நீ பாதி நாம் பாதிங்கிற மாதிரி, அதாவது நல்லது பாதி புழுக்கள் அழுக்கு எல்லாம் சேர்ந்தது பாதின்னு சொல்லி ஆக்கிரமிக்கிட்ட பொருளை வாங்கி பணத்தை வந்து வீணாக்குறாங்கப்பா. இப்ப இருக்க தற்காலத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஆசைக்கு அடிமையாயிராங்கப்பா. குறிப்பா இந்த தள்ளுபடி காலத்துல ஆஃபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பா. அதனால பாம்புக்கு, அதாவது மகிழ்ச்சிக்கு மயங்கிய பாம்பு போல மக்கள் பணத்தை வந்து வீணாக்கி தவிக்கிறாங்கப்பா.
2: நன்றி.
4: நன்றிப்பா.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: செல்வம் சார் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
5: என்ன ஆபருங்கிறது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்தரவுல ஏன்னா பொருட்கள் இப்ப எல்லாம் பொருட்கள் வந்து கரெக்டா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. இப்ப வரக்கூடிய பொருட்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டி ஒன்னும் இல்ல.

0: மாதிரி. ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் யூஸ் பண்ணும் போது ரிப்பேர் வந்து மறுபடியும் ரிப்பேருக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ரிப்பேர் பண்ணதை விட புதுசு வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்துருது. இந்த ஆஃபர் போடும்போது எல்லாமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. சில இடங்களில் நல்ல பொருளை கொடுக்கதான் செய்யறாங்க. அந்த ஒரு அந்த டைமிங் அந்த ஒரு மூவ்மெண்ட் அந்த மாடல் மாறும் போது கண்டிப்பா அது கொஞ்சம் வித்துடலாமே, கொஞ்சம் கம்மி விலைக்கு போட்டு விற்போமே அப்படிங்கிற ஏமும் பண்றாங்க சில கடையில கண்டிப்பா. அப்படிங்கும் போது நம்ம அது அது நம்ம கண்டிப்பா வாங்கலாம். ஒரு ஒரு வீட்டில் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம்னா பொருட்கள் எல்லா பொருளும் தேவைப்படுது கண்டிப்பா. எல்லா மின்சாரம் பொருள் எல்லா பொருளும் தேவைப்படுது. அந்த மாதிரி டயத்துல கொடுக்கும் போது நல்ல விஷயம் நினைச்சு அதை வாங்கிறது பத்தி தப்பு கிடையாதுங்க.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. நிறைவான நேரா வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆஃபருக்காக சில இடங்களில் நல்ல பொருட்கள் கொடுக்க செய்யறாங்க. நம்ம வாங்குற நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும் இல்லையா. அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஒரு பொருளை வாங்குற பிறகு நான் எவ்வளவு பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம்னா அது நம்ம வந்து அந்த ஷாப்பிங் ஆஃபருக்காக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் வாங்கினதுனால என்னுடைய வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாகும், இது கண்டிப்பா எனக்கு தேவைப்பட்டுச்சே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு தேவைக்காக வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ தேவை இல்லைன்னா எனக்கு வந்து தேவைக்கு அதிகம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே லாஜிக் தாங்க. இந்த பொருள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வந்து தேவைக்கு அதிகமாக உள்ளது. இந்த பொருள் என்னுடைய தேவை, இது இது கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களை தேவைக்கான ஒரு பொருளாக இருக்கும். அப்படி நினச்சி உங்களுடைய ஷாப்பிங்கை பாருங்கள். பை ஒன் கெட் ஒன் இல்லைனா 50% ஆஃபர் தள்ளுபடி இந்த மாதிரி யோசிக்காமல் உங்களுடைய தேவை என்னங்கிறது யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பொருள் உபயோகமாக இருக்கும். நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். நேர்கள் பேசினவங்க ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை நேர்த்துக்குள்ளேயும் முடித்தாங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். சுயேட்சை நிர்வாண பாடல் வந்துட்டே இருக்கு. மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சிகிச்சை இருக்கும். அதை தொடர்ந்து மனம் விருந்து நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய் ரெடியா வாடா. பாத்தி கம்மி ஓகே.

0: இது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் எழுந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் தற்போது உரையாற்றி வருகிறார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வடக்குடி ஊராட்சியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமா காளியம்மன் கோயில் பால்குட விழா இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நீங்களே 11 மணி வரைக்கும் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை மட்டும் வழங்கக்கூடிய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் நாம இணையிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கறதுக்காக அழைக்கலாம். 0462251133 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நம்ம கூட பேச இருக்கக்கூடிய முதலாவது நேயர் யாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க? சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க. முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? வாரிசு படத்துல இருந்து பாடல் போட்டுடலாம். உங்களுக்கு ஜி கே கேள்வி கேட்டுருவோமா? ரெடியா இருக்கீங்களா? சரி, பாக்டீரியா அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நம்ம மனித உடம்புல ஒரு பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நல்லதா கெட்டதா? இல்ல, நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன், நல்லதா கெட்டதா? அதான் ஆப்ஷனே. நம்ம உடம்புக்கு ஒரு பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதுதான், கண்டிப்பா கெட்டதுதானா? நல்லது இல்ல அப்படின்னு
2: நினைக்கிறீங்களா?
1: இல்லையா? ஆனா ரெண்டுமே இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆமா, அப்ப நீங்க சொன்ன பதிலும் சரியான பதில் தான். நன்றி நன்றி நன்றி. நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா வந்துச்சு அப்படின்னா அது நோயை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, நோயை உண்டாக்கலாம், நோயை தீர்த்தும் வைக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம உடம்புக்கு பாக்டீரியா வந்துச்சுன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. வாங்க கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். நம்ம உடம்புல கை, தோல், வாய், குடல்னு இந்த பகுதிகளில் எல்லாமே கோடிக்கணக்கான பாக்டீரியாலாம் வாழுது. இதில் தீங்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. இந்த பாக்டீரியாவை அழிக்கணும் அப்படின்னா நல்ல பாக்டீரியாவால் தான் முடியும். பொதுவாக நமக்கு பல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்குது, குறிப்பாக வயிற்று குடல் பகுதிகளில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவை நொதி

வச்சு நம்ம ரத்தத்தில் கலக்கிற ஏற்ற மாதிரியான அந்த காம்போனண்ட்டாக அது மாற்றி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். இதுதான் நமக்கு சக்தியையும் சத்தையும் கொடுக்குது. தீங்கு தர்ற பாக்டீரியா தான் இந்த திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போக வைக்குது. அதனால் நல்ல சுத்தமான இடத்துல இருந்து சமைங்க, சுகாதாரமான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, சரிங்களா? நேர்லே, இன்றைக்கி நம்மளுடைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம உடம்பை பற்றி, சில நம்ம உடம்புகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை. பொதுவாக காலையில் திங்கக்கிழமை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் இருக்குல்ல, எதுக்கெடுத்தாலும் வர டென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு திடீர் திடீர் நம்ம பாடியில் ஏற்படுது இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் நம்ம இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, வாரிசு திரைப்படத்துலேருந்து கேட்டுட்டு வாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெட்லி 10 நிமிடம் ஆகுது. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சு சூப்பரான பாடல்களெல்லாம் நேரில் கேட்கறதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நேரில் நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462256113333 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்போமா? வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
2: கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: பிரான்சிஸ் சார் சொல்லுங்க.
2: படம் தனாவட்டு பாடல். உசிலம்பட்டி சந்தையில பத்தியம் பண்ணி போறவளே, ஊசி குத்தும் பார்வையால உசுர குத்தி போறவளே. அந்த இனிமையான
1: பாடல். நிச்சயமா நம்ம பாடல் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்கறேன், சரிங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான், நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய வயசு தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்குமா? இதான் கேள்வி. இருக்குமா இருக்காதா? நமக்கு இருக்கக்கூடிய வயசு தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்குமா? செல்லு அப்படின்னா நமக்கு இந்த எலும்பு தசை ரத்தம் இது எல்லாத்துலயும் இருக்கிறது தான், அந்த உருவாறதுக்கு காரணமா இருக்கிற அந்த உயிரணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் செல்.
2: ஆமா ஆமா.
1: அந்த செல்லுக்கு வந்து வயசு, நமக்கு இருக்கிற வயசு தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறேன்.

செல்ஸ் வந்து 100 நாட்கள் தான் உயிரோடு இருக்குமா. நம்ம தோலில் இருக்கிற செல் எல்லாமே தொடர்ந்து புதுசு புதுசாக உருவாகிக்கிட்டே தான் இருக்குமா. மூளை மாதிரியான சில உறுப்புகளில் மட்டும்தான் ஒரு செல் அப்படின்றது பல வருடங்களாக உயிர் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்பு பற்றின தகவல்களை தான் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேட்க இருக்கிறோம். அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதை இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். மனித உடம்பில் அடிபட்டாலோ இல்லை காயம் ஏற்பட்டாலோ வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்ச்சி நமக்கு வருது இல்லையா, அதுக்கு உதவக்கூடிய உறுப்பு எது அப்படின்றதான் நீங்களே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ பாடல் கேட்டுடலாம், தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097. இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பத்து மணி 20 நிமிடம் ஆகுது. நேர்களே, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட இணைய இருக்கக்கூடிய நேயர் எங்க இருந்து கூப்பிடுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
4: சந்திரசேகர் சார், திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. காலை வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசி மறந்து போகுமா?
4: இனிமையான பாடல் நிச்சயமா நம்ம கேட்கலாம் சரிங்களா? ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்ல கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம ஜிகே கேள்விக்கு போயிடுவோமா? மனித உடம்புல நமக்கு அடிபட்டாலோ இல்ல காயம் ஏற்பட்டாலோ ஐயோ வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய உறுப்பு எது?
5: மூளை.
4: மூளை, கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி.
4: நம்மளுடைய பிரெயின் தான் நமக்கு அதை வந்து வலிக்குது அப்படின்னே சொல்லுது. நம்ம உடம்புல செல்லால் ஆனது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு உறுப்புமே செல்லால் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செல்லில் பெயினை அதாவது அந்த வலியை மூளைக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதாவது நரம்பு இருப்பாங்க. இந்த நரம்பு செல்கள் வந்து பிரெயினுக்கு தகவல் அனுப்பும், அதாவது இப்போ இந்த இடத்துல அடிபட்டிருக்குப்பா, உனக்கு இப்போ வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நமக்கு ரிப்போர்ட் பண்ணுமா. அது ஒரு வேலையாக அது வந்து அனுப்பாது, பிரெயினுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு வந்து எப்போ வலிக்குது, எப்போ வலி நிற்குது அப்படி பார்த்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நமக்கு மூளைக்கு தகவலாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சாப்பிட்ற அந்த பெயின் கில்லர் மாத்திரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலி நிவாரண பொருட்களோ இந்த மாத்திரைகள் இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டர்ஸை தூங்க வச்சுடுவாங்க. அதாவது நமக்கு வலி இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால நமக்கு அங்கே வலி இருக்கிறதே தெரியாமல் போயிடுது. அந்த எஃபெக்ட் எல்லாமே எப்போ குறைஞ்சி அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகிறாங்களோ அப்போ தான் மறுபடியும் நமக்கு அங்கே வலி இருக்கிறதே தெரியும். இப்படி தான் நாம் வந்து பெயினை வந்து உணர்கிறோம். சரி, அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? ஒரு மனிதனோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு? ஒரு நாள் முழுசுமே அதே டெம்பரேச்சரில் தான் நம்ம பாடி இருக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சுப்ரான சிவாஜி திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நம்ம எஃப்எம் 102.6ல அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில் முருகன்.
3: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: நான் கேட்க போற அருமையான பாட்டு சீதம் படத்துல இருந்து நானே இந்திரன் அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
3: அடி பாட்டுன்னு கேட்டுருவோம். ஜிகே கேள்விக்கு போயிடலாம். நான் என்ன கேட்டிருந்தேன்னா, நம்ம உடம்புல பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே போல ஒரு நாள் ஃபுல்லாவே அதே டெம்பரேச்சர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க பதில்?
4: அதே டெம்பரேச்சர் கூடும் மேடம்.
3: குறையும் செய்யும், கூடவும் செய்யும். சூப்பர் சார், சரியான பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 36 இல்லைனா 37 டிகிரி செல்சியஸ் இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே இதே டெம்பரேச்சரில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது காலையில் வந்து கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த நேரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் மதியம் மாலை இந்த நேரங்களில் நம்ம உடம்புல கொஞ்சம் அப்படியே சூடு ஏற ஏற அந்த டெம்பரேச்சரும் அப்படியே கூடிகிட்டே தான் இருக்கும், எப்பயும் நிலையாக இருக்காது. 37 அப்படின்றது ஒரு மனிதனுடைய சராசரி உடல் வெப்பநிலை. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுருவோமா. நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரே நேரத்தில் 2 வேற வேற மொழிகளை பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையில் சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
5: ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, கை தட்டுகிற ஓசையிலே, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: சூப்பரான ஒரு பெப்பியான பாடல் நம்ம கேட்டோம். 10:36 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனம் மருமத நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நேர்களே, நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து காட்சி வெளியிடை படத்துல இருந்து சரக்கு வண்டி இலங்கு சாங்.
0: நிச்சயமா நம்ம கேட்கலாம். பொது அறிவு கேள்வி கேட்டீங்களா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஆமா, இந்த இது
0: நம்மளுடைய பிரெயின்ல ஒரே நேரத்துல ரெண்டு வேற வேற மொழியை வந்து பயன்படுத்த முடியுமா? முடியும் தான் நீங்க நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா சொல்லுங்க, முடியுமா முடியாதா?
1: முடியும்
0: முடியும். ஆமா, அதான் சரியான பதில். ஓகேவா? நன்றி நன்றிமா. நம்ம பிரெயின் வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டதை விட அதிகமான அதிசயங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டு மட்டும் இல்லை, 4-5 அதிகமான மொழிகளை கூட பிரித்து பார்த்து பயன்படுத்த முடியுமா? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனம் மருமதை நிகழ்ச்சியில் கலந்துக்க 0462251333322 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இதில் கால் அப்படின்னு சொன்னால் தமிழில் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது ஒரு உடல் உறுப்பு, நடக்க உதவுது, இப்படி தானே நமக்கு பொருள் வரும். ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் சொன்னாலும் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அது இதுதான் மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுக்கு முழுசும் காரணம் நம்மளுடைய மூளை மட்டும்தான். எந்த இடத்துல என்ன லாங்குவேஜுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சரியாக பிரித்து கரெக்டாக நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்கு. ஓகே நேர்களே, அடுத்த ஜிகே கேள்விக்கு நம்ம போயிடலாமா? கல்லை தின்னாலும் கரைக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு நல்லா சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. சரி, இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய நம்மளுடைய வயிறு, ஏன் அந்த வயிற்றையே அதால் செரிக்க முடியல? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வயிற்றில் ஜீரணம் ஆகிடுது, நல்லா செரிச்சிடுது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த உறுப்புக்கள்லாம் ஏன் வயிறை செரிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து கரெக்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காற்று வெளியீடை திரைப்படத்தில் இருந்து

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேற்றுல நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா நம்ம கூட பேச இருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேப்போமா? வணக்கம். வணக்கம் ஜெயக்குமார் சார், உசலோட வந்துட்டீங்களா?
3: ஆமா, ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம்.
2: சூப்பர் சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: அசல் படத்துல இருந்து ஏ துஷ்யந்தா ஏ அனார்கலி ஏ மேரி வந்தா, அந்த பாட்டு.
2: நிச்சயமா நம்ம பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஜிகே கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு பதில் தெரியுமா? நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஒண்ணுமே இல்லாம செரிக்கிற இந்த வயிறு, ஏன் அந்த வயிற்றையே அது செரிக்கல, என்னவா இருக்கும்?
3: வயிறு செரிச்சிச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோமோ என்ன தெரியல. என்ன தெரிஞ்சதே சொல்லுங்க பாப்போம்.
2: நிச்சயமா நான் அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வயிற்றுக்குள்ள ஒரு சுவர் இருக்கு, சோறு கட்டி வச்சிருக்கிறோம், அதை தாண்டி வராது. யோசிச்சிருக்கோமா? நிச்சயமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதை பத்தி சின்னதா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வயிறு வந்து ஒரு பை கிடையாது, வெறுமனே இருக்கிற ஒரு பை கிடையாது. அதுக்குள்ள வந்து பல அடுக்குகளா, நிறைய பைகளை ஒரே மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்ச மாதிரி தச்ச மாதிரி ஸ்ட்ராங்கான அமைப்பு இருக்குது. இப்போது புது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிப்போமா? முதல்ல ஒரு கோட்டிங் அடிப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் அடிப்போம், அதுக்கு மேலே இன்னொன்று அடிப்போம், அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக அழகாக தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய அடுக்குகளாக இருக்குது நம்ம வயிறு. அதில் ஒரு அடுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சாப்பிட்ட அந்த செரிக்கிற அமிலத்தோடைய தாக்கத்தை குறைச்சி அதுக்கப்புறம் வயிற்றை பாதிக்காத அளவுக்கு பாதுகாக்குது. வயிற்றுக்குள்ளே ஆசிட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவரோடு இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் அதை கரைக்கிற மாதிரியானதாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வயிற்றை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் தான் அந்த ஆசிடோட அளவை குறைச்சி நம்ம வயிற்றை பாதுகாக்குது, சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறோம் டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த ஆசிட் வந்து நம்மளோட வயிற்று சுவற்றை அரித்து புண்ணாக்கிடும். அதனால தான் வயிற்று புண் அல்சர்லாம் வருது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாமா? நம்ம கண்களுக்கு

பார்க்குறோம் இல்லையா, நம்ம பார்க்குற கண்களுக்கு, நம்ம மூளைக்கு, நமக்கு மூக்கு இருக்குது அப்படிங்கிறது எப்பயும் தெரியுமா? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்களேன், உங்கள் கண்ணுக்கு உங்கள் மூக்கு தெரியுதா? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம கேட்டுடலாம் அசல் திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நேர்லே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூட பேச இருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சந்திரகலா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்திரகலா?
1: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமில இருந்து சென்னை செந்தமிழ்.
0: சூப்பர் பாட்டு கேட்போம், சரியா? சரி, பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் தெரியுமா? நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம மூக்கு எப்பயும் தெரியுமா தெரியாதா?
1: நன்றிமா,
0: சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி. நம்ம வந்து சாதாரணமாக தான் அது கேள்வியாக நினைக்கிறோம், ஆனால் இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னால் நம்ம பிரெயினோட ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துறது பிரெயின், இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கண்ணை இப்படி கட்டுப்படுத்துறது தெரியுமா? நம்மளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருப்பா, நீ உலகத்தை பாரு, நிறைய தகவல்கள் இருக்குது, அதை கவனி, இங்கே புதுசாக ஒன்று இருக்குது, இதை படி, இதை கற்றுக்கோ அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லுது. கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மூக்கை அதிகமாக கவனிக்காது. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் மூக்கை பார்க்க முடியும். அதுதான் நம்மளுடைய பிரெயினோட மேஜிக்கே. எல்லாத்தையும் பார்த்தாலும் எல்லாத்தையும் நம்ம கவனத்துக்கு அது கொண்டு வராது. நம்ம பார்க்குற விஷயத்தை எல்லாத்தையுமே பிரெயின் வந்து நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வராது. எது நமக்கு முக்கியமாக வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி நமக்கு பிரெயின் கொடுக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்ருக்குதுன்னு. அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா? நம்மளுடைய காது எதுக்கு பயன்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டுருக்குது, அதை கேட்டுட்டு ஓடி வந்துடுங்க.

இல்லை, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். பாடல் கேட்டிங்களா? பாடல் கேட்குறதுக்கு முன்னால் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, நம்மளுடைய காது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய காது கேட்குறதுக்கு மட்டும் இல்லை, திசையை அறியறதுக்கு கூட நமக்கு காது பயன்படுது. நம்ம கேட்கக்கூடிய சவுண்டை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி மூளைக்கு அனுப்பும். மூளையில் தான் அந்த ஒலிக்கான அர்த்தமே அது கொடுக்குது. என்ன சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்மளுடைய பிரெயின் தான் ஃபில்ட்ரு பண்ணி கண்டுபிடிச்சி அதை நமக்கு வந்து புரிய வைக்குது. காது ஒரு மினி திசை காட்டியும் கூட. சரியா, எந்த பக்கத்தில் இருந்து சவுண்டு வருது அப்படின்றத நோட் பண்ணி அந்த பக்கமாக தலையை திருப்போம். சரி நேர்களை, இன்றைக்கி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிங்க. கூடவே நம்மளும் ஜிகே கேள்விகள் மூலமாக நம்ம உடம்பை பற்றின பல தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம உடம்பு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க்கை நமக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குது. நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சு காற்றும் அந்த ஆக்சிஜன் வந்து கோடிக்கணக்கான செல்லுக்கு அது எனர்ஜியாக வாரி வழங்கி கொடுத்துட்ருக்குது. நாம் தூங்கினாலும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு நமக்காக ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பிரெயின் வந்து 24/7 அலர்ட்டாக வந்து இருக்குது. நம்ம உடம்புல எங்கே எது நடந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி ஆர்டர் போட்டுட்ருக்குது. ரொம்ப ஃப்ரீயாகவே நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்குது இல்லையா? ஆமாம், நம்மளுடைய இதயம் பாருங்கள், நான் ஸ்டாப்பாக பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ மோட்ரு போட்டால் உடனே நமக்கு வந்து தண்ணி வந்துடுது. ஆனால் அடி பம்பெல்லாம் அடித்து பார்த்துருக்கீங்களா? அது ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்க சொன்னால் நீங்கள் எப்படி அடிப்பீங்க? ஆனால் நமக்காக இதயம் நமக்கு ஹார்ட்டை பம்ப் பண்ணிட்டு நல்ல வேலை பார்த்துட்ருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம உடம்பில் நமக்கு இயற்கையே கொடுத்துருக்குது. அந்த இயற்கையை சரியாக நம்ம பாதுகாத்துக்கிடும். சரியான சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். நேரில் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நீங்கள் இன்னும் சில நொடிகளில் நாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மணித்திரு நாடு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்குது. கூடவே இடைக்கால பாடல்களையும் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. நம்மளுடைய நெல்லைப்பண்பலை 102.6 ஒலிக்க இருக்கும். அத்தனை பாடல்களையும் கேட்க இருக்கும் தகவல்களையும் கேட்டு ரசிங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்துழல் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளாா்.

தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 11:03 நிமிடமாயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜேமிமா செபாஸ்டியன். மணித்திருநாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருப்போம். முக்கியமான நிகழ்வு பற்றி தெரிஞ்சுக்கும். அப்படி இன்றைக்கி நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சுதந்திரமாக பறக்க நினைக்கிற பறவைக்கு சில நேரத்தில் அந்த தங்க நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூண்டுகள் கூட சிறைச்சாலை மாதிரி தான். அப்படி பல நூற்றாண்டுகளாக அரண்மனை சுவர்களுக்குள்ள முடங்கி கிடந்த ராஜவம்சத்து பெண்கள் வெளி உலகத்தை பார்க்கணும், சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 953 கண்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கலை படைப்பை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகமே பயங்கரமாக இருக்கு நினைச்சிங்கன்னா, இந்த இடத்த பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. எந்த இடம்னு கேட்குறீங்களா? அதுதாங்க ஹவா அப்படிங்கிற மஹால். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் நகரத்துடைய அடையாளமாகவே இருக்கிற பிரம்மாண்டமான இடம் இந்த ஹவா மஹால். இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது. கொடி பறக்குது திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடினது ஹம்சரேகாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: ஒரு சாதாரண குடிசையை சில நாட்களே கட்டிடலாங்க. ஆனால் ஒரு கம்பீரமான அரண்மனை கட்டுறதுக்கு சில வருஷங்கள் எடுக்கும், அதுக்கு உழைப்பும் தேவைப்படும். அதே மாதிரி தான் நம்முடைய வெற்றிக்கான பயணம் வந்து சில நேரத்தில் தாமதமாகலாம். அதை வந்து நம்ம டக்குன்னு சோர்வடையாமல் நம்ம கட்டுறது ஒரு குடிசை இல்லை ஒரு அரண்மனையை கட்டிகிட்ருக்கோன்னு சொல்லி பொறுமையாக நம்மளுடைய முயற்சியை எடுத்தோம்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 11:10 ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த ஹவா மஹால் இதுக்கு ஒரு பேர் காரணம் கூட இருக்குங்க. ஹவா அப்படின்னா காற்று, மஹால் அப்படின்னா அரண்மனை. இதை தமிழில் காற்றின் அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரண்மனையில் மொத்தம் 953 சின்ன சின்ன ஜன்னல்கள் இருக்குது. வெயில் வெளியில் எவ்வளோ கொளுத்துற வெயிலாக இருந்தாலுமே இந்த ஜன்னல் வழியாக காற்று உள்ளே வரும்போது அது இயற்கையாகவே நல்ல சில்லுன்னு குளிர்ந்துடுமா. அந்த காலத்துலலாம் கரண்ட்டு கிடையாது, ஏசி கிடையாது. ஆனால் ராஜவம்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வந்து

வெயில் காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காகவே சயின்டிஃபிக்காக பிளான் பண்ணி கட்டின ஒரு நேச்சுரலான ஏசியோடு இருக்கக்கூடிய பில்டிங் தான் இந்த ஹவா மகால். இந்த மகால் எதுக்காக கட்டப்பட்டுச்சு தெரியுமாங்க? நம்ம ஊரில் எல்லாம் அரண்மனை அப்படின்னா ராஜாக்கள் தங்குறதுக்காகவோ அப்படி இல்லைனா ஏதாவது தர்பார் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ அந்த அரண்மனையை கட்டுவாங்க. ஆனால் இந்த ஹவா மகால் அப்படி வந்து அந்த நோக்கத்தோடு கட்டப்பட்டது கிடையாது. இது முழுக்க முழுக்க பெண்களுக்காக கட்டப்பட்டிருக்கு தான். அந்த காலத்தில் ராஜபுத்திர வம்சத்தில் இருக்கக்கூடிய பர்தா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க இல்லையா. அரண்மனை பெண்கள் பொதுமக்களோட கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்களுக்குமே வெளியில் நடக்க திருவிழாக்கள், ஊர்வலங்கள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே பார்க்கணும், அதை ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கும். அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே ரொம்ப சிறப்பாக பார்த்து பார்த்து கட்டப்பட்டது தான் இந்த ஹவா மகால். அந்த 953 சின்ன சின்ன ஜன்னல்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் வழியாக உள்ளே இருக்கிற ராணிகள் வெளியில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் வெளியில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிற பெண்கள் துளியும் தெரிய மாட்டாங்களாம். ஸோ பெண்களுக்காகவே சிறப்பாக பிளான் பண்ணி கட்டப்பட்டது தான் இந்த ஹவா மகால். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இந்த பாடலாம் கேட்கவிருக்கிறோம். என்ன திரைப்படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம் கவர்ந்த கல்வன் அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து தான் பஞ்சு அருணாச்சலத்துடைய பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா, கே ஜே யேசுதாஸ் பாடது, இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பதினோரு மணி 18 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி இது, ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு மணித்தநாடு நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மஹால் யார் கெட்டினது அப்படின்னா, கிபி 1799 வருடம் மகாராஜா ஷவாய் பிரதாப் சிங் அப்படிங்கிற ராஜா தான் இதை கெட்டியிருக்காங்க. இந்த ராஜாவுடைய இஷ்ட தெய்வம் வந்து கிருஷ்ணர் தான். அதனால் கிருஷ்ணருடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடம், அதாவது மகுடம் மாதிரியே இந்த பில்டிங்கை டிசைன் பண்ண சொல்லியிருந்தாராம். வெளியிலேருந்து பார்த்தா நிஜமாகவே ஒரு பெரிய கிரீடம் மாதிரியே இந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு தெரியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கட்டிடத்துக்குள்ளே மாடிகள் வந்து கிடையாது, அதாவது படிக்கட்டுகள் கிடையாது. மொத்தம் 5 மாடிகள் இருக்குது. அதில் எந்த படிக்கட்டுகளுக்கு வழியாகவும் நம்ம போக முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம மேலே போகணும், ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு போகணும் அப்படின்னா, அங்கே வந்து ராணிகள் வந்து கனமான ஆடைகள் போட்டிருப்பாங்க இல்லையா, நகைகள் போட்டு படியில் ஏற கஷ்டப்படுவாங்கன்றதுக்காகவே சாய்வு தளங்கள், ரேம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தளங்கள் வழியாக மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாடிக்கும் போக முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குதுங்க, அது என்னன்றது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. சீலப்பிரி பாண்டி திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ராஜகோபால் சுஜாதா மோகன் பாடினது ஆதித்யனுடைய இசையில். பாடல் வந்துட்டு இருக்கு, கேரட்டை இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11 மணி 24 நிமிடமாக இருக்குது. கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன அப்படின்னா, பொதுவாக ஹவா மஹால் அப்படின்னு நம்ம வந்து கூகுளில் போட்டோம்னா அதில் ஒரு பிக்சர் வரும். அதில் பார்க்குற புகைப்படங்கள் வந்து இந்த அரண்மனையுடைய முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம். அந்த பின்பக்கமே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆமாங்க, ஹவா மஹாலுக்கு வந்து தெருவிலேருந்து நேரடியான நுழைவாயில் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் வந்து கிடையாது. சிட்டி பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய அரண்மனையுடைய ஒரு நீட்சி தான், கண்டினியூஷன் தான் இந்த ஹவா மஹாலாக இருக்குது. அதனால் பின்வாசல் வழியாக தான் இந்த இதுக்கு போக முடியும். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஹவா மஹாலில் 5 மாடிகள் இருக்குதுன்னு. ஒவ்வொரு மாடிக்குமே ஒவ்வொரு பெயர் வச்சுருக்கிறாங்க. முதல் மாடிக்கு சரத் மந்திர் அப்படின்னு பேர். இங்கே தான் ராசபுத்திரர்கள் அவங்களுடைய விசேஷமான சரத் பூர்ணிமா அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுவாங்களாம். 2வது மாடி, அதில் அதுக்கு பேர் ரத்தன் மந்திர். இங்கே வந்து சுவர்களில் வண்ணமயமான ரத்தனக்கற்கள் பதிக்கப்பட்ட கண்ணாடிகள் வந்து இருக்குமா. 3வது மாடிக்கு விசித்திர மந்திர் அப்படின்னு பேர். இது மகாராஜாவுக்கான தனிப்பட்ட இடம். அவர் இங்கே தான் உட்காந்து கவிதை எழுதுவாங்க, அவங்களுடைய இஷ்ட தேவதையை வழிபடுவாங்க. 4வது மாடிக்கு பிரகாஷ் மந்திர், திறந்த வெளியோட வெளிச்சம் தாராளமாக உள்ளே வர்ற மாதிரி இந்த பகுதியை கட்டியிருப்பாங்க. 5வது மாடிக்கு ஹவா மந்திர். இந்த மாடியில் வீசக்கூடிய அந்த குளிர்ச்சியான காற்றுக்காக தான் இந்த மாடிக்கு அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய ஸ்பெஷலான விஷயங்களும் உட்பட்டிருக்குது. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்குடி பாடலும் வந்துட்டே இருக்குது. புதிய முகம் திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சுஜாதா மோகன் பாடினது, ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

0: கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:31 ஆகிட்டிருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த மஹாலுடைய உள்பகுதியில் நிறைய கதவுகள் ஜன்னல்கள் இருக்கும் இல்லையா, அந்த அதில் வந்து பெல்ஜியம் நாட்டு வண்ண கண்ணாடிகள் வந்து பொருத்தியிருப்பாங்க. இதனால் காலை நேரத்தில் சூரிய ஒளி வந்து அந்த கண்ணாடிகள் வழியாக உள்ளே வரும்போது தர முழுசுமே சிவப்பு பச்சை நீலம்னு கலர் கலராக ஒரு மேஜிக் உலகத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமா. இவ்வளோ பெரிய 5 மாடி கட்டிடத்தை கட்டுறதுக்கு ஒரு சின்ன கம்பியோ இல்லை சிமெண்ட்டோ பயன்படுத்தலை, அதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க இளஞ்சிவப்பு நிற மணற் கற்களையும் பழங்காலத்து சுண்ணாம்பு சாந்தையும் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை இவ்வளோ நுட்பமாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ராணிகள் மட்டுமே பயன்படுத்தின இந்த இடத்துல இப்போ ஒரு அருங்காட்சியகம் செயல்பட்டுருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்களும் ராணிகளும் பயன்படுத்தின வாள்கள், கேடயங்கள், கலைப்பொருட்கள் எல்லாத்தையுமே பொதுமக்கள் பார்க்குறக்காக இங்கே காட்சிக்காக வச்சுருக்கிறாங்க. ஹவா மகளை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் போய் பாருங்கள். ஏன்னா அந்த டைம் சூரியனுடைய அந்த முதல் கதிர்கள் அதுக்குள்ளே விழும்போது அந்த இளஞ்சிவப்பு நிற கற்கள் மேலே பட்டு மொத்த கட்டிடமே தங்க மாதிரி பார்க்குறக்கு அவ்வளோ ஜொலிக்குமா. இதை பார்க்குறக்காகவே சுற்றுலா பயணிகளும் வராங்க. இவ்வளோ நேரமும் நிகழ்ச்சியில் ஹவா மஹால் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ், கே சித்ரா பாடின பாடல், சந்திரபோஸுடைய இசையில பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி 102.6.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசைக்களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 11:39 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தகவல்களை சேகரிச்சுட்டு ரியோ வந்துட்டாங்க. ரியோ,
3: ஆமாம், இன்னைக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். நேர்லே சில உள்ளூர் தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடிநீரை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா 2 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பகுதியில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்துக்கு உட்பட்ட சில வார்டுகளில் பராமரிப்பு பணி காரணமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்களில் குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வார்டு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 39, 40, 41, 42, 51, 53, 54, 55 இந்த பகுதிகளில் மட்டும் அங்கே வந்து பராமரிப்பு பணி நடக்குது. இது போல் புதிதாக பிரதான குழாயும் அங்கே இணைக்கிற பணி நடக்க இருக்குது. இந்த பணிகள்லாம் செய்ய இருக்கிறதுனால செப்டம்பர் 9, 10 அதாவது வர புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: ஸோ இந்த தகவலை முதலாக சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கவிருக்கிறோம். பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பரணியுடைய இசையில் மலேசியா வாசுதேவன், சுரன்லதா, எஸ்என் சுரேந்தர் இணைந்து பாடியிருக்காங்க புலமை பித்தனுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலைப்பான்பலை 102.6.

0: 800-990-909.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: தூத்துக்குடியில செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் முகாம் கொடுக்க இருக்கிறாங்க. இது குறித்த முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சிறப்பு முகாம்ல நீங்க கலந்துக்கணும். அது மட்டும் இல்ல, கடன் நீங்க வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டை நகல், அப்புறம் குடும்ப அட்டை நகல், பான் கார்டு, அப்புறம் வங்கி பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் அளவு உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த புகைப்படம், ஆதார் எண்ணோடு இணைச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்துட்டு வரணும். இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் சாலையோரத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து வகையான வியாபாரிகள், அதாவது காய்கறி, பழங்கள், மீன், பூக்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஜவுளி, அப்புறம் புத்தகம், கைவினைப் பொருள், தையல், டீ, காஃபி, தின்பண்டம், ஏதாவது உணவகங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சிறப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கலாம். பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகள் கடன் திட்டத்தில் உங்களுக்காக கடன் வழங்குறதுக்கு இருக்கிறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் வச்சு காலையில் 10 அளவில் இந்த சிறப்பு முகாம் ஆரம்பமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடியில் செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் முகாம் நடக்க இருக்குது. அடுத்ததாக நம்ம திருச்செந்தூர் மக்களுக்காக தான் இன்னொரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய திருச்செந்தூர் நெல்லை பேசஞ்சர் ட்ரெயின் ஒரு 7 ரத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றைக்கெல்லாம் அப்படின்னா, செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும், இந்த 7 ஒரு 2 டைமில் போகிற ட்ரெயின் மட்டும் முழுதாக ரத்து பண்ணுறாங்க. எப்போல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து நெல்லை ஜங்ஷனுக்கு போகக்கூடிய காலை 10:10 வந்து முழுவதுமாக ரத்து பண்ணுறாங்க. இதே போல் ஜங்ஷன்லேருந்து திருச்செந்தூருக்கு போகிற சாயங்காலம் 4:30 அளவு ட்ரெயினையும் அவங்க ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தெற்கு ரயில்வே சார்பாக ரயில் தண்டவாளம், சிக்னல், இந்த மாதிரியான சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால திருச்செந்தூர் நெல்லை ட்ரெயின் வந்து ஒரு 7 ரத்தாகும் அப்படின்ற தகவலை உங்களுக்காக இப்போவே நினைவூட்டுறேன்.
5: ஸோ இந்த 2 தகவலையும் நான் ரொம்ப கவனமாக கேட்ட மாதிரி நேயர்களும் வந்து ரொம்ப கவனமாக நோட் பண்ணி கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். டேட்டெல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா பாடினது MS விஸ்வநாதன், இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890

0: திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-இல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 11:58 ஆயிட்டு இருக்குது. நீங்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.
1: நேர்களை, நிகழ்ச்சியோட நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, நாளை வருகிற 9ஆம் தேதி அதாவது புதன்கிழமை சில இடங்களில் மட்டும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த எந்த பகுதிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓ துலுக்கப்பட்டி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையநல்லூர் மற்றும் கடையம் இந்த பகுதிகளில் இருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய ஊர்களில் காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க அதுக்கான முன் ஆயத்தத்தோட ரெடியாக இருங்க. வர 9ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
0: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியும் நிறைய செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.
0: நிறைவான பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு சிரிச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 12:02 இன்று இனி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதே தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு

நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று தென் மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்யும் கிழக்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 490 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் இந்த வீட்டு வேலை செய்ய ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் வேலை எது? ஒரு மணிக்கு நலம்தானா, ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்ரின் அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் இரத்த வகையை தெரிந்து வைத்துக் கொள்வது ஏன் அவசியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி. பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை. மாலை 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தியாகராஜநகர் ஹெச் கண்ணம்மா அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வளம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா
1: சொல்லுங்க. திவ்யா
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கிறேன்.
1: ரொம்ப ஹாப்பியா உற்சாகமா வந்திருக்கீங்க.
0: ஆமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பும் கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது நம்ம வீட்டில் வந்து நிறைய வீட்டு வேலைகள் இருக்கும், 1-2 ஆயிரத்தெட்டு இருக்கும். சில சமயம் நமக்கு செய்யறதுக்கு வந்து சலிச்சு போயிடும், ஏன்டா இவ்வளோ நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து உள்ள வந்து
1: எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கூடாது, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா?
0: ஆமா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தோழிகள் கிட்ட கேட்க போறோம். இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய வேலை எது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு தோழிகளே நம்ம நிகழ்ச்சியில நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க.
1: 0462-2256-1132 அப்படி இல்லைன்னா 0

0: நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று மூன்று மூன்று அப்படின் தான் எனக்கு கால் பண்ணுங்க.
1: தோழிகள் வந்துட்டாங்க, பேசிடலாமா? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்ங்க. நான் பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி சீதாரப்பன் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது என்னன்னா, இப்ப வீடுகள்ல தலைநீ எல்லாம் ரொம்ப அழுக்காயிருது பாருங்க.
1: ஆமா,
2: அத வந்து நம்மளால ஒண்ணு முறைய மாத்துறோம், ஆனா உள்ளுக்குள்ள அழுக்கு அப்படிதானே இருக்கு. அந்த தலானிய வந்து துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து ஃபாரின்ல இருக்கு, ஆனா நம்ம ஊர்ல இல்ல.
1: சீக்கிரம் வந்து இறக்கிடுவோம்ல, இங்க கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலவாணியை துவைக்கிற ஒரு மிஷின் அப்படின்னு. கண்டிப்பாமா, நன்றி.
3: நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரிங்க இது பேசுறீங்க? சுகன்யா, நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, அது நீங்க எந்த வேலையை சொல்லுவீங்க?
4: வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு மிஷின் வந்து தேவையில்லை.
1: என்னது, மிஷினே தேவையில்லை? நானே செஞ்சுக்கு அப்படின்னு சொல்றாங்க சுகன்யாமா.
4: ஆமா,
1: ஒருவேளை ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க?
4: அது வந்து வாஷிங் மிஷின்.
1: வாஷிங் மிஷின் அதான் இருக்கே ஆல்ரெடி.
4: ஆமா
1: சுகன்யாமா, உங்களுக்கு எந்த வேலை செய்யறது கஷ்டமா தோணும்?
4: எனக்கு வந்து படிக்கிறது இல்ல, எனக்கு வந்து இந்த சமையல் வேலை எல்லாம் ஈஸிதான். இந்த படிக்கிறதுதான் கஷ்டம்.
1: படிக்கிறதுதான் கஷ்டம். சோ படிச்சு எனக்கு சொல்றதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிங்கப்பான்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி.
3: அதாவது இந்திரன் படத்துல சிட்டி ரோபோ
1: புக் எடுத்து ஸ்கேன் பண்ணுவோம் நிறைய நம்ம யோசிச்சுப்போம். எக்ஸாம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது நம்மளுடைய மூளை அப்படின்னு.
3: ஆமா, ஐஸ்வர்யாக்கு வந்து அப்படி அழகழகா நோட்ஸ் எடுத்து கொடுக்கும், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு வந்து சுகன்யா சொன்னாங்க. நம்ம முதல் நேயர் கூட சொன்னாங்களா, துணி துவைக்கிறது, அதுக்கும் பர்டிகுலராக அந்த தலைவாணி துவைக்கிறது. ஆனால் நிறைய அந்த துணிகள் நம்ம துவைக்கும் போது என்னதான் வாஷிங் மிஷின் வந்தால் கூட அதை எடுத்து போட்டு திருப்பி
1: போட்டு மறுபடியும் மடித்து வைக்கிறதுக்குள்ள அது துவைச்ச துணியுமே பார்த்தீங்கன்னா சேர்லையோ இல்லை சோஃபாலையோ கட்டலையோ அப்படி மழை மாதிரி இருக்கும். துணி துவைச்சாச்சு, அது மடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமேனு கூட தோணும் இல்லையா?
3: ஆமாம், இன்னும் என்னென்ன வேலைகளுக்கெல்லாம் எந்தெந்த மிஷின் வந்தால் இருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தோழிகள் சொல்கிறது கேட்க முடியாது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கில்லி திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தோழிகள் நினைக்கக்கூடிய வேலை எது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போகிற அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுடைய இனிப்பு வந்து சரியால, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்துருங்களேன், எக்கோ அடிக்கிறத பாருங்க.
1: விளக்கு
0: மட்டும் போதுமா, மத்த எல்லா பாத்திரங்களும் தேய்க்கிறதுக்கு வேண்டாமா? வணக்கம்.
2: பாளையம்
0: சொல்லுங்க கோமதி.
2: பெரிய
0: மலையா கிடக்குறப்ப வரும் பாருங்க, இருக்கும் துணி துவைச்சத விட அதுக்கு வந்து அதிகமா
2: நிறைய இருக்கும். அதுதான் பெரிய கஷ்டம்.
0: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு. அதாவது இப்போ அந்த கிரைண்டர் மிக்ஸிலாம் ஒரு காலத்தில் நம்ம அம்மியில் ஆட்டுக்கள் அரைக்கும்போது கை வலிக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதை எளிதாக்குறதுக்கு ஒரு மிஷின் வந்துச்சு, அது நம்ம நேரத்தையும் மிச்சப்படுத்துச்சு. இந்த மாதிரி எந்தெந்த வேலைகளுக்கெல்லாம் மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தோழிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கு முன்னாடி ஜெயம் கொண்டான் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்றைக்கி நாம் தோழிகள் கிட்ட இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நம்ம கூட பேச போகிற அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நலமா இருக்கோமா? யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் துர்கா பேசுகிறேன், திருவேங்கடநாதபுரத்துலேருந்து.
0: திருவேங்கடநாதபுரமா?
1: ஆமாம்.
0: சொல்லுங்க துர்கா, நீங்க இந்த வேலைக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்னா எந்த வேலையை சொல்வீங்க?
1: சாப்பாடு செய்யறதுக்கு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்.
0: அதாவது சமைக்கிறதுக்கா?
1: ஆமா, சமைச்சு மட்டும் வச்சா போதும்.
0: சமைச்சு மட்டும் வச்சா போதும்.
1: ஆமா,
0: இதுக்கு ஒரு மிஷின் இருக்கு.
1: வீடு நல்லா க்ளீன் பண்றதுக்கும்,
0: வீடு ரொம்ப க்ளீன் பண்றதுக்கும், ரெண்டுத்துக்கும் சேர்த்து
1: கழுவி ஊற்றுறதுக்கும் வர செல்ஃப் எல்லாம் ஒட்டறே அடிச்சி
2: தரோ க்ளீனிங் அடிச்சிரணும்ல,
1: ஃபுல்லா க்ளீன் ஆயிரும்.
0: இதுக்கு ஒரு ரோபோட் இருந்தாலே போதும்னு நினைக்கேன். நம்ம துர்கா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சூப்பர்மா. நன்றி நன்றி நன்றி. இவங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது ஒரு இந்திரன் மாதிரி ஒரு ரோபோட் இருந்தா அது கொஞ்சம் சமைச்சு வச்சுரு, இது கொஞ்சம் உடல் அடிச்சிரு.
2: அது பார்த்தீங்கன்னா அது நிறைய டிஷ் வேற சமைச்சு வைக்கும்ல, அந்த மாதிரி ரோபோட் இருந்தால் சூப்பராக இருக்கு. என்ன சாப்பிடலான்னு தடைக்கு போடாம.
0: கண்டிப்பா நம்ம அடுத்த தொழில்கள் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
3: ஹலோ, நான் லலிதா பேசுறேன், தாடைக்குலேருந்து.
0: லலிதாம்மா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மிஷின் இருந்தா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்?
3: விறகடுப்பு, அம்மி, ஆற்றல், வாய்க்கா, கரையெல்லாம் இருந்தா சுத்தி நாங்க எங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப உங்களுக்கு எல்லாமே மிஷின் வந்து, என்ன மிஷின் கேட்கிய?
0: இல்ல, இது போகும், வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல, அதுக்காக கேக்குறேன்.
3: எனக்கு அவ்வளவுதான் இருந்து சொல்லிட்டு இப்ப எனக்கு சந்தர்ப்பம் என்ன முடியல. எனக்கு கிருஷ்ணன் சொன்ன மாதிரி சுவிட்ச போட்டா ரெண்டு இட்லி வரணும் வர்றது.
2: சுவிட்ச போட்டா உங்களுக்கு என்ன வரணும்?
0: இட்லி வேணும்.
3: இட்லி சுவிட்ச போட்டாக்கா ரெண்டு தட்டுல ரெண்டு இட்லி வந்துடணும்.
2: இட்லி விட்டுவே போதும்.
3: சாப்பாடு வந்துட்டா எனக்கு போறோம்
0: தொட்டுக்க, சாப்பாடு சாம்பார் போதும்.
3: ஒருவேளைக்கு
0: சாப்பிடுவோம், திருப்பி இன்னொரு வேலைக்கு, அடுத்த தடவை பாத்திரம் குமிஞ்சிடும், திருப்பி இன்னொரு வேலைக்கு சாப்பிடுவோம், அடுத்த வேலைக்கு பாத்திரம் குமிஞ்சு போயிடும்.
2: அதாவது சின்னதா ஒரு டீ போனும் போனா கூட டம்ளர் அந்த பாத்திரம் வடிகட்டி எல்லாம் சேர்த்து கழுவுறது ஒரு வேலையாயிடும். அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிங்கப்பா.
0: வருவாங்க வருவாங்க, நீங்க கேட்டுட்டே இருங்க, கண்டிப்பா வருவாங்க. அவங்க கிட்டயும் சொல்லிருந்தோம், நீங்க கேட்டதா சொல்லிட்டு. நன்றிமா, நிகழ்ச்சியில இருந்ததுக்கு நன்றிமா, நன்றி. இந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தோழிகள் சொல்லும் போது, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். துணி துவைக்கிறத விட துணி மடிக்கிறதுக்கு
2: இல்ல, அந்த மாதிரி சமைக்கிறதுக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும் போதே தலைவலிச்சு, அதுக்கு ஒரு மிஷின் வந்துச்சுன்னா நமக்கு நேர நேரத்துக்கு அது பாட்டுக்கு வந்துடும்.
0: ஒரு சுச்சத்தட்டின இட்லி வர மாதிரி, இன்னைக்கு வந்து இது எனக்கு சமைச்சதா, அது எனக்கு சமைச்சதா, அந்த மிஷின் நம்ம கடக்கடன்னு நமக்கு செஞ்சு கொடுத்துட்டா நம்மளோட வேலைகள் வந்து நல்லா பாதியா குழஞ்சிரும் இல்லையா?
4: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பனிரெண்டு மணி 36 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லமா இருக்கும்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
2: சொல்லுங்கம்மா, நீங்க எந்த மிஷின் எந்த வேலைக்கு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்?
1: துணி மடிக்கிறது மிஷின் நல்லா இருக்கும்.
2: பரவாயில்ல, என் கூட இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க.
1: ஆமா, துணி கூட சோப்படுறதே கஷ்டம். அது மடிக்கதே எச்சலா இருக்கும்.
2: அது பிரிச்சு மடிக்கணும்ல. சேர் விட்டு எப்ப போகும் தெரியாது இல்ல, மடிக்காம அப்படியே இருக்கும்.
1: ஆமா, மடிக்கணும் மடிக்கா நிலப்பயத்தை மடிக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு மடிக்கும் அப்படின்னு அப்படியே நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் மொத்தமா மடிச்சிருக்கோம். நேரம் ஆயிரம் நேரம் மடிச்சிருக்கும்.
2: ஆமா, கரெக்ட். கண்டிப்பா மிஷின் அதை கண்டு

0: சொல்றோம். ஏன்னா இது வரைக்கும் பேசின மூணு தோழிகள் சொல்லிட்டாங்க என்னோட சேர்த்து, அதனால கண்டிப்பா சொல்லிடுறோம் இதை வந்து. நன்றிமா, நன்றி
1: நன்றி. அதாவது எனக்கு வந்து துணியை துவைச்சு அதுவே காய வச்சு
0: மடிச்சு
1: இப்படி நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டா நல்லாதான் இருக்கும். சரி, நம்ம அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ரேணுகா தேவி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எந்த மிஷின் வந்தா நல்லா இருக்கும் வேலை செய்யறதுக்கு?
2: எனக்கு மிஷின்ல வேலை பார்க்கவே பிடிக்காது மேடம்.
1: எல்லாமே நீங்க கையில இழுத்து போட்டு செஞ்சிருவீங்க.
2: ஆமா, எனக்கு இது புள்ளியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடும். ஆனா எனக்கு அது துணி அலசவே பிடிக்காது, நான் ரெண்டாவது கேச்சு அலசுவேன்.
0: மறுபடியும் தோசை தூக்கி தோசிட்டு இருப்பீங்களா?
2: ஆமா, அது காட்டுறேன்.
0: கற்பனைக்கு கூட எனக்கு மிஷினே கண்டுபிடிக்காங்க, நானே வேலையை பாத்துக்குவேங்க.
2: ஆமா, அந்த மிஷின் வந்து தேவைப்படுதுன்னா வீட்டுக்கு, ஆனா எனக்கு பிடிக்காது மேடம்.
1: உங்களுக்கு பிடிக்காது?
2: எனக்கு கை கால் இருக்க தண்டிக்கு நல்லா நம்ம வந்து வேலை பார்க்கணும் வீட்டுல. நம்மளா பார்த்தாதான் அது சுத்தமா இருக்கும்.
1: நான்
0: இருக்கும் போது மிஷின் எதற்கு? நன்றிமா,
2: கேட்டுட்டே இருந்தேன். நினைச்சோம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: 12:45 ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம கூட பேச போற அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் ரம்யா, எப்படி இருக்கீங்க? ஜெனிமா, எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம்.
1: ஜம்முன்னு போட்டியல
2: 11 நன்றி.
1: நல்லா இருந்தது.
2: நன்றிமா, நன்றி நன்றி.
0: சரி சாந்திமா, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்?
1: மிஷின் வந்து நினைக்கிறேன், துணி மடிக்கிறதுக்கு மிஷின் வந்து நினைக்கிறேன்.
0: ஜெமிலா கூட 4வது பேரு.
2: இத பத்தி நம்ம வந்து இந்த மிஷின் கண்டுபிடிக்கிறவங்க லெட்டர் எழுதுவோம்,
1: அதை எடுத்து கூட அள்ளி கொண்டு போடலாம். மடிக்கதா பெரிய மழையா இருக்கு.
2: ஆமாம், அது பிரித்து வர மடிக்கும். நம்ம துணி தனியாக, பிள்ளைங்களோடது, வீட்டில் உள்ள மற்றவங்களோட தனியாக முதல்ல மடிக்கணும். அது வீட்டுக்கு போடுறது தனியாக, வெளியில் போடுறது தனியாக, இதுக்கே தலை வலிச்சிடும்.
1: ஆமாம், அதில் துணி மடிக்க மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன்.
2: சூப்பர்மா, கண்டிப்பாக அதை பற்றி வந்து நம்ம யார்ட்டையாக பேசணும். கண்டுபிடிங்க, எங்களுக்காகவாது கண்டுபிடிங்க இந்த மிஷின் சொல்லிவிடுவோம்.
0: ஆமாம், ஜெமிமாக்காகவும் கேட்ட 4 தோழிகளுக்காகவும் கேட்டுட்ருக்கிறவங்க துணி மடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி தாங்கப்பா சீக்கிரம். இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த தோழி, வணக்கம்.
3: நானும் இதுதான் சொல்லு மேடம். அதாவது நானும் எனக்கும் இதான் வேணும். அதாவது துணி துவைச்சுக்க கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு நினைச்ச மிஷின் வந்தது. அப்புறம் அந்த மிஷினையும் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, பார்த்து பார்த்து தண்ணி ஊட்ட வேண்டியிருக்கேன்னு நினைச்சேன். அப்போ வந்து நீ அப்படி கஷ்டப்படாதன்னு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்தது. அடாடா இதுவும் நல்லா இருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் நல்ல புழுஞ்சுதானே கொடுக்கு, காயப்பட நம்ம பொடிய தேடி போக வேண்டி இருக்கேன்னு நினைச்சேன். அப்படியே நினைக்க கோமதின்னு ட்ரையர் வந்துட்டு மனசு என்ன தோணுதுன்னா, இவ்வளவும் பண்ணின இந்த மிஷின் நம்ம போட்ட துணி அழகா மடிச்சு வச்சுட்டா அப்படியே தூக்கி வச்சுக்கிடலாமேன்னு தோணுது மேடம்.
2: ஆமாங்க, கண்டிப்பா இந்த ஃபீலிங் எங்க எல்லாருக்குமே இருக்கு. இதோட 4 பேர் சொல்லிட்டாங்க.
3: எல்லாருக்கும் அதான் கஷ்டம். ஏன்னா முன்னாடி அன்னைக்கு துவைச்சுக்கிடுவோம் தெரியாது, இப்ப வந்து மொத்தமா போடுறதுல இப்படி ஒரு மிஷின் வந்தா பெட்டரா இருக்குமேனு தோணுது. இன்னும் 4 வருஷம் கழிச்சு இதே தலைப்பை நீங்க குடுக்கும் போது நான் என்ன சொல்லணும்னா, இம்புடம் பண்ணுத அந்த மிஷின் வந்து அயன் பண்ணி கொடுத்தா.
2: அதனாலதான் நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, துணியை மடிச்சு அயன் பண்ணி தரது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிட்டோம். அந்த மாதிரி மிஷினா தான் இன்னும் நல்லதா போச்சு. நன்றி நன்றி.
3: எல்லாருடைய ஏக்கமும் அதான் இருக்கு.
0: ஆமாமா, ஆமா, கண்டிப்பா நம்மளுடைய ஏக்கம் ஒரு நாள்
3: வருங்காலத்துல அதையும் ஷேர் பண்ணுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னாங்க நம்ம பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாய் மாமா. நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:54 ஆயாச்சு. நம்ம சிநேகிதி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த வீட்டு வேலை செய்ய ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை எது அப்படிங்கிறத பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம தோழிகள்கிட்ட பேசினோம் இல்லையா ஜமீவா?
1: ஸோ இந்த நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நிறைய தோழிகள் சொன்னது துணி மடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான்.
0: அதுவும் பர்டிகுலராக இந்த வேலைக்கு மட்டும் கிடைச்சாது, விளக்கு தைக்கிறது, தலைவாணி துவைக்கிறது, துணியை மடித்து வைக்கிறது ஆகட்டும், அது ஒரு சின்ன சின்ன வேலை, இந்த சாப்பாடு உடனே டக்குன்னு சுவிட்ச் போடுறேன்னு வரணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட மிஷின் இருந்தால் நல்லாயிருக்குமே சொன்னாங்க.
1: இப்படி வந்து பிரித்து சொல்லியிருக்க நேரத்தில் ரெண்டு தோழிகள் மட்டும்தான் நானே வேலையை பார்த்துக்குவேன், எனக்குலாம் எதுக்கு மிஷினுமா சொல்லுவாங்க. ஸோ நிகழ்ச்சி வந்து இப்படி பிரித்து எல்லாருமே சொன்னது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் நம்ம ஜெமிமாவோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நம்ம தோழிகள் கொஞ்சம் பேர் ஆசைப்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஃபியூச்சரில் ஒரு மிஷின் வந்தால் நல்லாயிருக்கும். எது படிக்கிறதுக்கு?
1: ஆமாம், சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்படின்னா அந்த மிஷினை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேச முடியும் இல்லையா?
0: கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே சுவாரஸ்யமாக பதில் சொன்ன எல்லா தோழிகளுக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம்.
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
0: நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: ஹாய் மாலினி, I'm கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
3: ஃபுட் லேபிளில் பார்த்தீங்கன்னா மொதல் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்கோ அதுதான் அந்த உணவில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எப்போவுமே ஒரு லேபிளை வாசிக்கிறப்போ எந்த இன்க்ரீடியன்ட் முதல்ல இருக்கோ சாப்பாட்டில் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்து கொடுக்கணும். ஒரு சாஸ் பேக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கூட, பேக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதிலே ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, பேர் தான் வச்சுருக்கோம் ஆனால் கீழே வந்து இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாஸ்லாம் பேக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவு பேக்கெட்டும் நம்ம வாங்குகிறோம், ப்ராசஸ் பண்ணி இருக்கிறத வாங்குறோம் அப்படின்னா பார்த்து தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். தான் குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நூடுல்ஸ் கொடுப்போம். அதில் நீங்கள் சோடியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எவ்வளோ சாப்பிடணுமோ, ஒரு நாள் ஃபுல்லாக நான் உப்பு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அது ஒரு பேக்கெட்லேயும் இருக்கும். அப்போ உப்பு நம்ம எப்படி டெய்லி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், குழந்தை

0: வந்து உப்பு சத்து அதிகமாயிரும் நம்ம உடம்புல. அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது. அதை எப்பவுமே ஒரு நல்ல பெற்றோர்கள் வந்து இதை கவனித்து பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு உணவை வந்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். சுகரி ட்ரிங்க்ஸ், சுகர் இருக்கிற ட்ரிங்க், கார்பனேட்டட் ட்ரிங்க், ஒரு கிராமத்துலேயும் சரி சிட்டிலேயும் சரி, பெட்டி கடையில் கூட இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த சோடா, சோடா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் சுகர் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இன்க்ரீடியன்ஸ், அதாவது நீங்கள் ஊட்டச்சத்து விவரங்கள் அதில் பின்னாடி வாசித்தீங்கனாலே தெரியும், இது சுகர் தான் இருக்கும். இப்படி சுகரை சாப்பிட சாப்பிட ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது சுகர் வந்து மக்களுக்கு வராமல் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுது, நம்ம என்ன பண்றோம், இப்படி சுகராக இருக்கிற ட்ரிங்க்ஸை வாங்கி வாங்கி குடிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து நம்ம தவிர்ப்போம். நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்றது, நம்மளோட பழக்க வழக்கங்களை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெயிட்டை வந்து குறைக்க போகிறோம், அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாப்பாடாக சாப்பிடாம மருந்தாக சாப்பிடுவோம், டேப்லெட்டாக சாப்பிடுவோம், இப்படி கேள்விப்பட்டிருப்போம்ல, டேப்லெட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ஒரே நேரத்தில் நான் வெயிட்டை வந்து நல்லா குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலரி, அதாவது சக்தி இல்லாத உணவெல்லாம் ரொம்ப கம்மி கம்மியாக சாப்பிடுவாங்க. சக்தியே எனக்கு வேண்டாம், எனக்கு கம்மி கேலரி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா பித்தப்பையில் திடீர்னு இப்படி குறைக்கிறப்போ வெயிட் கம்மியாயிரும். வெயிட் கம்மியாகிறப்போ பித்தப்பையிலலாம் கல் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் நம்ம முடிஞ்ச அளவு ரொம்ப கிராஜுவலாக வேணால் குறைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நம்ம சாப்பிட்ற அளவை டக்குன்னு குறைச்சிடாதீங்க. ஒரே நாளில் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், ஒரு மாதத்தில் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் டக்குன்னு குறைச்சிங்கன்னா வேறு ஏதாவது உள்ள பக்கம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடலை, ஆரோக்கியமாக சாப்பிடலன்னா என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்ப குறைபாடு ஏற்பட்டுரும். எடுத்துக்காட்டுக்கு அயன் கொஞ்சம் கம்மியாயிரும். அயன் கம்மியானால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரத்த சோகை எப்படி வருது, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அயன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின்னா ரத்தத்தில் இருக்கிற ஒரு பிக்மெண்ட், இந்த ஹீமோக்ளோபின் நல்லா உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அயன் கண்டிப்பாக தேவை.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

ஆகாஷவாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சிக்காக உங்களோட காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. ஒரு சராசரி மனிதனுடைய உடலில் சுமார் 4-5 லிட்டர் ரத்தம் இருக்குதான். எல்லோருடைய ரத்தமுமே சிவப்பு நிறத்தில் இருந்தால் கூட எல்லா ரத்தமுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ரத்தத்துலேயுமே நிறைய வகைகள் இருக்குது. இந்த ரத்த வகையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம உடலில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது, எல்லா திசுக்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு போகிறது, செல்களுடைய கழிவுகளை வெளியேற்றுறது, நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுறது, நம்மளுடைய உடலுடைய வெப்பத்தை சீராக வச்சுக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புல ஓட ரத்தம் தான் செய்யுது. இந்த ரத்தம் எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகுது. ரத்தத்தில் பொதுவாக ஏபிஓ அப்படின்னு 4 வகைகள் இருக்கிறது நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் ரத்தத்தில் நிறைய வகைகள் இருக்குது. எதனோட அடிப்படையில் இந்த ரத்தத்துடைய வகையை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரி குரலில் பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை நாடு கண்ட பூங்கொடி

நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அதுவும் பொதுவாக நம்ம ரத்தத்தில் ஏ பி ஏபி ஓ அப்படிங்கிற ஒரு 4 வகை இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த ரத்தத்துடைய வகையை வந்து எதனோட அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டுட்டு போகக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள் அப்புறம் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள், காயம் ஏற்படும் போது ரத்தம் உறையிறதுக்கு உதவக்கூடிய ரத்த தட்டுக்கள், புரதங்கள், உப்புகள் கொண்ட ஒரு திரவம் பிளாஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே ரத்தத்தில் இருக்குது. இதில் அந்த இரத்த சிவப்பணுக்களுடைய மேற்பரப்பில் ஆன்டிஜன் அப்படிங்கிற ஒரு வகையான புரதம் இருக்குது. இந்த ஆன்டிஜனை வச்சு தான் நம்மளுடைய இரத்த வகை தீர்மானிக்கப்படுது. ஏ வகை ஆன்டிஜன் இருந்ததுன்னா அது ஏ வகை ரத்தம், பி வகை ஆன்டிஜன் இருந்தால் பி வகை ரத்தம், ரெண்டுமே இருந்தால் ஏபி வகை ரத்தம், ரெண்டுமே இல்லைன்னா ஓ வகை ரத்தம். நம்மளுடைய இரத்த வகையை குறிப்பிடும்போது சில சமயம் வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இல்லை பி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படி குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? ரத்தத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதுவும் அந்த ரத்த வகையை நம்ம குறிப்பிடும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம் இல்லையா. நம்மளுடைய ரத்த வகையை குறிப்பிடும்போது ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ்னு நம்மளோட ரத்த வகைக்கு பின்னால் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு காரணம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச் காரணி, ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கூட ஒரு வகையான ஆன்டிஜென் தான். இது நம்ம ரத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், இல்லைன்னா அது நெகட்டிவ். ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே பெரும்பாலும் இந்த 8 அடிப்படை ரத்த வகைகளில் தான் ஒன்று இருக்கும். அதாவது ஏபி, ஏபிஓ அந்த 4 வகையில் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து மொத்தம் 8 வகை தான் இருக்கும். இது இல்லாமல் ஒரு அரிய வகை ரத்தம் கூட இருக்குது, பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்பவே ஒரு அரிதான இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் தான். பாம்பே பிளட் குரூப் ரத்தம்ங்கிறது கிட்டத்தட்ட ஓ ரத்தம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஹெச் ஆன்டிஜென் இருக்காது. அந்த ஹெச் ஆன்டிஜென் மாதிரியே நம்ம ரத்தத்தில் கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட நிறைய ஆன்டிஜென்கள் இருக்குதான். அந்த ஆன்டிஜென்கள் இருக்கிறது இல்லை, அந்த ஆன்டிஜென்கள் இல்லாதது, அதை வச்சு தான் நிறைய ரத்த வகைகள் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த அதெல்லாம் அரிதாக இருக்கக்கூடிய ரத்தங்கள் தான். இன்னும் இந்த ரத்த வகைகள் பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், ஆலங்குடி சோமு வரிகளில், எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். 1:34 கேட்டுட்டு நலம் தானா, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறீங்க. பொதுவாக நம்மளுடைய பிளட் டைப் அப்படிங்கிறது பரம்பரையாக வரக்கூடியது. நமக்கு வந்து ஏ பாசிட்டிவ் இருக்கா, ஏ இருக்கா, ஏபி பாசிட்டிவ் இருக்கா, ஏ நெகட்டிவ் இருக்கா, ஓ பாசிட்டிவ் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளட் டைப் எல்லாமே பரம்பரையாக ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது. இப்போ நமக்கு நம்ம அப்பாவுக்கு ஏ இருக்குது, நம்ம அம்மாவுக்கு பி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஏ இல்லைனா பி இல்லைனா ஏபி, இந்த ரெண்டு வகைகள் ரத்தங்களில் எதுனாலும் இருக்கலாம். நம்மளோட பிளட் டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ரத்த பரிசோதனை செஞ்சாலே போதும், நம்மளுடைய ரத்த வகை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஓ வகை ரத்தம் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஓ பாசிட்டிவ் இருக்கிறவங்க ஆர்ஹெச் காரணி நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் தர முடியாது, மாறாக ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்க தான் யாருக்கு வேணாலும் ரத்தம் தர முடியும். இதற்கு காரணம் என்னென்னா, அந்த ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்கக்கிட்ட தான் எந்த ஆன்டிஜனுமே அவங்க ரத்தத்தில் இருக்காது. அதனால் அந்த ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்க யாருக்கு வேணுமானாலுமே ரத்த தரம் செய்யலாம். அதே மாதிரி தான் இந்த ஏபி ரத்தம் இருக்கிறவங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் ரத்தம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஏபி பாசிட்டிவ் வகை ரத்தம் வந்து யார்கிட்ட வேண்டுனாலும் ரத்தம் வாங்கலாம். இதற்கு காரணம் இவங்களோட ரத்தத்தில் எல்லா ஆன்டிஜென்களும் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த பிளட் டைப்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

சுஷீலா குரல்ல ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சும் 1:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, நமக்கு சாலை விபத்துகளில் காயமடைஞ்சவங்களுக்கோ இல்லை அறுவை சிகிச்சை செய்யும் போதோ ரத்தம் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ரத்தம் தேவைப்படும் சில சமயங்களில். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ரத்த வங்கிகளிலிருந்தோ இல்லைன்னா அதே இரத்த வகை இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்தோ ரத்தம் தானமாக பெறப்பட்டு நோயாளிகளுக்கு ஏற்றப்படுது. ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்டருந்து ரத்தம் வாங்குகிறோமோ, யாருக்கு ரத்தம் ஏற்றுறோமோ, இந்த ரெண்டு பேர்த்தோடைய ரத்த பிரிவையும் பார்த்து பொருந்து போனால் தான் ரத்தத்தை வந்து ஏற்றுவாங்க. ஒருத்தருடைய ரத்தப்பிரிவு தெரியாமல் இன்னொரு ஒரு வகை ரத்தத்தை நம்ம தவறுதலாக ஏற்றிட்டோம் அப்படின்னா அது அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாகும். மிக அவசரமான சூழ்நிலையில் மட்டும் பாதிக்கப்பட்டவருடைய ரத்தப்பிரிவு என்னன்னு தெரியாத நிலையில் அவருக்கு ரத்தம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ ஓ பிரிவு ரத்தத்தை வந்து ஏற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி இது மாதிரி நிகழக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி முறையாக ரத்தப்பிரிவை பரிசோதிச்சுட்டு அதே ரத்தப்பிரிவு தான் இப்போலாம் ஏற்றப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும்போது நம்ம ரத்தப்பிரிவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரத்தப்பிரிவு தெரிஞ்சு வச்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். புதிய பறவை திரைப்படத்தில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பி. சுஷீலா குரலில் பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

1:47 கேட்டுட்டு நலம் தானா நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டுட்டுருக்குறோம். அதுவும் நம்ம ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்தெந்த சூழ்நிலைகளில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்த வகையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சமூகத்துக்குமே அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு சொல்லலாம். ஏன்னா இப்போ இதே இது நம்மக்கிட்ட ஒரு அரிதான ரத்த வகை இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய குடும்ப உறுப்பினருக்கும் அந்த அரிதான ரத்த வகை இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் அந்த ரத்த வகைகள் பொறிந்து போச்சுன்னா நம்மளோட ரத்த தானம் செய்யலாம், அவங்களோட உயிரையும் காப்பாற்றலாம். இல்லைனா வேறு யாருக்காவது நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி அரிதான ரத்த வகை இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம அந்த ரத்தத்தை அவங்களுக்கு தானமாக கொடுத்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றலாம். ஸோ விபத்து மாதிரியோ இல்லை தீவிர நோய் காலங்களிலேயோ நமக்கு உடனடியாக ரத்தம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. சரியான ரத்த வகையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக உதவிகரமாகவே இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே

நல்லம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்மளுடைய ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம பாதுகாப்பாக நம்ம யாருக்காவது ரத்தம் கொடுக்கணும் இல்லை மற்றவங்கிட்டருந்து நம்ம ரத்தம் வாங்கணும் அப்படின்னா ரத்த வகை பற்றின அறிவு ரொம்பவே அவசியம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஓ நெகட்டிவ் ரத்த வகை இருக்கிறவங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம் இல்லையா. அந்தமாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஆர்ஹெச் காரணி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ப்ரெக்னென்சி சமையல.

அது பொருந்துறது உறுதி செஞ்சு வச்சு தான் அவங்களுடைய இரத்த வகை சோதனையில் அந்த ஆர்ஹெச் காரணி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது ஏன்னா நம்ம தாய்க்கும் சேய்க்கும் குழந்தைக்குமே அது ஒரே மாதிரி இருக்குதா, ஏன்னா வேறு வேறு இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய அடுத்த ப்ரெக்னென்சியில் அது வந்து பாதிக்கும். அவங்க ப்ரெக்னென்சி சமயம் டெலிவரி சமயமும் அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய இரத்த வகை அம்மா கிட்ட இருக்கிறது அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா அது தாயோட ரத்தத்தில் கலக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அவங்களோட ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை அந்த அடுத்ததாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த இரத்த வகை பரிசோதனை செய்யும்போது அந்த ஆர்ஹெச் காரணி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாட்டி திசு அந்த சிகிச்சை இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சரியான ரத்தம் பொருந்தி போனால் தான் அந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள்லாம் செய்கிறதுக்குவே உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்தந்த விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம இரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது. பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்க தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். வருண் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த வருண் அப்படிங்கிறவங்க ரொம்ப மன உளைச்சல இருந்தாங்க. ரொம்ப ஆசாசியாக ஆரம்பித்த தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இனிமேல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப விரக்தியில் இருந்து தன்னோட வீட்டை காலி பண்ணி போகிறதுக்காகவே பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே அட்டைப்பட்டையில் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பழைய நோட்டு புத்தகம் கீழே விழுந்துச்சு. அதில் இருந்து மடித்து வச்சிருந்த ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை பார்க்கும்போது 30 வயசு வருணுக்கு 10 வயசு வருண் எழுதின கடிதம் அப்படின்னு அவருக்கு அவரே ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டிக்காக எழுதின அவர் பாதுகாப்பாக வச்சிருந்தது இப்போ கையில் கிடச்சிது. அந்த லெட்டரில், ஹாய் பெரிய வருண், இப்போ நீ ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருப்ப, நிறைய கார்லாம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ இப்போ ஏதாவது பிரச்சனையில் இருந்தேன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம புதுசாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது குறைஞ்சது 10 தடவை முழங்கால ரத்தம் வர்ற அளவுக்கு கீழே விழுந்தோம். அழுகியாக வந்துச்சு. ஆனால் 11வது தடவை நம்மளால் பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஓட்ட முடிஞ்சதில்ல. சைக்கிள் ஓட்டவே இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ நீ பெரிய ஆள், உன்னால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளியே வர முடியும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தது. சில சமயங்களில் மனசு உடஞ்சி போய் பாரமாக இருந்தமே அப்படின்னு நினச்சிருந்தவர் இப்போ அவர் அவருக்கே என்னனாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைச்சிது. காரணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிக்கிட்ட விதம் தான். சில நேரங்களில் நமக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் வெளியிலேருந்து வர்றது கிடையாதுங்க, நமக்குள்ளே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே நமக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை வெளியில் கொண்டு வாங்க. அதுக்கு உதவக்கூடிய கடிதங்கள் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பொக்கிஷன்மாக சொல்லணும். நம்பிக்கை மட்டும் இல்லை, உங்களுடைய என்ன கருத்துக்கள் கூட இந்த கடிதம் வழியாக வெளியே வருது கவனிக்க முடியுது. ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் எழுதுகிற அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக எழுதுகிற லெட்டரில், இன்றைக்கும் கூட அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்காக நிறைய கடிதங்கள் காத்துட்ருக்குது வாசிக்கிறதுக்காக. நீங்களும் கூட எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களது என்ன கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா லெட்டர் மூலமாக தெரியப்படுத்தலாம். முகவரி சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. நிலைய இயக்குநர் அவர்கள், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை.

வெளி 6270002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதல் கடிதம் யாரோடது வாசிக்க போகிறோம் அப்படின்னா வீரபாண்டியன் மருதகுலத்திலிருந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கடிதங்களும் வாசிக்க இருக்கிறோம். 4/9/2026 இரவு 9:30 மணி இலக்கியச்சாரல் திருக்குறள் காட்டும் உலக பொது அறநெறிகள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உடையர் பெரியர்க்கு குறள் இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்தற்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றி மறப்பது நன்று நிகழ்ச்சியில் உள்ள குறள் படிக்கவும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. படித்தாச்சு. ஸோ நம்மால் என்ற உதவி பிறருக்கு கொடுப்பது பிறரிடம் அன்பாக பேசுதல் அறிவு ஒழுக்கம் கோபம் குறித்து பேசப்பட்டது எளிமையான படைப்பு தொகுப்பு ஆனால் பயனுடையதே. சகோதரி ஸ்ரீவை கோமதிக்கு நன்றி பாராட்டு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. 4/9/2026 அன்று இரவு 8:05 மணிக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி டவுன் ஏ சுப்பிரமணியன் குழுவினரின் நையாண்டி மேளம் அழகு என்ற சொல்லுக்கு முருகா என்ற பக்தி பாடலுடன் இறைவணக்க பாடலாக தொடங்கிய நையாண்டி மேள நிகழ்ச்சி அருமை பெருமை சிறப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமை நெல்லை ரெயின்போ 102.6 பண்பலைக்கு மனமார்ந்த நன்றி. கேட்பது இனிமை 102.6 FM. ஊர்நலம் மீண்டும் தொடரட்டும். நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் 4/9/2026 இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் பாடல் தொகுப்பு புதுக்குடி சகோதரி கற்பகவள்ளி சங்க காலத்தில் இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்போம் முத்தமிழ் அமைய பெற்ற பாடல் தொகுப்பு பக்தி மலை பொழியும் ஆன்மீக தொகுப்பாகவும் அமைந்ததாக உணர்கிறேன். வாணி ஜெயராம் அவர்களின் பாடல்களை தொகுப்பு அனுப்பி சகோதரி புதுக்குடி கற்பகவள்ளி நிகழ்ச்சி வர்ணனை சகோதரி ஸ்ரீவை கோமதி 102.6 FM நெல்லை AR நிலைத்தாருக்கு நன்றி. சூப்பர் சாங்ஸ் கலெக்ஷன் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் 4/9/2026 இரவு 8:05 மணிக்கு நெல்லை ரெயின்போ 102.6 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நெல்லை டவுன் எஸ் சுப்பிரமணியன் குழுவினர் நையாண்டி மேளம் வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் கோவில் திருவிழா நடந்ததாக உணர முடிந்தது. பக்தி பாடல் நையாண்டி மேளம் காவடி பாடல் அறிவிப்பாளர் பாடல் பாடியதை இசைக்கருவி மூலம் பாடியது அருமை பெருமை நன்றி மீண்டும் மீண்டும் கேட்போம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 3/9/2026 பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் யாருக்காக நெல்லை ரெயின்போ 102.6 FM யாருக்காக 102.6 FM அன்பின் வரிகள் நேயர்களுக்காக என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நேயர்களின் கடிதங்களை முழுமையாகவும் தெளிவாகவும் விரைவாகவும் படித்து நேயர்களை மனை நிறைவு அடைய செய்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரிக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் நன்றியுடன் நேயர்கள். அன்பின் வரிகள் பகுதிக்கு கடிதம் அதிகம் வர வேண்டும் என நினைக்கும் உங்கள் அன்பு நேயர் மருதகுலம் வீரபாண்டியன். ஸோ அது மட்டும் இல்லை அவங்க இன்னும் 2 நாட்கள் எழுதியிருக்கிறாங்க. 1/9/2026 மதியம் 1:05 மணிக்கு தேசிய ஊட்டச்சத்து வாரம் முன்னிட்டு மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அவர்கள் குழந்தைகள் பராமரிப்பு ஊட்டச்சத்து குறித்து அரசு மேற்கொள்ளும் திட்டம் பற்றி கூறப்பட்டது. மேலும் அத்திப்பழம் மருத்துவ பயன்கள் அத்திப்பழம் பல நோய்களை குணப்படுத்தும் நல்ல நிவாரணி அத்திப்பழத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் அதன் மருத்துவ தன்மை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னது அருமை மறு ஒளிபரப்பு தேவை நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 31/8/2026 பிற்பகல் 3 மணிக்கு நெல்லை ரெயின்போ 102.6 பண்பலை கேட்டேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரில் சென்றால் கூட சிற்பங்களின் சிறப்புகளை அறிய முடியாது. மீனாட்சி அம்மன் கோவில் சுவரிலுள்ள சிற்பங்களின் சிறப்புகளை நமது அறிவிப்பாளர் தொகுத்து வழங்கியது வியப்பாகவும் சிந்திக்கவும் தோண்டியது. 102.6 FM நேர்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றது போல் எண்ணம். மறு ஒளிபரப்பு பலமுறை தேவை வரலாறு சான்று நன்றி பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அன்பு நேயர் மருதகுலம் து வீரபாண்டியன் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனா எல்லா கடிதங்களையும் வாசிட்டோம். அதே போல் அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா அன்புடன் போட்டு எம் கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்து சௌமியா மேலரத விதி டவுன்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த தேதிகளுக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா 1, 3 அது மட்டும் இல்லை 3ஆம் தேதிக்கு 1ஆம் தேதிக்கும் அவங்க நிறைய கடிதங்கள் இருக்காங்க. கூடவே 2ஆம் தேதிக்கும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கடிதங்களை நம்ம வாசிடலாம். முதலாவதாக வந்து 1ஆம் தேதிக்கான கடிதங்களை நம்ம வாசிடலாம். 1/9/2026 அன்று நலம்தானா பகுதியில் அத்திப்பழத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி தகவல்கள் சகோதரர் கடையம் ஞான வில்சன் தனது தெளிவான குரலால் விரிவான விளக்கம் அத்துடன் பழைய பாடல்கள் கொடுத்து நிகழ்ச்சி மிக அருமை. அன்று சகோதரர் சகோதரி உஷா இருவரும் பொதிகை தும்பியில் ஜோக் விடுகதை பாட்டு மிக அருமை. அன்று நேயர் மீனாட்சிபுரம் யாழினி கேள்வி ஜிலேபி என்று 2 மார்க் எடுத்து சிறப்பு. மேலச்சேவல் முருகன் 2 மார்க் எடுத்து அசத்திவிட்டார்கள். சகோதரர் சகோதரி இருவருக்கும் நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் எங்கள் அன்பு நன்றி நன்றி. அதே போல் 1/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திய தருணம் என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி ஜெனிமா ஜப

செபாஸ்டியன் தனது இனிமை நிறைந்த குரலால் நேர்களிடம் பதில் பெற்று, அன்றும் இன்றும் தலைப்புடன் பாடல் கொடுப்பது மிக அருமை. அன்று சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் தனக்கு கிடைத்த 1985 ஆண்டு தனி பயிற்சி வாய்ப்பு விளக்கியது அருமை. அன்று மனமிருந்திய பகுதியில் சகோதரி ரியோ கணீர் என்ற குரலால் பொது அறிவு கேள்விகள், ஏடிஎம் ரேஷன் கடை விரிவான விளக்கங்கள் மிக அருமையாக, அன்று சட்டீஸ்கர் மாநிலம் உட்பட அனைத்து கேள்விகள் விரிவான பதில் அருமை. பாராட்டுகள் சகோதரிக்கும் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் அன்பான நன்றி நன்றி. அதே போல் அடுத்த கடிதம் 2 எழுதியிருக்காங்க. 2/9/2026 அன்று ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் அன்பை வெளிப்படுத்துவது வார்த்தையாளா செயல்முறையிலா என்ற தலைப்புக்கு சுட்டிப்பெண் ஜோனா தனது விறுவிறுப்பு குரலால் தனக்கே உரிய குட்டி கதையோடு நேரிடம் பதில் பெற்றது மிக அருமை. அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி சிந்து சாரா தனது புன்சிரிப்புடன் கூடிய குரலால் பொது அறிவு கேள்விகள், நாம் உபயோகிக்கும் பொருள், கண்ணாடி, வாட்ச், பட்டன் இவையெல்லாம் உலகில் உருவானது எப்படி என்ற விரிவான விளக்கம் மிக மிக அருமை. சகோதரிக்கும் பண்பலைக்கும் எங்கள் அன்பு நன்றி நன்றி. 2/9/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன், சகோதரி மேரா இருவரும் ஜோக், பாட்டு என்று 1 மணி நேரம் அருமை. அன்று ஆலோசனை பகுதியில் சித்த மருத்துவர் மதன் தோல் நோயின் அறிகுறிகள், அதற்கு மருத்துவ குறிப்புகள் மிக அருமை. அன்று நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் வியர்வை வெண்புலிகள் பற்றி கேள்விக்கு மருத்துவரின் விரிவான விளக்கம் மிக அருமை. சகோதரி மீரா கேள்விகள் அத்தனையும் மிக தெளிவாக கேட்டார்கள். பாராட்டுக்கள். நிறைய நேயர் கலந்து பதில் பெற்று நிறைய பகுதி சகோதரி கேள்வி மிக மிக தெளிவாக இருந்தது. சகோதர சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் நன்றி. 1/9/2026 அன்று 7 மணி அறிவியல் பகுதியில் சகோதரர் முத்து அபிஷேகம் தனது கனிவான குரலால் மனித உடலின் நுண்ணுயிர் பற்றிய மிக அரிய தகவல்களை கொடுத்து அன்று பாடல் மிக அருமை. அன்று இலக்கியசாலில் ஐயா வரத ஆஞ்சநேயர் புலவர் பற்றி பல அரிய தகவலுடன் அன்றைய 1 மணி நேரம் காலத்தால் அழியாத பழைய பாடல்கள் தொகுத்து கொடுத்து 73 வயதான எங்களுக்கு அன்று மிக மிக சிறப்பாக அமைந்தது. சகோதரருக்கு நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள். 3/9/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் சகோதரி ஆஜய் திவ்யா தனது கனிவான பாசமிகு குரலால் எங்கள் கடிதங்கள் உட்பட அனைத்து கடிதங்களையும் வார்த்தை விடாமல் படித்தது 73 வயதான எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். திவ்யா பாராட்டுக்கள். அன்று பொதிகை தும்பியில் சகோதரி ஆஜய் ரம்யா, பேச்சு கலையரசி சுமித்ரா தனது தெளிவான குரலால் சகோதரிகள் இருவரும் அன்று ஆரம்பமே மிக மிக கலகலப்பாக நேயர்களிடம் கடிஜோக், பாட்டு, வார்த்தை விளையாட்டு என்று மிக அற்புதம். சகோதரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நன்றி கூறியது சிறப்பு. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக 3/9/2026 அன்று ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் செய்தித்தாள் படிப்பது குறைவா சிறப்பா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆஜி திவ்யா தனது கனிவான பாசமிகு குரலால் நேயர்களிடம் கருத்து கேட்டு மிக அருமையாக தெளிவாக நேயர்களுடைய கருத்து அருமையாக வாங்கினார்கள். அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி ஆஜி வசந்தி பாலமுருகன் தனது இனிமையான குரலால் பொது அறிவு கேள்விகள் ஆரம்பம் முதல் நிறைவு பகுதி வரை விரிவான விளக்கங்கள் மிக அருமை. அன்று கேள்விகள் மிக அறிவு சார்ந்தது. பாராட்டுகள். சகோதரி வசந்தி நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர் நன்றி கூறியது மிக சந்தோஷம். நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாசிட்டோம் யாருடைய கடிதங்கள் அப்படின்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரது விதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின எல்லா கடிதங்களையும் வாசிட்டோம். இன்னும் நிறைய கடிதங்கள் என் கைகளில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாமா? பாடலும் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ் ராகவேந்திராவுடைய குரலில் காதலுக்கு இருக்குன்னு திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு அனுப்பிச்சிருங்க. உங்கள் கடிதங்கள் எப்போ வந்து காத்துட்ருக்கீங்களா? பாடலை கேட்டு மிஸ் பண்ணாமல் ஸ்டேட் பண்ணாருங்க. FM Rainbow 102.6 ஓட

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவே நம்ம பண்பலையில் நிறைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை தான் கடிதம் மூலமாக எழுதி அனுப்ப வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 2:18 ஆகிட்டிருக்குது. இது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடித்துதான் நம்ம யார் கடிதங்களை வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, பி முருகன் மேலச்சவள்ளந்து எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கடிதங்களை வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 2 தேதிக்கு தான் அவங்களுடைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. 31 மட்டும் 2 தேதிக்கு எழுதியிருக்காங்க. 31/8/2026 அன்று மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு, அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறியாவல். அன்று

4-2 பொதுகி தும்பி நிகழ்ச்சி எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது? சகோதரர் மாணிக்கவாசகம் சொன்னார்கள், ஒரு புதிர் ஒன்று சகோதரி ரம்யாவிடம் கேட்டார்கள். என்ன புதிர் என்றால், ஆட்டுக்கும் காட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சகோதரர் மாணிக்கவாசகம் கேட்டார்கள். அதற்கு சகோதரி ரம்யா பதில் தெரியவில்லை என்று சொன்னதும் சகோதரர் மாணிக்கவாசகம் அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் மார்க் வாங்கிவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் சொல்லுவது ஒன்றுமே புரியாது. அந்த அளவிற்கு விடுகதையும் அப்படித்தான் இருக்கும். அவர்கள் சொல்கிற பதிலும் அப்படித்தான் இருக்கும். ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி சகோதரர் குற்றாலம் அம்பலவாணனிடம் சகோதரி ரம்யா ஒரு விடுகதை ஒன்று சொன்னார்கள். என்ன விடுகதை என்றால், வீட்டுக்குள்ளே சுத்துவான், வெளியே வரமாட்டான், அவன் யார் என்று சகோதரி ரம்யா கேட்டார்கள். ஆனால் சகோதரர் அம்பலவாணன் குழு கேட்டார்கள். அதற்கு சகோதரி 3 குழுக்கள் கொடுத்து சகோதரர் அம்பலவாணன் காத்தாடி என்று பதில் சொன்னார்கள். இதற்கு குழுவே வேண்டாம், விடுகதை அவ்வளோ ஈஸியாக இருந்தது. சகோதரி ரம்யா வந்து சகோதரர் முள்ளக்காடு பாபுவிடம் ஒரு விடுகதை ஒன்று சொன்னார்கள். என்ன விடுகதை என்றால், மண்ணுக்குள் இருக்கும் மத்தளம் எது என்று சகோதரி ரம்யா கேட்டார்கள். ஆனால் சகோதரர் பாபு தெரியவில்லை என்று சொன்னதும் சகோதரி ரம்யா சொன்னார்கள், அது வேர்க்கடலை என்று சொன்னார்கள். வேர்க்கடலை என்பது மத்தளம் போலவா இருக்கிறது? நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரிகள் சுமித்ராவுக்கும் சகோதரி ரம்யாவுக்கும் மிக்க நன்றி, நன்றி, வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய தும்பி நிகழ்ச்சியுடைய ஒரு மோட்டிவ், ஒரு விஷயம், முக்கியமான கரு என்னென்னா, நேர்கள் ஹாப்பியாக அந்த நிகழ்ச்சியை வந்து விளையாட்டுகளோட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்றது சில கேள்விகள் மூலமே தெரிஞ்சிக்க முடியுது. நன்றி. நிகழ்ச்சியை நீங்கள் கவனிச்சிக்கன்னு பார்க்க முடியுது. அடுத்த கடிதம் 2/9/2026 அன்று மனிதம் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் எலும்பூட்டி இலைகளை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சிக்கு மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி மேராவுக்கு 3 பாராட்டுகள். திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றி. 2/9/2026 அன்று 2:30 இலக்கியச்சாரலில் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் சொல்லும் அறநெறிகள் பற்றிய மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி, நன்றி. திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 2/9/2026 அன்று காலை 10 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொது அறிவு சார்ந்த கேள்விகளில் ஒவ்வொரு பொருட்களின் கண்டுபிடிப்புகள் பற்றிய கேள்வி கேட்டார்கள். அதன்பின் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்து சாராவுக்கு 3 பாராட்டுகள். திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். இப்படிக்கு என்று மன்வன் பி முருகன் மேலச்சவள்லேருந்து அவங்களது கடிதங்களையும் வாசிட்டோம். அடுத்த கடிதம் யாரோடதுன்னா, கோவில்பட்டியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க ஏ குமார். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறியாவள். 4/9/2026 காலையில் வெள்ளிக்கிழமை 7:25 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஃப்ளூயண்டாக பேசுவதை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மேலும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பேசும் ஆங்கிலத்தையும் அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள் என்பதையும் கூறியது உண்மைதான். தினந்தோறும் ஆங்கிலம் பற்றி தெளிவாக எடுத்துரைத்து வரும் சகோதரர் முத்தையா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள். 4/9/2026 வெள்ளிக்கிழமை 12:00 to 11:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த சகோதரி புதுக்குடி கற்பகவள்ளி அவர்களுக்கு 3 பாராட்டுக்கள். கோவில்பட்டியில் இன்று பகல் முழுவதும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. ஆனால் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே -டிகிரிக்கு மாறிவிட்டது. குளிர் தென்றலாக வீசியது. வாணி ஜெயராம் அவர்களின் பாடல்களை மிகவும் சிறப்பாக தேர்வு செய்து 1 மணி நேரமும் அசையாமல் அமர வைத்து விட்டது. ஆனந்தமாக இருந்தது. 1 மணி நேரமும் சென்றதே தெரியவில்லை, உண்மை. தொகுப்பினை மேலும் சிறப்பித்த நமது வானொலி சகோதரி குளிர்தென்றலுடன் மலைச்சாரலையும் கொண்டு வந்து விட்டார்கள். சகோதரி அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள். 4/9/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் நிலையாமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறளை சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் கூறி சிறப்பாக சொன்னது. செல்வம் நிலையில்லாதது. செல்வத்தை ஒருவன் பெற்றால் நிலைத்து என்றும் நிற்கக்கூடிய அறங்களை அப்பொழுதே செய்ய வேண்டும். இதே கருத்தை வலியுறுத்தும் நாளடி மற்றும் திருமந்திரத்திலிருந்து எடுத்துரைத்து மேலும் சிறப்பாக இருந்தது. சகோதரர் இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள். 3/9/2026

யார் வியாழக்கிழமை காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் சொன்ன விவேக சிந்தாமணியின் கதையை சொல்லி சிறப்பித்த சகோதரர் திரு முத்தையா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள். அறிவில்லாத கீழோருக்கு கூறும் அறிவுரைகள் நமக்கே தீமையை கொடுக்கும் என்பதை விளக்கும் கதை. மலையில் நனைந்து கொண்டிருந்த குரங்கை பார்த்து இரக்கம் கொண்ட தூக்கணாங்குருவி குரங்கை நோக்கி, கை கால்கள் உள்ள நீ குடியிருப்பு அமைத்து மலையில் நனையாமல் இருக்கலாம் என்றும், மேலும் எங்களை பார், கையில்லாவிட்டாலும் அழகு மூலம் அழகான வீடு கட்டி குடியிருக்கிறோம் வாழ்கிறோம் என்று சொன்ன உடனே கோபம் கொண்ட குரங்கு மரத்தில் ஏறி தூக்கணாங்குருவியின் கூடை பிரித்து எரிந்தது. தீயவர்களுக்கு கூறும் அறிவுரைகள் நமக்கு தீமையை கொடுக்கும் என்பதை அறியலாம். நன்றி. 3/9/2026 புதன்கிழமை காலையில் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் சகோதரர் திரு முத்தையா அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆங்கிலத்தில் கிராமர் அவசியத்தை பற்றி சொன்னார்கள். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் கிராமர் தேவை என எடுத்துரைத்து அதற்கு எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கம் கொடுத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. சகோதரர் திரு முத்தையா அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள். 3/9/2026 வியாழக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் தினசரி செய்தித்தாள்களை வாசிப்பது அவசியமா என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் அனைவரும் வாசிப்பதன் அவசியத்தையும் சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். சிறு வயதில் தொடங்கி இன்று வரை செய்தித்தாள்களை வாசித்து வருகிறேன் என்று சொன்ன நேயர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள். தினசரி செய்தித்தாள் வாசிப்பதன் மூலம் மொழித்திறனை வளர்த்து கொள்ளலாம். உண்மைதான். கருத்து சொன்ன சகோதரர் கே கே தாமஸ் சிவகலை அவர்களுக்கும் கல்லிடைக்குறிச்சி சகோதரர் திருவர் லத்தீப் அவர்களுக்கும் அனைத்து செய்தித்தாள்களையும் வாசிப்பேன், ஆனால் தேவையான செய்தி மட்டும் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்கள். 3/9/2026 வியாழன் மதியம் 2-3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து கடிதங்களையுமே மிக அருமையாக அன்பாக எடுத்துரைத்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள். 2/9/2026 புதன்கிழமை காலை 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட கதையின் வாயிலாக விருந்தோம்பலை பற்றி நமக்கு அறிந்து கொள்ள முடிந்தது. கதையின் விபரம்: பசியால் வருந்திய வேடனுக்கு நெருப்பில் விழுந்து தனது உடல் மூலமாக வேடனின் பசியை போக்கியது ஆண் பெண் புறாக்கள். பகுத்தறிவில்லாத பறவைகள் கூட பசித்து வேடனுக்கு உடலை கொடுத்து உணவாக்கியது. நாமும் விருந்தினர்களுக்கு தலைவாழை இலை போட்டு அருஞ்சுவை உணவு படைக்க வேண்டும். பின்பு வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும். அவர்களை வழி அனுப்பும் போது வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திய சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள். இனிமேல் வரும் விருந்தினர்களை நமது இதுபோன்று உபசரிக்க முயற்சி செய்வோம். நன்றியுடன் ஏ குமார் கோவில்பட்டியிலிருந்து. அவங்களுக்கு எல்லா கடிதங்களையும் நம்ம வாசிச்சாச்சு. என்னங்க இவ்வளோ கடிதம் வாசிங்க, என்னோட கடிதம் வரலை அப்படின்னு எனக்கு சொல்கிறது எனக்கு காது கேட்குது. இன்னும் கடிதங்கள் காத்துட்ருக்கு. அதுக்கு முடி பாடல் கேட்டு வந்துடலாமா? பாடலும் வந்துட்டே இருக்குது. சிந்தாமல் சுத்ராமல் திரைப்படத்திலேருந்து பரணியுடைய இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க யுகபாரதியுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: மனதில் மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: வாழ்க்கை குறுகுனது வாழுங்க, கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறிஞ்சிருங்க, பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்க, நினைவுகள் இனிமையானது அதை ரசிங்க.

அப்படி நம்ம பண்பலையில் இனிமையான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு ரசித்தது தான் எங்களுக்கு கடிதம் வழியாக நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. இதே போல் நீங்களும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு எழுதி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா முகவரி சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குநர்கள் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது என்ன கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். அந்த வகையில் அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ் எழுதியிருக்கிறாங்க. 30/8/2026 என்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் அன்பு தொல்லை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு அருமையாக கருத்துக்கள் கூறினார்கள். என்னுடைய கருத்து, ஒருவர் மற்றொரு மீது அன்பு வருவது அக்கறை இருப்பதினால்தான். அந்த அன்பு உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் கார்த்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 2/9/2026 என்று புதன்கிழமை காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் குடும்பத்தில் அன்பை எவ்விதம் வெளிப்படுத்துவது சிறந்தது, வார்த்தைகளிலா செயல்களினாலா என்ற தலைப்பில் நேர்கள் கருத்து சூப்பர். என்னோட கருத்து, சொல்லில் இருப்பதை விட செயலில் இருக்க வேண்டும். தொகுத்து வழங்கிய சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான தலைப்பு, பாடல்களும் அருமை. நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். உடையாம்புலியிலேருந்து சுதா பால்ராஜ் எழுதின கடிதங்கள்லாம் வாசித்தோம். அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா ஸ்ரீவையிலேருந்து அவங்களுடைய எழுதியிருக்கிறாங்க. நேர்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. மஞ்சள் காயல், சிங்காரவேலன் அவர்கள், சுரேஷ் முருகன், சுகுணா, சுகாசினி, சுகந்தி இவங்க எழுதியிருக்காங்க நெல்லை மாவட்டத்திலேருந்து. சிவங்க 4/9/2026 என்று நேய தொகுப்பாக புதுக்குடி கற்பகவள்ளியின் தொகுப்பை கேட்டோம். அதில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடியதை நாங்கள் இரவு குடும்பத்தோடு கேட்டு ரசித்தோம். அதில் என் தங்கைக்கு பிடித்த நானே நானா என்ற பாடல் தேர்வு செய்த அவருக்கு தன் இனிய குரலில் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் 4/9/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நெல்லை டவுன் சுப்பிரமணிய குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டும் முதலில் அழகு என்ற சொல்லுக்கு முருகா என்ற பக்தி பாடலும் அதன்பின் திரைப்பட பாடல் கனிய கனிய மழலை பேசும் நாதஸ்வரம் வாசிப்பும் எங்கள் இதயத்தை இன்ப மலையில் நனைய வைத்தது. ஒளிபரப்பிய நெல்லை பண்பலைக்கு இதயம் கலைந்த வாழ்த்துக்கள். 4/6/2026 என்று அறிவியல் தகவலை அறிவிப்பாளர் ஸ்ரீவை கோமதி அவர்கள் பலவிதமான அறிவியல் தகவலில் வெங்காயம் வெட்டினால் அதில் நம் கண்களில் நீர் வருவதை எங்களுக்கு புரியாததை புரிய வைத்தது அவருக்கும் பண்பலைக்கும் எங்கள் அன்பான நன்றிகள் சொல்லியிருக்காங்க. தேதி வந்து 4/6 குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ 4/9 அவங்க வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. இந்த கடிதத்துக்கு நன்றி. நீங்கள் சொல்ல அந்த விஷயம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இவ்வளோ நேரமும் நம்ம யாரோட கடிதங்களை வாசித்தோம் அப்படின்னா மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேலன், வீரநல்லூர் கருணாநிதி, வம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி, நெல்லை மாவட்டத்திலிருந்து இவங்க எழுதின கடிதங்களை வாசித்தோம். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா வம்சாபுரம் மீனா, சுரேஷ், சுரேகா இவங்க எழுதியிருக்கிறாங்க. அன்பார்ந்த எங்கள் இனிய நெல்லை பண்பலை 102.6 இனிய பாசமான வணக்கம். நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேட்க கேட்க தென்றல் போல் மனதை வருடி செல்கிறது. மனதும் அமைதியாக இருக்கிறது. நம் பண்பலையில் பாடல்கள் கேட்கும் பொழுதும் அந்த வகையில் 28/8/2026 என்று 10:00 சுகமான ராகங்கள் பகுதியில் மஞ்சளிர் காயல் ஐயா, சிங்காரவேலன் அவர்களின் பாடல் தொகுப்பு இனிமையாக இருந்தது. பாடல்கள் அனைத்தும் எங்களை தாளாட்டி சென்றது. சிறப்பு, நன்றி. வாசித்த அன்புள்ளத்திற்கு நன்றி, நன்றி. அன்புடன் வம்சாபுரம் மீனா, சுரேஷ், சுரேகா. அடுத்த கடிதம் அன்பு நேயர் வி ஸ்வர்ணலதா அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களை கடிதம் வாசிக்க போகிறோம். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா வி ஸ்வர்ணலதா தேனி, வணக்கம். 31/8/2026 என்று காலை 10:00 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கைவினை பொருட்கள் பற்றியும் கேள்விகளும் அதன் சிறப்புகள் பற்றியும் கூறினார்கள். சகோதரிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். 31/8 அன்பின் வரிகள் கேட்டும் ஒவ்வொரு நேர்களும் நிறை குறைகளை எழுதியிருந்தார். அதனை அப்படியே வாசித்து சிறப்பளித்த அன்பு சகோதரி ஜெனிமா ஜபஸ்யனுக்கு நெல்லை பண்பலைக்கும் 102.6 வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. 1/9/2026 அன்று காலை 10:00 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மிதக்கும் மகால் மற்றும் மிதக்கும் சந்தை பற்றியும் கேள்விகள் அனைத்தும் வியப்பாக இருந்தது. வழங்கிய சகோதரியோவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. இப்படிக்கு அன்புநேயர் வி ஸ்வர்ணலதா தேனியிலேருந்து எழுதியிருந்தாங்க. அடுத்த கடிதம் யாருடையதுன்னா சி லக்ஷ்மணன், வீரவநல்லூர், ச அமிர்தம் சிங்கப்பாறை, கே கே தாமஸ், சிவகலை. 28/8/2026 வெள்ளிக்கிழமை சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான மஞ்சளிர் காயல், சிங்காரவேல் நேயர், சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பில் பாடங்களின் பெயர்களும் நடிகர் நடிகையின் பெயர்களும் இடம்பெறும் பாடல்களை தேர்வு செய்து ஒரு வித்தியாசமாக சிறந்த தொகுப்பை வழங்கினார். அவருக்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் எங்கள் பாராட்டுக்கள். இப்படிக்கு சி லக்ஷ்மணன், வீரவநல்லூர், ச

0: தாம் சிங்கப்பாறு கே கே தாமஸ் சிவக்கலை எழுந்திருக்காங்க. இன்னும் கடிதங்கள் இருக்குது, அந்த கடிதங்களை வாசிக்கிற மாதிரி பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துகிட்டே இருக்குது. வில்லன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய சில வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சாதனா சர்க்கம் திப்பவர்கள் எனது பாடினது பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: He's high, isn't he?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 8 64 58 மற்றும் 94 45 90 70 20 ஐ தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும், வார்த்தையை கவனி மதிப்பு கூடும், செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வாழ்வில் வெற்றிகள் கூடும். அப்படி உங்களுடைய எண்ண கருத்துக்களை நாங்கள் கவனித்து வாசிச்சுட்டு இருக்கிற அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 2:45 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது எண்ண கருத்துக்களை நீங்களும் எழுதி அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா முகவரி சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பழையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்தா யாருடைய கடிதங்கள் வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்களுடைய கடிதங்களை வாசிக்க கேட்க இருக்கிறோம். இவங்க 28, 29, 30, 31, 2 இந்த 4 தேதிகளுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஸோ 5 தேதிகளுக்கு எழுதியிருக்கிறாங்க. 28 தேதிக்குள்ள வாசிச்சிடலாம். 28/8/2026 அன்று சுகமானராங்கள் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவர்கள் தேர்வில் பாடல்கள் வளம் வந்தது, கேட்டு மகிழ்ந்தோம், ரசித்தோம். அன்று அவர் தேர்ந்தெடுத்தது சினிமா பாடல்களில் பெயர்கள் தாங்கி வந்த பாடல்கள் பழைய இடைக்கால என கலந்து வந்தது. மிக சிறப்பு. தேர்வு செய்த அவருக்கும் ரசிக்க வழங்கிய நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய முத்த அபிஷேகம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடரட்டும். 29/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் உங்களிடம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளதா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தும். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றும், மாற்றம்தான் நம்மை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் என்றும், அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது அவசியம் என்றும் அழகாக ஒவ்வொருத்தரும் சொன்னது அழகு. நல்ல நிகழ்வை தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சந்தியா ஜெகன் அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடரட்டும். 30/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் அன்பு தொல்லையை ஏற்க வேண்டுமா தவிர்க்க வேண்டுமா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் நமக்கு எப்படி எந்த விதத்தில் அன்பு தொல்லை கிடைக்கிறதோ அப்போது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும் என்றும், ஒரு சில உறவுகளிடம் அன்பு தொல்லை ஏற்க முடியாமல் இருக்கிறது என்றும் நிகழ்வின் பக்கம் ஆதங்கத்துடன் பதிவு செய்தார்கள். கலகலப்பாக நிகழ்வு சென்றது மிக சிறப்பு. வழங்கிய நமது பண்பலைக்கும் சுவைப்பட நிகழ்வை கொண்டு சென்ற செல்லத்தோழி அன்பு சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பற்பல தொடரட்டும். 31/8/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள் என்ன என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவங்களை நிகழ்வின் பக்கம் சுவாரஸ்யமாக சொல்லிய விதம் அருமை. ஞாபக மறதி மனிதனுக்கும் வழக்கமாக வரும் ஒன்றுதான் என்றும், அதை சுவைப்பட கொண்டு செல்வதுதான் வாழ்வின் சுவாரஸ்யம் என்றும் அழகாக உணர்த்திவிட்டு சென்றது அன்றைய நிகழ்வு. நல்ல நிகழ்வை தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜெமிமா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் தொடரட்டும். 2/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் குடும்பத்தில் அன்பை எவ்விதம் வெளிப்படுத்துவது சிறந்தது, வார்த்தைகளினாலா செயல்களினாலா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவிமடுத்தும். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவ கருத்தை நிகழ்வின் பக்கம் எடுத்து கூறிய விதம் அருமை. நமது செயல்களில்தான் என்றுமே எல்லாமே அடங்கியிருக்கிறது, அதுவே நமது பண்பலை வெளிப்படுத்தும், நமது அன்பை வெளிப்படுத்தும் என்பது நிதர்சனம். நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பற்பல தொடரட்டும். இவ்வளோ நேரமும் அவங்களுடைய வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அன்பு அன்பு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பாராட்டு எழுதியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய பண்பலையில் இன்னொரு விஷயத்தை கூட பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. நமது பண்பலையின் தினமும் மாலை 4:02 வளம் வரும் பொதிகை தும்பி நிகழ்வில் 2 நேயர்கள் 1 பாடல் என்று வளம் வருவது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இதே போல வாய்ப்புகள் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

வாய்ப்புகளை வழங்கும் அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகள் தொடரட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ பாராட்டு எழுதியிருந்தாங்க இல்லையா. இனி நம்மளுடைய பண்பலையில் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒவ்வொரு நேர்களுடைய அவங்களுடைய இதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில குறைகளும் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதை தான் வாசிக்க கேட்க இருக்கு. அப்படி பாடல் கேட்டு வந்துடலாமா? பாடலும் வந்துட்டே இருக்குது. நட்புக்காக திரைப்படத்துலேருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளை கிருஷ்ணராஜ் சுஜாதா பாடினது தேவாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ரெண்டு மணி 55 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. அன்பின் வரிகள் நிச்சயம் தான் கேட்டுருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இவ்வளோ நேரமும் நிறைய நேர்கள் நம்முடைய நிகழ்ச்சியை பாராட்டி நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. நிறைய நேர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு எழுதியிருந்தாங்க. இப்போ நம்ம வாசிக்க கேட்கிற கடிதம் வந்து இந்த விஷயத்த மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறது தான். அவங்களுடைய குறைகள் என்னங்கிறத கேட்டலாம். அன்பின் வரிகள் நிகழ்ச்சி 3/9/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் பகுதியில் எனது கடிதம் வரும் என்று எனது வேலையெல்லாம் விட்டு வானொலி பக்கத்தில் 1 மணி நேரம் காத்திருந்தேன். கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. நேரமில்லை என்று அறிவிப்பாளர் சொல்லிவிட்டார். BGM 4 தடவை போட்டு நேரத்தை கடத்தி விட்டார். வேண்டுமென்றே எனது கடிதத்தை வாசிக்காமல் விட்டுவிட்டாரோ என என்ன தோன்றியது. அந்த அறிவிப்பாளருக்கு 1000 நன்றிகள். பண்பலைக்கு கடிதம் எழுதுவதும் எழுதாமல் இருப்பதும் உங்கள் செயல்களிலே இருக்கிறது. பொது ஊடகங்களில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது அனைவருக்கும் நல்லது என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு SP பாபு. பார்த்தீங்கன்னா நம்முடைய கடிதங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு நிறைய வந்திருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய கடிதங்கள் அந்த நாட்களை வாசிக்கப்படலாட்டியும் வியாழக்கிழமை அடுத்து வரக்கூடிய அன்பின் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வாசிச்சிருப்போம். அப்படி தான் இன்றைக்கும் கூட உங்களுடைய கடிதங்களை வாசிச்சிருந்தோம். ஸோ நேர்கள் உங்கள்கிட்ட நாங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயமாக சொல்கிறதே இந்த பொறுமை தான். நீங்கள் சில நேரம் நிறைய நிகழ்ச்சிகளில் வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க. அன்பின் வரிகளும் அதே போல தான் நிறைய கடிதங்கள் வருது. அந்த கடிதங்களில் உங்களுடைய கடிதங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் வாசிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு உங்களிடம் மிஸ் பண்ணாமல் வாசித்த மாதிரி இனி வரக்கூடிய நாட்களும் மிஸ் பண்ணாமல் வாசிப்போன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா பாளையங்கோட்டையின் போட்டு இயக்குனர் ஐயா அவர்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. வானொலி நேயர்கள் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டலாம். தற்போது எல்லாரிடமும் இருப்பது பண்பலை வானொலி தான். திருநெல்வேலி வானொலி சிலரிடம் மட்டுமே உள்ளது. இந்த பண்பலை வானொலி எல்லா இடங்களிலும் நன்கு கேட்கிறது. ஆகவே பண்பலை முக்கியம் என்றாகிவிட்டது. ஆனால் இந்த ரெயின்போ பண்பலையில் 102.6 செய்திகள் வருவதில்லை. காலை 6:45, 7:15, மதியம் 12:40, 1:45, மாலை 6:30, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள் 102.6 வருவதில்லை. செய்திகள் என்பது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சிகளாகும். ஆகவே பண்பலையிலும் செய்திகள் ஒளிபரப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து நம்முடைய மேலிடத்துப்படி தான் நமக்கு வந்து பண்பலையில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நீங்கள் செய்திகளை தாராளமாக கேட்கலாம். எங்கே அப்படின்னா மத்திய அலை 1197 KHz நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இதே டைமில் அங்கே செய்திகள் போயிட்டு தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பண்பலை எடுக்கலை அப்படின்னா நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நம்முடைய பண்பலையில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். அது மட்டும் இல்லை அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா செய்திகள் வந்து செய்திகளின் இடைவேளையில் ஒரு செய்தி வரும். அதை வந்து ஒரு வருடம் பூராவும் ஒளிபரப்பாகிறது. ஒரே செய்தி வருடம் முழுதும் எதற்கு அது செய்திகளை கேட்பது தடுக்கிறது. அதை சொன்னவுடன் வானொலி ஆஃப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த கோரிக்கையை வந்து செய்திகளை நாங்கள் தொகுத்து வழங்குறதில்லை. சென்னையில் இருக்கக்கூடிய செய்தி தொகுப்பு குழு தான் அவங்க வந்து தொகுத்து வழங்குறாங்க. உங்களுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சென்னை வானொலிக்கு எழுதி அனுப்பலாம். செய்தி குழுவுக்கு கண்டிப்பாக உங்களுடைய இந்த விஷயங்களை அவங்க ஏறெடுத்து என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அடுத்த தடவை எழுதும்போது நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேரை குறிப்பிட்டு எழுதுங்க. உங்களுடைய குறைகளை தெரியப்படுத்தி கடிதம் எழுதினதுக்கு நன்றி. இவ்வளோ நேரமும் நம்ம வந்து நிகழ்ச்சியில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதின எல்லா நிகழ்ச்சிய கடிதங்களையும் வாசிச்சிட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கடிதங்களை வாசிக்கிறதுக்காக எழுதியனுப்ப எல்லா நிகழ்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளும் சொல்லலாம். இதே போல் நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய நிறை குறைகள் நீங்கள் எழுதி அனுப்பலாம். பொதுவாக

நம்ம ஃபோனில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணால் அப்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த அப்டேட்டை கொடுத்தோம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் கரெக்டாகி மறுபடியும் ஸ்பீடாகும். அதே போல் தான் உங்களுடைய நிறை குறைகள் எங்களுடைய நிகழ்ச்சியில் மெருகேற்ற உதவுது. தொடர்ந்து கடிதங்களை அனுப்புங்க. அன்பின் வரிகள் பகுதி, நிலைய இயக்குனர் அவர்கள், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6720002 அப்படிங்கிற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் கடிதங்கள் இதுவரைக்கும் வாசித்து நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் தான் கேட்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திரையரங்கு நிகழ்ச்சி தான் காத்துட்ருக்கு. தொடர்ந்து ஸ்டேட்யூண்டாக கேளுங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தித்திக்கும் திரைசை பாடல்களும் தவிட்டாத திரை தகவல்களும் வழங்கும் திரையறிவி நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே திரையரவி நிகழ்ச்சியில் வந்து நிறைய நிறைய கட்ஸ் கொடுப்போம், அதை கண்டுபிடிப்பாங்க நேயர்கள், இல்லைன்னா நிறைய கேள்விகள் கொண்டு வருவோம் இல்லையா. இன்றைக்கி என்ன அப்படின்னா, நிறைய சினிமா பிரபலங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சினிமாவுக்கு வரணும், சினிமாவில் வரும்போது அவங்களுடைய சொந்த பேரை விட்டுட்டு சினிமாக்காகவே வேறு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சினிமா பிரபலங்களுடைய ஒரிஜினல் பேர், அவங்களுடைய சொந்த பேர் கொடுப்பேன். நீங்கள் அதை வச்சு அந்த சினிமா பிரபலம் யார், அந்த அவங்க சினிமாக்காக வச்ச அந்த நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு

0: முதல் கேள்வி கொஞ்சம் ஈஸியாகவே வச்சிருக்கிறேன், நம்ம நேரிட்டு பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரைங்க பேசுகிறீங்க?
1: நெல்லை மாவட்டம் இருந்து கோமதி நாயகம்.
0: கோமதி நாயகம் சார், உங்களுக்கான பேர் நான் கொடுக்குறேன், அதை வச்சு அந்த சினிமா பிரபலம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், சரிங்களா?
1: ஆ, சரிங்க.
0: சிவாஜி ராவ்.
1: மேடம்,
0: சிவாஜி ராவ் இதுதான் அந்த சினிமா பிரபலத்துடைய ஒரிஜினல் பேர். அது யார்?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
0: அதே தான் சூப்பர், அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க. முதல் நேயர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எளிமையை கொடுத்தோம். சரி, ஓகே, அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கிறேன் மேடம்.
0: நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க?
2: மாவட்டம் கோவில்பட்டிலிருந்து காந்திமதி.
0: காந்திமதி அம்மா, சரி. உங்களுக்கு நான் கொடுக்குற பேர் என்ன அப்படின்னா பார்த்த சாரதி. ஆமாம், இவங்க வந்து இவங்க ஒரு வெர்சட்டைல் ஆக்டர், அதாவது அவங்க வந்து நடிகர், டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பாடுவாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் இவரை வந்து நம்ம ஒரு நடிப்புக்கு இலக்கணமாகவே சொல்லலாம். 10 வேடங்களில் இவர் நடிச்சிருக்காரு. 10 வேடங்களில் நடிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்கிற தெரியலையா? சிம்புவா? சிம்பு 10 வேடத்தில் நடிச்சிருக்காங்களையா? 10 வேடத்தில். ஆமாம்,
2: பழைய நடிகர் புது நடிகர் மேடம்?
0: ஒரு நடுத்தர நடிகர். அவர் 3 வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்க தமிழ் சினிமாவுக்கு. தெரியலீங்களா? சரி, நம்ம அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: மூன்று மணி 11 நிமிஷத்துல திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சினிமா பிரபலங்களுடைய இயற்பெயர் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நேயர்கள் அந்த பிரபலம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். சிவகாசில இருந்து தேவிஸ்ரீ.
6: ஆமா.
5: உங்களுக்கும் மதிய வணக்கம். பார்த்த சாரதி அப்படின்னு இயற்பெயர் கொண்ட அந்த சினிமா பிரபலம் யாரு? பார்த்த சாரதி. இவங்க 10 வேஷத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துல அப்படிங்களா? நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். நலமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க? காந்தி சார், உங்களுக்கான பேர் கொடுத்துறவா? முத்தையா.
7: முத்தையா நடிகர்.
5: முத்தையா நடிகர் இல்லை, இவங்க வந்து பாடலோட தொடர்புடையவங்க. கரெக்ட். அதேதான் அதேதான். அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைஞ்சதற்கு. கமல்ஹாசன் அவங்களுடைய இயற்பெயர் பார்த்தசாரதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி என்னன்னா, இவருடைய அப்பா பேரு ஸ்ரீனிவாசன், அம்மா பேரு ராஜலட்சுமி. அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேர் தான் யாகுப் ஹாசன். இந்த ஹாசனை தான் இவருக்கு கமல் ஹாசன், அதேமாரி சாரு ஹாசன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவங்களுடைய மகன்களுக்கு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க. தசாவதாரம் திரைப்படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படிங்கிற பாட்டில். ராஜலக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பாடல் வரிகளில் வாலி வந்து அவருடைய கமல்ஹாசன் அவர்களுடைய அப்பா பேரையும் அம்மா பேரையும் அதில் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல், நாட்டிலுண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு தன்னோட பேரையும் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படத்தில் அந்த கேரக்டர் நேமும் ரங்கராஜன் தான். ரெண்டுத்துக்கும் பொருந்தி போகிற மாதிரி அழகான வரிகள் வந்து கொடுத்துருப்பாரு வாலி அவர்கள்.

0: இன்னைக்குடைய அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: அதேவெல்லன் விஜயா வெச்ச மேடம்.
0: விஜயா பேசுறீங்களா? விஜயா, நான் உங்களுக்கு ஒரு பேர் சொல்லட்டா?
1: ஆ சொல்லுங்க.
0: சாதனா. இது வந்து ஒரு நடிகையோட பேர், சாதனா. இந்த நடிகை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஒரு சினிமா பிரபலத்தை தான். சொல்லப்போனால் அவரோட ஹஸ்பண்டும் ஒரு ஆக்டர் தான். சுஹாசினி இல்லைங்களே, இன்னும் அதுக்கு அடுத்த காலகட்டத்துக்கு வாங்க. இவங்க இந்த ஒரிஜினல் பேர்லேயே ஒரு படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. சிம்புவோடு ஜோடியாக நடித்த படத்தில் அவங்களோட கேரக்டர் நேமும் சாதனா தான். நயன்தாரா இல்லைங்களே, சிம்புவோட ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் இவங்களோட கேரக்டர் நேமும் சாதனா தான், இவங்களோட ஒரிஜினல் பேரும் சாதனா தான். இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு ஹீரோ. சொல்லப்போனால் இவங்க அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் நடித்த முதல் படமே ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் கூட சொல்லலாம். ஹீரோ ஹீரோனா நடித்த ஒரு திரைப்படம் கூட. புது நடிகை இல்லையே, கொஞ்சம் அந்த 90s கிட்ட தான் வருவாங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. பிற்காலகட்டத்தில் அந்த பெண்களை மையப்படுத்தி நிறைய படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. அதேதான் அதேதான், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க விஜயா. வாய்ஸ்ல இருந்து அதுக்கு அந்த பதில கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. சரி பரவாயில்லம்மா, அழகா முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எது சொல்ல முடிஞ்சு கண்டுபிடிச்சீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சிம்பு அவங்களோட ஜோதிகா நடிச்ச அந்த சரவணன் திரைப்படத்துல தான் அவங்களுடைய கேரக்டர் நேமும் சாதனா. சரி, நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்டிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: மேடம் பச்சை மேடம், மாடசாமி பேசுறேன் மேடம்.
0: மாடசாமி சார்,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கட்டா?
2: சொல்லுங்களா.
0: நாகூர் பாபு. இது வந்து ஒரு சினிமா பிரபலத்தோட பேர்.
2: நாகூர் பாபா, நாகூர் ஹனிபாபா?
0: நாகூர் ஹனிஃபா இல்ல, ஆனா நாகூர் பாபு இவரோட, இது வந்து அவரோட இயற்பெயர். நாகூர் பாபுங்கிறது இயற்பெயர். அவர் சினிமாக்காக வச்ச பேர் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இவர் வந்து ஒரு பாடகர்.
2: நாகூர் ஹனிஃபாவா? நாகூர் ஹனிஃபா,
0: நாகூர் ஹனிஃபா இல்லைங்களே.
2: நாகூர் ஹனிஃபா,
0: இவர் பாடும்போது அந்த சாயல்ல நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலும் நமக்கு வந்து அப்படி ஒரு பரிச்சயமான குரல் மாதிரி இருக்கும்.
2: அப்படியா?
0: ஆமா. நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. உங்கள் ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி.

0: நேயர்களே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. நாகூர் பாபு அப்படின்னு இயற்பெயர் கொண்டு அந்த சினிமா பிரபலம் யாரு அப்படிங்கறத நேயர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: திண்டுக்கல்ல இருந்து சுந்தர் மேடம்.
0: சுந்தர் சார், நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
1: மனோ.
0: மனோ, அதேதான் அதேதான். சூப்பர், அட்டகாசமா கண்டுபிடிச்சிங்க. நன்றிங்க சார் நிகழ்ச்சிக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல கூட ஒரு நேயர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ராஜபாளையத்திலிருந்து ஹரிஹரன் அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாகூர் பாபு அப்படிங்கிறது பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மனோவுடைய இயற்பெயர் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் நாகூர் ஹனிஃபா அப்படிங்கிற ஒரு பாடகரும் இருக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நாகூர் பாபுனா அது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால மனோ அப்படின்னு பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் தான் இவருக்கு வந்து மனோ அப்படின்னு பேர் வச்சு தான் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் திரையர்வி நிகழ்ச்சியில் நம்ம சினிமா பிரபலங்களுடைய இயற்பெயர் கொடுத்தோம். நேர்கள் எல்லாமே அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நேர்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது திரையருவி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல தான் நாம கேட்க இருக்கிறோம். பொதிகை தும்பி. பொதிகை தும்பி கேம் ஷோவை இன்னைக்கு நடத்துறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: சித்ரா ரெடியா? தயாரா? நேர்களுக்காக கேள்வியெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு.
1: பக்காவா ரெடி பண்ணலாம் இல்லப்பா, நேர்கள் தான் நம்மள அப்படி வச்சு வச்சு கேள்வி கேட்கறாங்க. சரி, ஏதாவது கொஞ்சம் ஈஸியா கேட்கலாம், நம்மளும் கொஞ்சம் வீட்டிலேயே உட்காந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கிறோம்.
0: ஓகே, நானும் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கிறேன். நேயர்களும் நமக்கு எவ்வளோ டஃப் கொடுக்குறாங்களா என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேயர்களும் நீங்களும் எங்களோட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-2561-1332 மற்றும் 0462-2561-1333 அப்படிங்கிறேன் எங்களுக்கு.
1: நிகழ்ச்சிக்கு முன்னாடி நேயர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி வந்து ஃபன் ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். அதனால் பொது அறிவு கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் தவிர்த்து கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி சிந்தனையை தூண்டுற மாதிரியும் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம்,
0: ஜாலியாகவும்
1: கேள்விகள் கேட்கலாம். சரியா?
0: சரி, நம்ம கூட விளையாட வரப்போற முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: அன்பு கவிதை அவர்களுக்கு மாலை வணக்கம். என்ன அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்.
0: அடடா, முதல் நேரா வந்துட்டீங்களே சார்.
2: வந்தாச்சுமா, ஒரு ஆர்வம் தானே?
1: ஆர்வம் தான்.
2: அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வர போறோம், நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சி இந்த பொதிய தும்பி.
1: சரி,
2: எப்படியாவது
1: பிடிச்சு வந்துடணும் அப்படின்னு வந்துட்டீங்க இல்லையா?
2: வந்தாச்சுமா. ஆமா,
1: சரி. அருவியில தண்ணி விழுறதா?
2: தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா?

0: கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். இந்த பாட்டுமா சீரா கவுண்டரிச்சு படிச்சிருப்பாருமா. அந்த அந்த பாட்டுல வந்து நாகையா நடிச்சிருப்பாரு, படம் ராமு. இதெல்லாம் கேள்வி கிடையாது.
1: நான் அந்த படம் பேர் தான் கேப்பீங்க, எனக்கு ராமன் தெரியும் சொல்லலாம் நினைச்சேன்.
0: இதுல என்ன கேள்வின்னா, இல்ல மியூசிக் அமைச்சு யாரும் கேட்கலாம், கதை யாரும் கேட்கலாம், அதெல்லாம் கேட்கல.
1: சரி,
0: நான் படிச்ச வரியல்ல கண்ணன்ங்கிற வார்த்தை எதுனடா வந்தது?
2: இதுதான் IQ டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப.
0: நான் பாட்டை ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தேன்.
1: எனக்கா சித்ராக்காவுக்கா
0: யாருக்கு பிரச்சனையே கிடையாது.
1: இல்ல, நீங்க முதல் லேயர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து நாங்க ஆப்ஷன் கொடுக்கறோம்.
0: அதனால நீங்க சரி சித்ரா சொல்லட்டுமே, சித்ரா சொல்லட்டுமே.
1: ஓகே சித்ராக்கா, உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ரெண்டு ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான்.
1: 20 இருக்குமோ அம்பலவாணன் சார்?
2: கொஞ்சம் பக்கத்துல சொல்லலாமா, கொஞ்சம் கிட்டத்தட்ட சொல்றமா,
0: இன்னும்
2: கொஞ்சம் கம்மியா
0: தான் வரும்.
2: கண்ணன் வந்து எப்போதுமே நம்மளுக்கு பக்கத்துல ஒரு 10 இருப்பாரா? 10 நம்பர் ஒண்ணு சொல்லலாமா?
1: டைம் முடிஞ்சிருச்சு.
0: அப்படியா?
2: 10 ஒரு நம்பர்.
0: சரி, அதுல சொல்லுங்க. சரி, பரவாயில்ல.
2: ஒரு 9 தடவை வந்திருப்பாரா கண்ணன்?
0: என்னமா,
2: ஒரு 9 தடவை வந்திருப்பாரா?
0: சொல்றதுனால அது 9 கரெக்ட்.
2: 10 சொன்னதால 9 கரெக்ட். சார், எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க.
1: இல்ல, நானே உண்மையில 9 தான் வந்ததா, இல்ல நீங்க சித்ராக்கா அப்படி விட்டு குடுக்கீங்களா?
0: 9 இல்ல, கரெக்டா 9. அவன் சொல்றா 20 நாளா 15 நாள் இல்ல, 10 கிலோ சொல்லுங்க. ஒரு சான்ஸ் கேட்டா
1: கொடுத்துட்டேன்.
0: 9 சரியா போச்சு.
2: ரொம்ப நன்றி, நன்றி.
1: லக்ல அடிச்சிட்டாங்க.
2: சொல்ல, நான் சும்மா தான் சொன்னேன்.
0: அவன் வாயில வந்து இல்லம்மா,
2: எனக்கு அந்த பாட்டை நான் அப்படி ஹம்மிங் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அது இருந்தாலும் நீங்க அவங்க 20 சொன்னாங்க, நான் 10 அப்படின்னு சொன்ன
1: உடனே மார்க் உங்களுக்கு தான்ட்டாங்க. சரி, இப்ப சித்ரா நீங்க கேளுங்க. நம்ம அம்பலவாணன் சாருக்கு
2: ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு கேட்டுலாம்.
0: ஒரு வாய்ப்பு கொடுத்தாலியா?
2: ஒரு வாய்ப்பு கொடுத்தா. இல்ல, நீங்க கடிதம்லாம் எழுதுற பழக்கம் உண்டா?
0: கண்டிப்பா எழுதுவோமா.
2: கண்டிப்பா கடிதங்கள்லாம் யாருக்கு யாருக்கு எழுதிருப்பீங்க?
1: நமக்கு அன்பின் வரிகளுக்கே எழுதுறாங்க. ஆமா, கண்டிப்பா
2: நிறைய கடிதங்கள் எழுதுற பழக்கம் இருக்கு இல்லையா?
0: ஆமாமா.
2: ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கடிதம் எழுதுவாங்க.
0: சரி
2: சரி, ஒரு வெண்ண வியாபாரி லெட்டர் எழுதினா எப்படி எழுதுவாரு?
1: ஒவ்வொருத்தருக்கு
2: பதில் சொல்லிட்டீங்க. அவங்க டைம் கூட போடல, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றி
0: அம்பலவாணன்.
1: நன்றிங்க சார், ரொம்ப நல்ல. நானும் ஏதோ அவங்க லெட்டரை வச்சு இந்த மாதிரி எழுதணும், அப்படி எழுதணும், இப்படி எழுதணும் இருந்து சொல்வீங்களோன்னு நினைச்சேன். கரெக்டா வெண்ணெய் வியாபாரி எப்படி எழுதுவாங்க அப்படிங்கறது
2: அழகாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்து யோசிக்கிற மாதிரி.
1: நம்ம நேர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு ஈஸியா கொடுத்துட்டீங்க.
2: எஸ் எஸ்.
1: சரி, பார்ப்போம் வரக்கூடிய நேர்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா கேட்காங்களா இல்ல கஷ்டமா கேட்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது. பில்லா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இப்போதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்புல இருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நீயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் வாங்க, நீங்க முதல்ல கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டா?
1: நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் நான்.
0: சரி, அதாவது நான் ஈஸியா கேட்டதா நீங்க ஈஸியா கேட்கலாம், கஷ்டமா கேட்டா கஷ்டமா கேட்கலாம்.
2: பாபு சார் அப்படிதான்
1: வருது. முயற்சி பண்ணுவோம், சொல்லுங்க.
0: சரி ஓகே, என்ன கேம் அப்படின்னா, நான் உள்ளே அப்படின்னு சொன்னா நீங்க வெளியே அப்படின்னு சொல்லணும்.
2: நான்
0: வெளியே சொன்னா நீங்க வந்து உள்ளே சொல்லணும்.

0: வச்சு வரும்.
1: சரி ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உள்ளே
0: வெளியே,
1: வெளியே
0: உள்ளே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: உள்ளே
0: வெளியே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: வெளியே
0: உள்ளே,
1: உள்ளே
0: வெளியே,
1: உள்ளே
0: வெளியே.
1: டைம் முடிஞ்சிருச்சு, சூப்பரா முடிச்சிட்டீங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி.
2: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்க கொடுத்த அந்த நேரத்துக்குள்ள ரொம்ப அருமையா சொன்னீங்க, ஃபாஸ்டாவும் சொன்னீங்க. நீங்க இப்ப கேள்வியை கேட்கலாம், அதுக்கு தயாரா இருக்கிறாங்க நம்முடைய சகோதரி.
1: ஆமாங்க சார், தயாரா இருக்கிறாங்க.
0: சரி, இது வந்து ஒரு அஞ்சு எழுத்து கொண்ட ஒரு ஊர் தான், தமிழ்நாட்டில் உள்ள ஊர் தானே.
1: அஞ்சு எழுத்து கொண்ட ஊர்,
2: ஐந்து எழுத்து கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள ஊர்.
0: ஆமா, அதாவது முதல் எழுத்தும் ஐந்து எழுத்தும் ஏறுவதற்கு தேவையான ஒன்று.
1: முதல் எழுத்தும்
0: ஐந்தாவது எழுத்தும் ஏறுவதற்கு தேவையான ஒன்று,
1: ஏறுவதற்கு. சரி,
0: அப்புறம் முதல் எழுத்தும் நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்தும் ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் இடத்திற்கு வேறு பெயர்.
2: ஆடு மாடுகளுக்கு, ஆடு மாடுகளை அடைத்து வைக்கக்கூடிய
0: இடத்திற்கு வேறு பெயர்,
2: இடத்திற்குள்ள வேறு பெயரா? சரி.
0: ஆமா,
2: முதல் எழுத்தும் நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்துமா?
0: ஆமா. அடுத்து வந்து முதல் எழுத்தும் ரெண்டாவது எழுத்தும் நம்ம ஜாலியா இருக்கிறத வந்து ஆங்கிலத்துல சொல்றது.
2: ஜாலியா இருக்கிறத ஆங்கிலத்துல சொல்றது.
0: அவ்வளவுதான் குழு.
2: இல்ல, நீங்க சொன்ன க்ளூல உங்களுக்கு வந்து டைம் ஆன் பண்ணிப்போம். க்ளூ மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதா?
1: ஒரு க்ளூ இல்ல, எனக்கு மொத்தமே தெரியல தான். இந்த ஊர் எந்த ஊர் பக்கம் இருக்குன்னு ஏதாவது சொல்றீங்களா? நான் வேணா ட்ரை பண்றேன். வட மாவட்டம்
2: உள்ள ஒரு ஊர்.
0: மாவட்டம் கிடையாது, மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர்.
1: இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் டைம் எனக்கு 10 செகண்ட் இருக்கு, யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஒன்னே ஒன்று க்ளூ மட்டும் கேட்கேன். ஏறுவதற்கு உதவுறது ஏனிய, அதை மட்டும் சொல்லுங்க பாப்போ.
0: இல்ல,
1: அப்போ படியா?
0: நீங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம் மேடம்.
1: டைம் முடிஞ்சு போச்சு.
0: சரி, நான் ரெண்டாவது சொல்லீங்களா, அது வந்து முதல் க்வெஸ்சன் கரெக்ட் தான்.
1: அப்போ படிங்கிறது கரெக்ட்.
0: ஆமா,
1: அப்போ வந்து படி பன்ருட்டியா?
0: படி வந்து ஊர் என்ன வரும் மேடம்? டைம் முடிஞ்சு சொல்லுங்க.
1: டைம் முடிஞ்சிச்சு. பன்ருட்டியா?
2: ரொம்ப அழகா யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஊரை எப்படி தெளிவா சொல்லணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க.
1: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னாங்க நம்ம பாபு சார். சரி பாபு சார், ரெண்டு மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம வரக்கூடிய நேயர்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: பொதுகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 4:24 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம கூட விளையாட வரப்போ அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நான் சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி பேசுறேன்.
2: சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி. ராசாத்தி நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா
1: இருக்கிறோம்.
2: ராசாத்தி, நீங்க கேள்வி கேட்கறீங்களா, நாங்க கேள்வி கேட்கவா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க கேக்குறீங்களா? கேளுங்க. இப்ப நீங்க எப்போதுமே முதல்ல நீங்க தான் வந்துடுவீங்க இல்லையா? சொல்லுங்க.
3: ஒரு பாட்டுல ரெண்டு வரி சொல்லுங்க, அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
2: நீங்க ஒரு பாட்டுல ரெண்டு வரி சொல்லுவீங்க, அது என்ன பாட்டுன்னு சொல்லணுமா? சரி.

0: சரி சொல்லுங்க.
1: தஞ்சலம் எட்டது தாயின் நெஞ்சம் தாய்மையது கடவுளின்
0: தன்னலமற்றது தாயின் நெஞ்சம்
1: தாய்மை அடைந்தது கடவுளின்
2: அவ்வளவுதானா?
1: ரெண்டு வரி.
0: தூங்காதே தம்பி தூங்காதேயா? அதே மெட்ல பாடுறீங்களா? நீங்க கொஞ்சம் அந்த மெட்டோட பாடி காமிங்க பாப்போம்.
1: தஞ்சலம் எட்டது தாயின் நெஞ்சம் தாய்மை அடைந்தது கடவுளின்.
0: யோ அப்படி டக்குன்னு வருது மூளையில, ஞாபகத்துல வருது டக்குன்னு வர மாட்டேங்க.
2: யார் நடிச்சிருப்பாங்க?
0: யார் நடிச்சது ஏதாவது ஒரு க்ளூ சொல்ல முடியுமா? தெரியலையோ. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் இல்ல சரி, எனக்கு என்ன இப்படி டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேக்கு, தெரியலையே. இருங்க யோசிப்போம். இல்ல
2: செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன். டைம் முடிஞ்சு போச்சு,
0: டைம் முடிஞ்சு போச்சு. டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா
2: கோயிலும் இல்லை,
0: தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.
2: நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது.
0: என்ன இவ்வளவு அடிக்கடி கேட்ட பாட்டு, அடிக்கடி நாங்க போடுற பாட்டு இல்லையா?
2: சூப்பர்மா, சூப்பர். அழகான பாடல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம சித்ரா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க.
0: நான் உங்ககிட்ட இப்ப கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க, கேளுங்க மேடம்.
0: கேக்கவா? சரி, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை வச்சு நீங்க வந்து ஒரு வாக்கியமா சொல்லணும், சரியா?
1: அது எனக்கு சொல்ல தெரியாது.
0: அது எனக்கு சொல்ல தெரியாதா?
2: இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து
0: இல்ல இல்ல, நீங்க படிக்கிறது படிக்காததுல நான் சொல்லல. இப்ப நான் வந்து இப்போ காலையில தேநீர் அப்படின்னு சொன்னா, நான் காலையில தேநீர், நான் இப்போ டீ சொல் டீ டீ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல தேநீர் அப்படின்னு சொல்லுவோம். தேநீர் அப்படின்னு சொன்னா, நான் காலையில ஒரு கப்பு டீ குடிச்சேன், தேநீர் குடிச்சேன், அந்த மாதிரி சொல்லணும்.
2: அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை நீங்க வாக்கியமா முடிக்கணும்.
1: நீங்க இப்ப ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க, இல்ல வேற ஏதாவது விடுகதை கேளுங்க.
0: விடுகதை கேளுங்க, பாட்டு கேளுங்க, அதுதானா?
1: இங்க காத்து ஓவர் காத்து மேடம், சரியா கேட்குதுங்க.
0: ஓ ஓ ஓ ஓ, சரி சரி. தோகை விரித்தால் விசிறி வடிவம், விழிகள் அதிகம். சொல்லுங்க பாப்போம்.
1: என்னது?
0: தோகை விரிச்சதுன்னா விசிறி வடிவம், விழிகள் அதிகம்.
1: மயிலு.
0: உங்களுக்கு நீங்க கேக்குற மாதிரி, உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியே கேட்டாச்சு, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடலும் கூட ரொம்ப எளிதான பாடல் தான், திடீர்னு ஞாபகம் வரல,
1: அவ்வளவுதான்.
0: சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றிமா, நன்றி நன்றி.
1: தெரியும் நினைச்சேன்.
0: இல்ல இல்ல, கண்டிப்பாக தெரிந்த பாடல் தான். ஆனா வந்து டக்குன்னு நீங்க கேட்ட உடனே, நடுவில் உள்ள வரியில கேட்ட உடனே, ரொம்ப பழைய பாடல் இல்லையா, அந்த பாடல் டக்குன்னு ஞாபகம் வரல, அவ்வளவுதான்.
1: எங்களுக்கும் இந்த இதே கிடைக்காம படக்குன்னு கிடைச்ச உடனே ஒண்ணுமே ஓடுது இல்ல.
0: சரி சரி, லைன் கிடைச்ச உடனே என்ன கேக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சொல்ல முடியல.
1: சரி, எல்லாம் நல்லா இருக்கேன்.
0: நன்றிமா, நன்றி நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. இங்க ராசாத்தி அம்மாக்காக ஈஸியா கொடுத்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது.
0: இல்லை, அவங்க வந்து எனக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியாத
2: விடுகதை கேளுங்க அப்படின்னு டக்குனு விடுகதை கொடுத்துட்டீங்க.
0: ஆமாம் ஆமாம், நான் ஒரு விஷயம் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு வார்த்தையை சொல்லி அதில் ஒரு வாக்கியமாக சொன்னாங்கன்னா, கடை கடை கடகு நம்ம வார்த்தை சொல்ல, அவங்க வாக்கியம் சொல்லுன்னு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டி கேட்டேன்.
2: சரி, இன்னும் கூட நம்ம நேரோட விளையாடுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். மழகிய தமிழ் மகன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: 4:33 ஆயாச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒடிவில் தான் அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? மீனாட்சிபுரத்திலிருந்து யாழினி. யாழினி கேள்வியோட ரெடியா வந்துட்டீங்களா? நலமா இருக்கிறோம் யாழினி. கேள்வியோட ரெடியா வந்துட்டீங்களா? சும்மா சிம்பிளா தான் வச்சிருக்கீங்களா? நீங்க சிம்பிளா வச்சிருக்க கேள்விக்கு அப்படி கஷ்டப்பட்டு ஆன்சர் சொல்றதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு ஆத்மா உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்தாலே எனக்கு
0: எல்லாம் சரிய ஈஸியா கேளுங்க யாழினி.
1: கேள்வி நீங்க முதல்ல கேட்டுடுங்க யாழினி.
2: என்ன
1: வித்தியாசம்? இவ்ளோ அறிவுபூர்வமாலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க அப்படி யோசிச்சு நல்ல மொக்கையா கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல.
0: ஈஸியா சொன்னீங்களே யாழினி,
1: ரொம்ப மொக்கையா கேட்டிருக்காங்க.
2: கொஞ்சம்
1: குச்சி மிட்டாய்க்கும் பள்ளி மிட்டாய்க்கும் என்ன வித்தியாசம்?
0: குச்சி அதுல இருக்கும்.
1: அவங்களுக்காக நான் ஒண்ணு சொல்லிடலாமா?
0: அதாவது குச்சி மிட்டாயில குச்சி இருக்கும், பள்ளி மிட்டாயில குச்சி இருக்காது,
1: அவ்வளவுதான். பள்ளி மிட்டாயில பள்ளி இருக்காது, அவ்வளவுதான். பள்ளி இருக்காது ஒரு விஷயம், குச்சி இருக்காது ஒரு விஷயம். குச்சி மிட்டாயில குச்சி இருக்கும், பள்ளி மிட்டாயில பள்ளி இருக்காது.
0: தேங்க்யூ யாழினி, உங்களால எனக்கு ஒரு மதிப்பெண் கிடைச்சிருச்சு யாழினி. நன்றி யாழினி,
1: ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம்.

0: உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அங்கிருந்து யாழினி.
1: ஆமா, ஒரு மார்க் வாங்குறது எவ்வளவு பெருசு இல்லையா, ஒரு மார்க் வாங்காம இருக்கும்போது. சரி யாழினி, உங்களுக்கு வந்து என்னன்னா நான் கண்டினியூஸா கேள்வி கேட்டுட்டே வருவேன். அதுக்கு வந்து இருங்க, இன்னும் முழுசா முடிக்கல. அதுல என்னன்னா நீங்க வந்து அதுக்கு பதில் வந்து எஸ் இல்லைனா நோ அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல மட்டும்தான் சொல்லணும். எக்காரத்து கொண்டும் ஆமா இல்ல தெரியும் தெரியாதுன்னு நீங்க தமிழ் வார்த்தையில சொல்லிடக்கூடாது. ஒரு வரியில தான் நீங்க பதில் சொல்லணும், எஸ் ஆர் நோ.
2: ஒரு வரி இல்லமா, அது ஒரு வார்த்தை.
1: ஒரு வார்த்தையில தான்
2: சொல்லணும். Only one word you have to use அப்படிங்கறாங்க.
1: சரிங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் டான் சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கணும். ஈஸியாக தான் இருக்கு, நீங்கள் எனக்கு கேட்ட மாதிரி நானும் உங்களுக்கு ஈஸியாகவே கேட்குறேன். சரிங்களா? ஓகே. நீங்கள் தினமும் வந்து தேநீர் குடிப்பீங்களா? உங்களுக்கு சினிமா பிடிக்குமா? உங்கள் பேர் ராசாத்தியா? நீங்கள் காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்களா? உங்களுக்கு மழை பிடிக்குமா? உங்களுக்கு காரமா சாப்பிடுவீங்க பிடிக்குமா? உங்களுக்கு ரஜினிகாந்த் அந்த நடிகர் ரொம்ப பிடிக்குமா? நீங்க பாட்டெல்லாம் விரும்பி கேட்பீங்களா? உங்களுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றது பிடிக்குமா? உங்களுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்க சூப்பரா பாடுவீங்களாமே. நீங்க இந்த கேம்ல ஜெயிச்சிருவீங்களா இப்படி? சூப்பர் யாழினி, அட்டாசமா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த எஸ் நோக்கு ஒரு ராகம் போட்டீங்க பாருங்க, நீங்க அங்க நிக்கீங்க.
2: எஸ் நோ, அப்படி ஒரு ரீங்காரம் விட்ட மாதிரி இருந்துச்சு. யாழினி
1: யாழினி, நீங்க சூப்பரா பாடுவீங்களோ? கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய சிங்கிங் டேலண்டை நாங்கள் கொண்டு வந்துருவோம். அதனால நீங்க நல்ல அழகா பாடி ரெடி ஆயிக்கோங்க, சரிங்களா? நன்றி நன்றி
2: நன்றி.
1: என்னோட விளையாண்டது ரொம்பவே மகிழ்ச்சி. பாத்தீங்களா?
2: அதனாலதான் இவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. உடனே பாட சொல்லி கேக்குறாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இப்ப உன்னைக்கு புதுசா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க யாழினி கூட.
1: தேங்க்யூ யாழினி, எனக்காக ஒரு மதிப்பெண் வந்து கொடுத்ததுக்கு நன்றி. உங்ககிட்ட பேசினது மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. செங்காத்து பூமியிலே திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மாப்பிள்ள நீ வண்டி கிளப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 6.97 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நம்ம கூட விளையாட வரப்போ அடுத்த நேயர் யாரிங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம். மகாலட்சுமி ரெண்டு பேருமே.
0: சரி, முதல்ல யார் கேள்வி கேக்குறீங்க? நீங்க கேக்குறீங்களா இல்ல சித்ரா கேக்கட்டுமா?
1: மகாலட்சுமி, உங்கள் கேள்விக்காகத்தான் நான் அப்படியே துடி துடித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. மணக்காத பூ அஞ்சு என்னமா? அஞ்சு என்னமா? வாடாமல்லி, செம்பருத்தி, கோழிக்கொண்டை, அதுக்கப்புறகு கேந்தி பூ. கேந்தி கேந்தி கேந்தி சொல்லுவாங்க இல்லையா? கேந்தி கேந்தி கேந்தி பூ. கேந்தி பூ நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? செவந்தி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவந்தி பூ. செவந்தி பூ மாதிரி கேந்தி பூவும் ஒரு பூ. சரியா?
2: என்னமா?
1: சூரியகாந்தி வந்துருச்சா? அஞ்சு ஆறே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கேந்தி, சூரியகாந்தி, சரி, கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போமே. எல்லாரும் அதை தான்
2: சொல்லுவாங்கன்னா.
1: இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணுமா உங்களுக்கு? ரொம்ப ஃபன்னா தான் ஒரு க்வெஸ்சன். என்ன, ஒருத்தர் வந்து எப்பவுமே லேட்டா தான் வருவாராம். எந்த இடத்துக்கும் எப்பவுமே லேட்டா தான் வருவாரா, அது ஏன் எப்பவுமே லேட்? இப்ப நானே வச்சுக்கோங்களேன், நான் எப்பவுமே லேட்டா தான் வருவேன். ஏன் இல்ல, நீங்க எப்பவுமே லேட்டா தான் வருவீங்க, ஏன்?
0: வாட்ச் ஸ்லோவா ஓடி இருக்குமா இருக்கும்,
1: அதுக்கு ஒரு வாக்கியம் வேற சொல்லுவாங்களாம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. இங்கிலீஷில் நான் சொல்லலை, தமிழில் தான் சொல்கிறேன்.

0: எனக்கும் தெரியல, மகாலட்சுமிக்கும் தெரியல, டைமும்
1: மகாலட்சுமி
0: வேற முடிய
1: எனக்கும் தெரியல.
0: போகுது.
1: சரி, ரொம்ப மொக்கையா கேட்டிருக்கேன் மகாலட்சுமி, கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க எப்போதுமே ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியவங்க இல்லையா?
0: அஞ்சு நாலு மூணு,
1: ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நான் எதுவுமே கேட்கல.
0: ஒன்னு
1: முடிஞ்சிருச்சு. எப்பவும் ஏன் லேட்டா வராங்க தெரியுமா?
0: ஏன்?
1: ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம்,
0: அதனால லேட்டா வர்றாங்க.
1: அதனால லேட்டா வர்றாங்க.
0: அடடடடடடா, மகாலட்சுமி ரொம்ப கடிச்சிட்டாங்க இல்லையா?
1: புரியுதா?
2: புரிஞ்சு புரிஞ்சுது.
1: டைம் இஸ் ப்ரெஷியஸ் சில்ட்ரன்ல, நேரம் ரொம்ப முக்கியம், அதனால தான் நேரத்தை பாதுகாத்துட்டு லேட்டா வராங்க. சரியா? ரொம்ப ரொம்ப மொக்கையா தான் நான் கேட்டேன் மகாலட்சுமி,
0: அதனால தான் எங்களுக்கு தெரியல. நீங்கள் அறிவுபூர்வமாக கேட்டிருந்தா கூட நானும் மகாலட்சுமி கண்டுபிடிச்சிருப்போனா பார்த்துக்கங்களேன். அப்படி தானே மகாலட்சுமி? சரிம்மா, நன்றி
1: மகாலட்சுமி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டீங்க, நன்றி. அழகான கேள்வியை கேட்டீங்க, அழகாக முயற்சி பண்ணீங்க, நன்றி.
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, யாரிடையே நீ மோகினி திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: கண்டுபிடிச்சிருப்போனா பாத்துக்கங்களேன். அப்படிதானே மகாலட்சுமி? சரிம்மா,
1: இல்ல
0: நன்றி
1: மகாலட்சுமி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க, நன்றி. அழகான கேள்வியை கேட்டீங்க, அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: நீ இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது
3: எனக்கு தெரியல.
2: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
3: எனக்கு தெரியல.
2: உட்காருங்க.

0: 4:51 ஆயாச்சு. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: இன்னைக்கு
1: காலையில ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேசினாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா?
0: நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், அதனால நான் கவனிக்கல. ஆனா இது ஒரு கேள்வியா கேக்கீங்க பாருங்களேன் நீங்க. ஸ்நேகிதேக்கு வேணா எனக்கு தெரியும், ஸ்நேகிதேக்கு வந்து இன்னைக்கு என்ன தலைப்புல பேசணும்னா இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற வேலை இது அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம்.
2: சரிமா, நன்றி
0: நன்றி. ஆனந்த பூங்காற்றுல காலையில என்ன தலைப்புல பேசுனீங்க சார்?
1: என்ன
0: தலைப்பு சொல்லிருந்தாலும்
1: அப்படிதானே, அவர் உங்களுக்கு மார்க் குடுக்கற நிலைமையிலதான் இருக்கிறாரு.
0: சரி, இப்ப மதிப்பெண் வந்து யாருக்கு, எனக்கா உங்களுக்கா?
2: பணம் சேமிக்கணும்னு நினைச்சேன் பணமே என்ன சேமிக்க விடல
0: அவ்வளவுதான். சரிங்களா? சொல்லுங்க பாப்போம்.
2: பணம் சேமிக்கணும்னு நினைச்சேன், ஆனா பணம் இன்னும் சேமிக்க விடல.
0: சரி, வேகமா.
2: பணம் சேமிக்கணும்னு நினைச்சேன், ஆனா பணம் இன்னும் சேமிக்க விடல. பணம் சேமிக்கணும்னு நினைச்சேன், ஆனா பணம் இன்னும் சேமிக்க விடல.
1: சிரிக்காம
0: தடுமாறாம அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க.
1: அவங்க அதுக்காக தான் எதிர்பார்த்தது அதுதான் நம்ம சகோதரி.
0: சூப்பர் சார்,
1: ரொம்ப நன்றி. கோட்டியப்பன், ரொம்ப அருமையா கலந்துகிட்டீங்க.
2: நம்ம நிகழ்ச்சி ஒவ்வொன்றுமே நேயர்கள் வந்து ஒரு வெறித்தனமா தான் வந்து கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து இந்த இதுல பாஸ் பண்ணிடணும்
0: ஆமா
2: அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லா நேயர்களுமே.
0: ஆமா
1: ஆமா, அதனாலதான் நாங்களும் ரொம்ப ஈஸியா கேள்விகளை கேக்குறோம், நீங்களே எங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேள்விகளை கேக்குறீங்க இல்லையா? ரொம்ப நன்றி கோட்டியப்பன், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு 4:54 ஆயாச்சு. நம்ம பொதிய தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். அட்டகாசமா நேர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க, மதிப்பெண் வாங்கிட்டாங்க. குற்றாலம் அம்பலவாணன் சார், முல்லக்காடு பாபு சார், சுப்பியாபுரம் ராசாத்தியம்மா, மீனாட்சிபுரம் யாழினி, கடையநல்லூர் மகாலட்சுமி, சங்கரன் கோயில் கோட்டியப்பன், இவங்க எல்லாருமே சூப்பராக கலந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி கேட்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம நேயர்கள் தான் லீடிங் மார்க்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக,
0: 7 மதிப்பெண்கள் பெற்று நம்ம நேயர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு கொடுத்துடலாம். அடுத்த இடத்துல நம்ம சித்ரா 3 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு கொடுத்துடலாம். அதற்கும் அடுத்த இடத்துல 2 மதிப்பெண்கள் பெற்று திவ்யாவாகிய நான் இருக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கும் ஒரு கைத்தட்டு, நானே எனக்கு
1: கொடுத்துருக்கிறாங்க நம்ம திவ்யா.
0: கண்டிப்பாக 2 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்ல, அது எனக்கு பெருசு தான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக, எதுவுமே வந்து குறைவு கிடையாது இல்லையா திவ்யா?
0: ஆமாம்.
1: இன்னைக்கு வந்து நமக்கு சொல்லக்கூடிய தத்துவமே அதுதான், எப்போதுமே வந்து எதுவுமே குறைவு கிடையாது, எப்போதுமே நிறைவை வந்து எல்லா விஷயத்திலையும் காணணும், எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம்.
0: ஆமாம், அட்டகாசமாக நிகழ்ச்சியை வந்து நேர்கள் வித்தியாசமான கேள்விகள் கொடுத்து நம்மளையும் திணறடிச்சாங்க, நம்மளும் கொடுத்தோம். நீங்கள் ஈஸியாக கேள்வி கேட்டால் நானும் ஈஸியாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ஷிப்லேயும் நல்ல கேள்விகள் கொடுத்து சித்ராவும் நல்லா அழகாக விளாண்டாங்க.

0: அதனால எல்லா நேர்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் புதிய துணி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் சிநேகிதி சித்ரா ரங்கநாதன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. மன்மதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று

0: மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவிற்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் தான் நாம் கேட்க இருக்கிறோம் படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1985 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதல் படம் என்ன படம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம தாய் தந்தை சகோதர சகோதரி பாசத்தை மையப்படுத்தி நிறைய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு புது காம்பினேஷன், அதாவது பாட்டிக்கும் பேத்திக்குமான ஒரு பாச பிணைப்பை சொன்ன ஒரு திரைப்படம் இது அப்படின்னா பூவே பூச்சூடவா. 1985 டைரக்டர் ஃபாசில் இயக்கத்தில் நடிகை நதியா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். நீண்ட நாளுக்கு அப்புறமா நடிகை பத்மினி இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க பாட்டியா. முதல்ல இந்த படத்தை மலையாளத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க ஃபாசில், அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லையும் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து துரு துரு சுட்டி பெண்ணாக நம்ம நதியா வந்து நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்டையே உருவாக்கினாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தில். நதியா கம்மல், நதியா பொட்டு, நதியா கொண்டை, நதியா சுடிதார் சேலைன்னு சொல்லிட்டு அவங்க அணிஞ்சிருந்த அந்த காஸ்டியூம்ஸ், அது எல்லாத்தையுமே வச்சு ஒரு புது ட்ரெண்டே இந்த படத்தின் மூலமாக வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். நடிகை பத்மினி அவங்க வந்து இந்த படத்தில் பாட்டியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா. முதல்ல வந்து அந்த பேத்தியை வெறுக்கிறது மாதிரியும், அதுக்கப்புறம் மனசார ஏற்றுக்கிறது மாதிரியும், அதாவது வெளியில் கோபக்காரமாக ஒரு பாட்டி மாதிரியும், ஆனால் மனசு முழுக்க ரொம்ப பாசத்தால் நிறைஞ்ச ஒரு பாட்டியாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் போன தன்னை விட்டு போன பேத்தி திருப்பியும் வரமாட்டாளா அப்படிங்கிறதுக்காகவே, என்றைக்காவது வருவா, காலிங் பெல் அமுக்குவா அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எப்போவுமே காலிங் பெல் வச்சு அந்த காலிங் பெல் சத்தத்துக்காக ஏங்கிட்டிருப்பாங்க. கரெக்டாக ஒரு நாள் வந்து நம்ம நதியாவும் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த பாசத்தை சொன்ன ஒரு அழகான பாடல் கூட இருக்குது, கேஜே ஏசுதாஸ் பாடின ஒரு சூப்பரான பாட்டு. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட ஏக்கத்தை அந்த வரிகளில் நம்மளால் உணர முடியும். இப்போ அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

திருப்பியும் வரமாட்டாளா அப்படிங்கிறதுக்காகவே என்றைக்காவது வருவா, காலிங் பெல் அமுக்குவா அப்படிங்கிறதுக்காக வீட்டில் எப்போவுமே காலிங் பெல் வச்சு அந்த காலிங் பெல் சத்தத்துக்காக ஏங்கிட்டிருப்பாங்க. கரெக்டாக ஒரு நாள் வந்து நம்ம நதியாவும் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த பாசத்தை சொன்ன ஒரு அழகான பாடல் கூட இருக்குது, கேஜே ஏசுதாஸ் திரை பாடின ஒரு சூப்பரான பாட்டு. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி வந்து நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட ஏக்கத்தை அந்த வரிகளில் நம்மளால் உணர முடியும். இப்போ அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

1985 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவங்க நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் முதல் மரியாதை. ஒரு நடுத்தர வயதை தாண்டிய ஒரு நபருக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையில் உருவாகக்கூடிய ஒரு களங்கமற்ற நேசத்தை பற்றி சொன்ன ஒரு வித்தியாசமான காதல் கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல்ல இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு எஸ்பிபி அவர்களை தான் அணுகினாராம். ஆனால் அவர் வந்து பிஸியாக பாடிக்கிட்டு இருந்ததுனால அவரை இது பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சரி சிவாஜி கணேசன் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்களை கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா அவங்க தான் இசையமைச்சிருந்தாங்க இல்லையா. அந்த கதை வந்து அவருக்கு வந்து பிடிக்கல, விருப்பமே இல்லை. ஆனாலும் சரி நம்ம தொழில் தர்மத்துக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால சேர்த்து அவங்க வந்து இசையமைச்சு கொடுத்துருக்காங்க. பாரதிராஜா பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க, என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க, இவ்வளோ சூப்பராக இசை பண்ணியிருக்கீங்கன்னு உடனே தான் அது நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்பு வேறு, ஆனால் தொழில்னு வந்துருச்சுன்னா நான் வந்து சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சு கொடுத்துறாங்க. அந்த இசையே இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இளையராஜாவுக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் சில ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருன்னு கேட்குறீங்க, இந்த படத்தில் நடித்த வடிவு கரசிக்கு தான். முதல்ல நம்ம சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கே.ஆர். விஜய் மாதிரி சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க போகிறோம் ரொம்ப ஆசை ஆசையாக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் சிவாஜி அவர்களை வந்து திட்டி நடிக்கணும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுக்கப்புறம் ரொம்பவே பாரதிராஜா மேலே வந்து ஒரு ஒரு கோபம்னு சொல்லலாம், ஒரு வேண்டா வெறுப்பாக கொஞ்சம் நடித்து கொடுத்தாங்க. அவர் மேலே இருக்கிற கோபத்தில் அந்த டயலாகில் திட்டிக்கிட்டலாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தனி அடையாளத்தையே இந்த படம் வந்து கொடுத்தது வடிவகரசி அவங்களுக்கு. இப்போது

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 5997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz தான் கேட்டுட்டு படமும் பாடலும். 1985 வெளியான படங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: டைரக்டர் பாண்டியராஜ் ஒரு நடிகாரா என்ட்ரி கொடுத்த ஒரு திரைப்படம் எது அப்படின்னா அது ஆண் பாவம். இந்த படத்தை அவரே இயக்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் இது அவருடைய ரெண்டாவது திரைப்படம். முதல் படம் வந்து கன்னிராசி, அதில் வந்து பிரபு ரேவதிலாம் நடிச்சிருந்தாங்க. ரெண்டாவது படத்தில் வந்து இதில் மெயினாக ஹீரோவாக நடிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கலை. முதல் ஹீரோவாக பாண்டியன் அண்ணன் கேரக்டர் இருக்கிறாங்க. அந்த தம்பி கேரக்டருக்கு வேறு யாரும் செட் ஆகலை, சரி கடைசி நேரத்தில் நடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து ஒரு தற்செயலாக தான் நடிகராக என்ட்ரி கொடுத்துருக்காராம் பாண்டியராஜ். அவருக்கே உரிதான அந்த நகைச்சுவை பாணியில் ஒரு சூப்பரான ஒரு திரைக்கதை வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது இல்லை, பொண்ணு மாற்றி போய் பார்க்கறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்பவே நகைச்சுவையாக கலகலப்பாக வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹீரோயினாக வந்து ரேவதி, அவங்க வந்து இவங்களோட முதல் படத்தில் கன்னிராசியில் நடித்த ஹீரோயினால் ஈஸியாக கிடச்சிட்டாங்க. ரெண்டாவது ஹீரோயின் அதாவது இந்த பாண்டியனுக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய அந்த சீதாவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோ அது வந்து ஒரு கல்யாண ஆல்பம், அதில் பந்தியில் சீதா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இதுதான்ப்பா நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அவங்களை எப்படியா நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வந்து நடிக்க வச்சுருப்பாங்களாம். இன்னொன்று, ரேவதி வந்து அந்த சமயத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அஞ்சே அஞ்சு நாள் தான் ஷெட்யூலிங் கொடுக்க முடியும், அஞ்சே அஞ்சு நாள் தான் டைமிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பரவாயில்ல எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு, சொல்லப்போனால் இன்டர்வலுக்கு அப்புறம் நிறைய காட்சிகள் ரேவதியோடு வரணும். அந்த காட்சிகள் எல்லாமே வந்து சில விஷயங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக அவங்க வந்து போய் பார்ப்பாங்க, மாற்றி தெரிஞ்சிருச்சு தான் பார்க்க வந்த பொண்ணு இது இல்லை, நான் வேறு பொண்ணை தான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து ரேவதி கிட்டே சொன்ன உடனே அது மனசு தாங்காமல் அவங்க வந்து கிணத்துக்குள்ள வந்து குதிச்சிருவாங்க. அதிலிருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றுற வரைக்கும் அந்த சிகிச்சை பண்ணுற எல்லா சீனுமே வேறு ஒரு பொண்ணை காட்டிட்டு வெறும் அந்த மாண்டேஜர் சீன்ஸை வச்சு ரேவதியே இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தத்ரூபமாக மக்களை வந்து அதில் கவனத்தை செலுத்தி சூப்பராக வந்து அந்த திரைக்கதை அமைச்சிருப்பார் பாண்டியராஜன். இதில் அவருடைய அப்பாவாக வி கே ராமசாமி நடிச்சிருப்பாங்க, பாட்டியாக கொல்லங்குடி கருப்பாயி வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சேட்டை பண்ணிக்கிட்டு துரு துருன்னு இருக்கிற ஒரு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பாண்டியராஜுக்குன்னு அப்படி சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி அண்ணன்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ திட்டு வாங்குறது அடி வாங்குறது எப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டியோட மட்டும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு காம்பினேஷன் வந்து இந்த படத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீன் இப்போ நம்ம ஆண்பாவம் திரைப்படத்தில் வந்து கேட்கலாம், கேளுங்க.
1: இது உங்கள் அண்ணன் கல்யாண பத்திரிக்கை அரச வட்டியில் ஒட்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடுத்த ரெண்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்காக பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா.
2: அவரு அகதமும் கொடை பிடிக்கும் தில்லே லே லே லே.

0: மலையா?
1: பார்த்தீங்களா என்ன மாதிரி, நமக்கு நமக்கே தெரியுது அவங்க பாடுறது வச்சுட்டு. அது ஏழுமலை என்னன்னா என்ன ஒரு சேட்டை பிடிச்சாலா இருக்காருல்ல நம்ம பாண்டியராஜன். இளையராஜா இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. ஆண் பாவம் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

5:25 கேட்டுட்டு படமும் பாடலும் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை மற்றும் பண்பலை ஒலிபரப்புல இருந்து. 1985 வெளியான திரைப்படங்கள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. தன் படங்களுடைய மூலமா பெண் ரசிகர்களை கவர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்ம கே பாக்யராஜ் அவர்கள சொல்லலாம். அவருடைய கதை, திரைக்கதை, வசனம், அப்புறமா இதெல்லாம் எழுதி இயக்கி கதாநாயகனாக அவர் நடித்த ஒரு திரைப்படம் எது அப்படின்னா சின்ன வீடு. இந்த படம் 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. நடிகை ஊர்வசியோடைய அக்கா கல்பனா இந்த படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு குண்டான தோற்றத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றி நடிச்சிருந்தாங்களாம் கல்பனா. தாலி கட்டிய மனைவி கல்பனா அவங்க வந்து அந்த உருவத்தில் குண்டாக இருக்கிறதுனால அவர் சின்ன வீடு வச்சுக்கிற பாக்யராஜ் அதனால் என்னென்ன துயரங்களை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாக அவருக்குண்டான ஸ்டைலில் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. இளையராஜா இசையில் இந்த படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் இந்த படத்தோட முக்கியமான ஒரு டேக்லைன் என்னென்னு சொல்லலாம்னா, தோற்றத்தை பார்க்கக்கூடாது மனசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவர் வந்து அந்த தோற்றத்தினால தன்னோட மனைவியை வெறுத்து வேறு இடத்துக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பேற்று அதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க இல்லையா, அதிலிருந்து மீண்டு வந்து தன்னோட மனைவியோடு சேரக்கூடிய ஒரு அழகான பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருத்தங்க ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்தி வருந்தி திருந்தி வர்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருந்து எது அப்படின்னா நம்ம மன்னிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை இந்த பாடல் சின்ன வீடு திரைப்படத்தில் இடம்பெற்ற

மனம் உள்ளமைச்சு அப்படிங்கிற பாடலில் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த கணவன் தப்பு செஞ்சு திருந்தி வரும்போது அவருக்கு வந்து அவங்க மனைவி வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு அழகான பாடல் இப்போ நம்ம காற்றலையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 வெளியான திரைப்படங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில

அரண்மனை, காஞ்சனா மாதிரியான படங்கள்லாம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாகங்களில் வெளியாச்சு இல்லையா. இதில் வந்து சீக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சீக்குவல் வகை படங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட திரைப்படம் எது அப்படின்னா, ஜப்பானில் கல்யாண ராமன். இந்த திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக வெளிவந்த இரண்டாம் பாகம் படம் அப்படின்னு சொல்லலாம். 1979 வெளியான கல்யாண ராமன் படத்துடைய இரண்டாம் பாகமாக இந்த படம் வந்து வெளியாச்சு. கமலஹாசன், ராதா நடித்த இந்த திரைப்படம் வந்து முதல் பாகம் அளவுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு பெறலை. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஜப்பான் காட்சிகள் எல்லாமே தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஜப்பானை சுற்றி பார்த்த அனுபவம் வந்து நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ரொம்பவே தெரியும். இதில் முதல் பாகத்தில் வந்த கமல் ஸ்ரீதேவி அந்த ஜோடிக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும், அதனுடைய இன்னொரு ஒரு கமல்ஹாசன் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு ஜப்பானுக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் இன்னொரு கமல்ஹாசன் வந்து ஆவியாக இருப்பாங்க. அந்த ஆவியாக இருக்கக்கூடிய கமல்ஹாசனும் அந்த பையனும் சேர்ந்து லூட்டி அடிக்கிறதுலாம் வந்து பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ஜப்பானோட சீன்ஸில் எல்லாமே. இன்னொரு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவுண்டமணியும் கோவை சரளா அவங்களுடைய காமெடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு லக்கி ப்ரைஸில் ஜப்பானை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்கள சுற்றி காட்டக்கூடிய ஒரு கைடாக சித்ரா லக்ஷ்மணன் வந்து நடிச்சிருப்பாங்க, முனுசாமி அப்படிங்கிற கேரக்டரில். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட முனுசாமி இப்போ தெரியுதா இப்போ தெரியுதான்னு சொல்லி ஒரு 10 அடிக்கு 20 அடிக்கு வந்து தள்ளி நிற்க வச்சுருவாங்க. இவங்களோட காமெடி ஒரு சீன் இருக்குது, அது இப்போ கேளுங்களேன். ஜப்பானில் கல்யாண ராமன் திரைப்படத்திலேருந்து ஜப்பான் பற்றி ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை வந்து கமலஹாசன் அவர்களே பாடியிருந்தாங்க. அந்த பாடல் இப்போ நம்ம காற்றலில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: மணியை 40 நிமிஷத்தில் கேட்டுட்டுக்கிறீங்க. படமும் பாடலும் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை மற்றும் அதிலே ஒளிபரப்பில் இருந்து 1982 ஹிந்தியில் வெளிவந்த குத் டார் அப்படிங்கிற படத்துடைய தமிழ் ரீமேக் தான் படிக்காதவன் திரைப்படம். அண்ணன் தம்பி பாசத்தை சொன்ன ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் அண்ணனா சிவாஜி கணேசன், இன்னொரு அண்ணனா ரஜினிகாந்தும், இன்னொன்று தம்பியா விஜயபாபு அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் சிவாஜியோட ரஜினிகாந்தும் விஜயபாபும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிருந்தாங்க சின்ன வயசுலேயே. இதில் படிக்காத ரஜினி தம்பி விஜயபாபு வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணனை மதிக்காமல் அந்த தம்பி வந்து தடமாறி போகிறாரு. ஒரு கட்டத்தில் ரஜினி மீது ஒரு கொலைப்பழி விழுது. அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு அது விவகாரம் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அங்கே நீதிபதியாக சிவாஜி இருக்கிறாரு. தம்பிகளை காப்பாற்றி எப்படி எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அம்பிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு டாக்ஸி டிரைவராக நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்ம வண்டி, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வண்டி இருந்தால் அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அப்படி அவருக்கு அவருடைய கார், அவர் டாக்ஸி டிரைவராக இருக்கிறனால அவருடைய கார் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதை லக்ஷ்மி லக்ஷ்மி தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்பவே ரசிக்கும் விதமாக இருக்கும். அவருடைய காரில் யாராவது கெட்டவங்க, அதாவது கடத்தல்காரங்க, அந்த மாதிரி வேறு ஏதாவது ரொம்ப கெட்டவங்க ஏறினாங்கன்னா அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி அம்பிகா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கடத்துவாங்க, அந்த சாராயம் கடத்துகிற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கர்ப்பிணியாக வேடமிட்டு நடிச்சுட்டு வருவாங்க. அவங்க ஏறினோடனே அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போகும். அந்த சீன் இப்போ
1: கேளுங்களேன். லட்சுமி ஏமா இறங்கிட்டீங்க?
2: நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். நீயும் வண்டியும்
1: பரவாயில்ல, குழந்தை படத்தை சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன்.
2: ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு.

0: வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னே, எனக்கு வேணும். பாத்தியலட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம், இப்போது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ள கடத்தக்காரங்க வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன்? ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு, 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகுது எப்படியா? இன்னைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்த அப்பதான் புத்தி வரும்.
1: ரஜினி அவர்களுக்கும் அந்த கார் அவருக்கும் முன்னாடி அந்த பாண்டிங்கை சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாடல் வந்து ராஜாவுக்கு ராஜா நான் தான் அப்படிங்கிற ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் தான். ஆனால் இவர் வந்து காருக்கு மேலே ஏறிக்கிறமே, அந்த கார் வந்து பில்டிங்கில் ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங் போகும், கடல் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள் எல்லாமே ரொம்பவே ரசிக்கும் விதமாக இருக்கும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த தத்துவ பாடலாகட்டும், ஒரு கூட்டு கிளியாக அப்படிங்கிற அந்த சென்டிமெண்டல் பாடலாகட்டும், சொல்லி அடிப்பேனடி அப்படிங்கிற அந்த ஹீரோவோட பெருமை சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஜோடி கிளி எங்கே அப்படிங்கிற பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை உருவெழுப்பதான் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1985 வெளியான படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களும் கூடவே அந்த படங்கள்ல இருந்து பாடல்களும் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். கர்நாடக சங்கீதத்தை களமாக கொண்டு வந்த படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் இது அப்படின்னா சிந்து பைரவி. கர்நாடக இசையுலகில் பிரபலமான ஒரு பாடகர் JKB அவருடைய கச்சேரினாலே ஹவுஸ்ஃபுல் தான். அவருடைய மனைவி பைரவிக்கு இசை ஞானம் சுத்தமாக கிடையாது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஒரு நாள் இவருடைய கச்சேரிக்கு வரக்கூடிய ஒரு ரசிகை சிந்து கர்நாடக சங்கீதத்தை தமிழில் பாடினா எல்லாரும் ரசிப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போக போக அந்த இசை ஆர்வம் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நட்பை ஏற்படுத்துது. அந்த நட்பு காதலாகி திருமணம் தாண்டிய ஒரு உறவாக மாறுது. இதற்கு எதிர்ப்பு வர்றதுனால மது போதையில் மூழ்கி போகிறாரு JKB. சிந்து திரும்ப வந்து அவரை நல்வழிப்படுத்துகிறாங்க. மீண்டும் JKB அப்படின்னு விளம்பரத்தோட JKB பாட சிந்து வந்து வர்றாங்க. கச்சேரி களைகட்டுது. JKB பைரவி தம்பதிக்கு JKBயோட வாரிசையே பரிசாக கொடுத்துட்டு அங்கே வாழ்க்கையிலேருந்து விலகி போகிறாங்க சிந்து. இதுதான் இந்த படத்துடைய கதை. JKBயா சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. சிந்துவா சுஹாசினியும் பைரவியா சுலக்ஷனாவும் நடிச்சிருப்பாங்க. கே பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்த முதல் திரைப்படம் அப்படின்னா இந்த சிந்து பைரவி தான். படத்துடைய பேரும் பாருங்கள், நடிகைகளோட பேரும் பாருங்கள், எல்லாமே ராகம் தான். சிந்து பைரவி, சிந்து பைரவி அப்படிங்கிற எல்லா ராகமும் சரி. இந்த படத்தில் JKBயோட குரலாக அவர் நிறைய பாடல்கள் பாடுற மாதிரி இருக்குமே, அந்த பாடல்கள் எல்லாமே ஜெயசுதாஸ் பாடியிருப்பாங்க. வைரமுத்தியோட வரிகள் எல்லாமே கவித்துவமாக இருக்கும். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது இளையராஜாவுக்கும், சிறந்த பின்னணி பாடகியான விருது சித்ராவுக்கும், சிறந்த நடிகையாக சுகாசினிக்கும் தேசிய விருதுகள் இந்த திரைப்படத்தின் மூலமாக கிடைச்சது. சிந்து பைரவி ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாடல். இப்போ நம்ம சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 1985 வெளியான படங்கள் பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. 1985 தமிழ் புத்தாண்டை ஒட்டி வெளியான ஒரு திரைப்படம் தான் உதயகீதம். மோகன் ரேவதி நடித்த இந்த திரைப்படத்தில் தூக்கு தண்டனை கைதியா ஒரு பாடகராக நடிச்சிருப்பாங்க மோகன். இளையராஜா இசையில வெளியான 300வது திரைப்படம் இந்த உதயகீதம். 300 நாட்களை கடந்து ஓடி சாதனையும் படைச்சிருக்கு. சங்கீத மேகம், தேனே தென்பாண்டி மீனே, உதயகீதம் பாடுவேன், மானே தேனே, பாடு நிலாவே, எல்லோரும் பாட்டு பாடுங்கள்னு இந்த படத்தில் பண்ணுற எல்லா பாடலுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பொதுவாக ஒரு பாட்டுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டார் இளையராஜா, எல்லா படமும் டக் டக்குன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பாடு நிலாவே பாட்டுக்கு வந்து ரொம்ப நேரமே எடுத்துக்கிட்டாங்களாம். ஜெயிலுக்குள்ளேருந்து மோகன் பாடுவார், காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்துட்டு ரேவதி பாடுவாங்க. ரெண்டு பேருமே இந்த பாடு நிலாவே அப்படிங்கிற அந்த பாட்டு மூலமாகவே பேசிப்பாங்களாம். இப்போ நம்ம உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம படமும் பாடல் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்க இருக்கிறோம். இந்த பாடலோட நானும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர்

0: அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

எண்ணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அதை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:11 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வாழ்க்கை என்பது பிரச்சனைகளை தீர்ப்பதல்ல, ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்வது.

அமைதியாக இருக்கும் மனத்திற்குத்தான் தெளிவான பார்வை பிறக்கிறது. கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

0: இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நன்றி உணர்வுடன் வாழத் தொடங்கினால் வாழ்க்கை அற்புதமானதாக மாறும். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நேரம் 6:25.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாது நீ, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது.
2: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேரம் 6:30.

நேர்களே, ஒழித்த பாடல் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல். கங்கைபரன் அவர்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாங்க. அண்ணனுக்கு ஜே திரைப்படத்திலிருந்து. சேவை செய்திகளில் முதலாவதாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025 2026 கல்வியாண்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களையும் 100% உயர்கல்வியில் சேர்த்திடும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பொதுத் தேர்வு எழுதி இதுவரை எந்த ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலும் சேராத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரையிலும், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களுக்கான ஐடிஐக்கு இம்மாதம் 7 தேதி வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 90 இடங்களும், அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியில் நேரடி 2 ஆண்டு சேர்க்கைக்கு 34 இடங்களும், 1 ஆண்டு சேர்க்கைக்கு 183 இடங்களும் காலியாக உள்ளன. மேலும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களான பேட்டை மற்றும் ராதாபுரம் ஐடிஐக்களில் மோட்டார் மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளில் தலா 72 மற்றும் 27 காலி இடங்கள் உள்ளன. எனவே பொதுத் தேர்வை எழுதி இதுவரை உயர்கல்வியில் சேராத மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவில் சேர்ந்து தங்களது உயர்கல்வியினை தொடருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.

2026 இந்தியா சார்பில் பங்கேற்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027க்கான பதிவுகள் துவங்கியுள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இந்தியாவின் சிறந்தவர்களுடன் போட்டியிட மற்றும் தேசிய அளவில் மாநிலத்தை பிரதிநிதிக்க செய்யும் அரிய வாய்ப்பு இது. மாவட்டத்தைச் சேர்ந்த 16 முதல் 25க்கு உட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, தொழில் பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம். திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60க்கும் மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளன. பங்கேற்க விரும்புவோர் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க. அறுவடை நாள் படத்துக்காக இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. கங்கையமரன் வரிகள்.

நேரம் 6:41 ஆயிட்டு இருக்குது. சேவை செய்திகள் கேட்டிருக்கிறோம் இனிய பாடல்களோட. அடுத்ததா உலக திறன் போட்டி 2020

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6. தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் கல்வி, வேலைவாய்ப்பு, சிறப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து ஓய்வு

சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் கல்வி, வேலைவாய்ப்பு, சிறப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து, ஓய்வூதியம், சமூக நலத்துறை திட்டங்கள், திறன் வளர்ப்பு பயிற்சி மற்றும் சுயதொழில் செய்ய மானியம் போன்ற பிற சேவைகளை பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் விவரங்களை பதிவு செய்வதற்கு ஏதுவாக வாரியத்திற்கென தனியாக www.tnwidowwelfareboard.tn.gov.in என்ற வலைதளம் செயல்பாட்டில் உள்ளது. இவ்வலைதளத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான முகாம் வட்டார வாரியாக முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை நடைபெற உள்ளது. அதில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் தங்களின் விவரங்களை இம்முகாமில் கலந்து கொண்டு நேரடியாக பதிவு செய்து சமூக நலத்துறையில் உள்ள திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தேவைப்படும் ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, விதவை சான்றிதழ், போட்டோ, கைபேசி எண் விவரங்கள். வட்டார வாரியாக முகாம்கள் நடைபெறும் இடங்கள்: உடன்குடியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வருகிற 10ஆம் தேதியும், கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வருகிற 9ஆம் தேதியும், கயத்தாறு 11ஆம் தேதியும், ஆழ்வார் திருநகரியில் 12ஆம் தேதியும், திருச்செந்தூரில் 15ஆம் தேதி, பிளாத்திக்குளத்தில் 16ஆம் தேதி, சாத்தான்குளத்தில் 17ஆம் தேதி, ஸ்ரீவைகுண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 18ஆம் தேதி, ஓட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 19ஆம் தேதி, புதூரில் 21ஆம் தேதியும், கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 23ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க. பூவிழி வாசலிலே படத்திலிருந்து இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க, பாட்டு எழுதியிருக்கிறாங்க காமகோடியன்.

நேரம் 6:55. இந்நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக, 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், இன்று நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஹெச் கண்ணம்மா அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். இனி நமது நிலையத்தின் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குவோர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவோர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குவோர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று இன்றைய இளைஞர்களுக்கு சவால் வேலை வாய்ப்பா மன அழுத்தமா. 10:02 மனம் விரும்புதே நேரிழப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டெல்லி குதுப்மினார்

12:02க்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10க்கு சிநேகிதியே. எந்த விஷயத்தில் மற்றவர்களுடன் போட்டி போடுவீர்கள்? 1 மணிக்கு நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05க்கு நலம்தானா? ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர்ப்பு பாடல்கள். 3:02க்கு திரையருவி. 3:30க்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02க்கு பொதிகை தும்பி. 5:02க்கு கேட்கலாம் படமும் பாடலும். 1986 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும். 6:02 பக்தி மாலை. 6:30க்கு சேவை செய்திகள். 6:55க்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரைசை. 7:30க்கு ஆசை அஞ்சல். 8:05க்கு குக்கு. வாட்ஸ்அப் சாய்ஸ் நீயிருப்பு பாடல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி. 9:30க்கு இலக்கிய சாரலில் கவிஞர் புலமை பித்தனின் திரை தமிழ். 10 மணிக்கு சோமானராங்கள். நாளை தொலைபேசி வழி நேயிருப்பு பாடல்களாக. கேட்டது நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

வணக்கம் நேர்களே, நேரம் 7 மணி ஆயிட்டு இருக்குது. இந்த நேரம் வந்தாலே தினமும் நாம் அறிவியல் தகவல்கள் கேட்போம், பல அறிவியல் செய்திகள், அன்றாடமாக நடக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட சில விஷயங்கள் உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நான் உங்கள் முத்து அபிஷேகம். இப்போ பாடல் கேட்கலாம், வித்யாசாகர் இசையில் M10 மகன் திரைப்படத்திலிருந்து.

0: அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது அதிசய தனிமம் காலியம் அப்படிங்கிறத பற்றி. இதை ஸ்கூலில் படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த காலியம் அப்படிங்கிற உலோகத்தோட உருகுநிலை வந்து 29.76°C, அதாவது 30°C தான். அதனால் இந்த திடப்பொருளை வந்து நாம் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது உருகி திரவமாக மாறிடுமா, ஏன்னா அந்தளவுக்கு உருகுநிலை வந்து கம்மியான அளவில் இருக்குது. அதனால் சரி, இந்த காலியம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தா, செமிகண்டக்டர் பயன்பாடுகளில், எல்இடி விளக்குகளில், ஸ்மார்ட் ஃபோனில் கூட இது பயன்படுத்தப்படுதான், சூரிய மின்கலங்களில், இப்படி பல துறைகள்லையும் இந்த காலியம் வந்து பயன்பாட்டில் இருக்குதான். இப்போ அடுத்து நாம் கேட்க போகிற பாட்டு சபேஸ் முரளி இசையமைப்பில் 23 புலிகேசி, இம்சை அரசன் 23 புலிகேசி படத்திலிருந்து.
1: பஞ்சுமத்தை கனியே

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

7:11 ஆயிட்டிருக்குது. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களை அடுத்ததாக என்ன அப்படின்னா, பல்சார் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது தான். அதாவது நட்சத்திரம் இல்லை, பல்சார் அப்படிங்கிறது நட்சத்திரத்தோட வகை. சில நட்சத்திரங்களை பல்சார் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் PSR JY 7482444 69D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுருக்கு.

இந்த பேர் கொண்ட நட்சத்திரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு செகண்டில் 716 தடவை தன்னைத்தானே சுற்றிட்டு வலம் வந்துட்டு இருக்குதான். அடே அப்பா, நமக்கே சுற்றுதே. இப்போ வரக்கூடிய பாட்டு மணி சர்மா இசையில் கேட்க போகிறோம், சுறா படத்துக்காக.

அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சத்தில் 10,000 கோடி விண்மீன்கள் இருந்து 40,000 கோடி விண்மீன்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த விண்மீன்களை நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மரங்களோடு ஒப்பிட்டோம் அப்படின்னா மரங்கள் தான் அதிகமாக இருக்குது, அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 300,000 கோடி மரங்கள் பூமியில் இருக்குதான் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மரங்கள் பத்தாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்நினோ விளைவுகளால், காலநிலை மாற்றம், இல்லை வெப்பநிலையால் காலநிலை மாற்றம், இப்படி பல மாற்றங்களால் நாம் பல தேவையில்லாத விளைவுகளை சந்திச்சிட்ருக்குறோம். அது இன்னும் கூடத்தான் செய்யும். அதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா 100 கோடி மரங்கள் இன்னும் தேவைப்படுதான். அதை நாம் போட்டாலும் அதை நம்ம வளர்த்தாலும் இந்த மாற்றங்களை வந்து நாம் தடுக்க முடியாது. இன்னும் மேலும் கூடாமல் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதனாலும் பார்த்து செய்யுங்க. இப்போ அடுத்ததாக சபேஸ் முரளி இசையில் கோரிப்பாளையம் படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

இமானோட இசையில் கச்சேரி ஆரம்பம் படத்திலிருந்து அந்த பாட்டு கேட்டிங்க. கண்ணாடி உண்மையிலேயே திடப்பொருளா அப்படின்னு கேட்டால் அது திடப்பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அது திரவப்பொருளா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. கண்ணாடியோட அணு அமைப்பு வந்து திடப்பொருளுக்கு உண்டான ஒழுங்கான வடிவமைப்பில் இல்லையாம். அது வந்து உறைந்த திரவத்தோட மூலக்கூறுகள் மாதிரி ஒழுங்கற்ற நிலையில் இருக்குதான். அதனால் கண்ணாடியை வந்து ஒரு படிகமற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வகையாக பிரிக்கிறாங்களாம். சரி, இப்போ பாட்டு கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் அள்ளித்தந்த வானம் படத்திலிருந்து.

நேர்களை எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. 7:35 ஆகிட்டு இருக்குது. நமது நிகழ்ச்சிகளில் இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இந்த எண்ணில் 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பாட்டு, அது எந்த படத்துலேருந்து, அதோட உங்கள் பெயர்களையும் ஊர் பெயரையும் தெளிவாக டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் குரல் பதிவாக பேசியும் கூட நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 9443360794.

இப்போ யாரை பார்த்தாலுமே உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் மூணு நாள் மூணு மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது எப்படி உங்களுக்கு மட்டும் மூணு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு வேறு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், எங்கள் ஊரில் மூணு மழை பெஞ்சுது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயில்பட்டியில் கூட ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு மழை இல்லையே மழை இல்லையே அப்படின்னு நம்ம கூட சண்டைக்கு வராங்க. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலநிலை மாற்றத்தில் மழை அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. நமக்கு பெய்யக்கூடிய மழைகள் பெரும்பாலும் புயல் மழையாக தான் இருக்குது, பருவகால மழையாக இல்லை. அதனால் மழை இல்லை, வெயில் ரொம்ப சித்திர மாதம் மாதிரியே அடிக்குது அப்படின்னு பேசிட்டு தொடர்ந்து நாம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம், இல்லாட்டி செல்ஃபோனில் ஏதாவது மேய்ஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ சில மரம்

நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சில காலங்களில் நம்ம உரையோ நல்ல மலைவளம் உள்ள உரவை மாற்ற முடியும். இப்போ அடுத்ததாக பாட்டு கேட்கலாம். இப்போ நம்ம ஏஆர் ரகுமான் இசையில் விண்ணை தாண்டி வருவாயா படத்துலேருந்து பாட்டு கேட்டோம். தொடர்ந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் பசங்க படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அறிவியல் தகவல்களில் இன்னைக்கு ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவாக நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கோள் அப்படின்னா அது புதன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக வெப்பமான கோள் அப்படின்னா அது புதன் கிடையாது. ஏன்னா புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் தான் வெப்பமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதில் அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து அதிகமாக இருக்குது தான். அதனால் கிரீன் கவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளைவை ஏற்படுத்துறதுனால வெள்ளிக்கோள் வந்து அதிக வெப்பம், அதாவது சூரிய குடும்பத்திலேயே அந்த கோள் தான் அதிகமாக 465 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தில் இருக்குதான். இப்போ ஏஆர் ரகுமான் இசையில் மின்சார கனவு படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

நேர்களே, குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சிக்காக காத்திருங்க. 8:05 கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை. அதுக்கு முன்னாடி செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரியளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசுக்கு எதிராக திமுக வைத்த

0: குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தவிக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கல பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் ஓரிரவு வணக்கம் நேர்களே, இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புலையும். இப்போ கேட்க போகிறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக, நான் உங்கள் முத்து அபிஷேகம். எஃப்எம் ரெயின்போ 102.6 வாட்ஸ்அப் நம்பர் 9443360794, 9443360794. நிகழ்ச்சியோட முதல் பாட்டு ஆலங்குளத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க கனி ரவி, இவங்களுக்காக வருது இளையராஜா எஸ் ஜானகி பாடின பாட்டு அவதாரம் படத்துக்காக.

0: குக்குல அடுத்த பாட்டு வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி இவங்களுக்காக வருது. டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கிறாங்க கண்ணதாசனோட வரிகளில். கே வி மகாதேவன் இசை. என்ன படத்துல இருந்துன்னா பட்டிக்காட்டு பொன்னையா அப்படிங்கிற படத்துல இருந்து.
1: ஏன் என்ன?

மச்சாம் கைய பிடிச்சா வளையல் போட.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: வணக்கம், நான் மேலப்பாண்டவமங்கலத்திலிருந்து பாலாஜி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் என்னவென்றால், படம் வந்து எல்லாமே என் ராசா, பாட்டு வந்து அழகான மாடப்பூரா என்ற பாட்டை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

8:21 ஆயிட்டு இருக்குது. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சுஜாதா பாடின பாட்டு கலைக்குமார் வரிகளுக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. திருச்செந்தூர் நாகராஜன்.

வாட்ஸ்அப் சாய்ஸ் குக்கு நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததா ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன் பொண்ணுத்தாய் இவங்களுக்காக வருது ஏஆர் ரகுமான் இசையில். கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாட்டு மனோ சுஜாதா பாடியிருக்கிறாங்க வைரமுத்து ஓடவரிகளில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்கணும். 944-33-60-7194 அப்படிங்கிற நம்பரில் நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறையா மெசேஜ் பாட்டு கேட்டு வந்துட்டே இருக்குது. அடுத்த பாட்டு பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிராம் விருப்பத்தில் கேட்க போகிறோம், புத்தம்புது பூவே படத்துலேருந்து.

உன்னிகிருஷ்ணன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த பாட்டு கேட்டு ரசித்தோம். நேர்களை நமது நிகழ்ச்சிகளில் இன்று இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமொழி தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். குக்குல அடுத்த பாட்டு ஸ்ரேயா கோஷல் குரலில் சாட்டை படத்திலிருந்து கேட்க போகிறோம். மதுரையிலிருந்து மித்ரா அப்படிங்கிற நேயருக்காக கேட்டு ரசிக்கலாம்.

இமான் இசையில் பாட்டு கேட்டோம். அடுத்ததாக இளையராஜாவோட இசையில் பாட்டு கேட்க போகிறோம். எஜமான் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாட்டு உதயகுமார் வரிகளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சுரண்டையிலிருந்து ஆனந்தி, இதோ அவங்களுக்கான பாடல்.

நேர்களை 10:47 ஆயிட்டு இருக்குது. அடுத்ததா சாம்பவர் வடகரை தமிழ் அழகன் பரமசிவன் சுரண்டை தாமஸ் இவங்களுக்காக வருது தர்மத்தின் தலைவன் படத்துக்காக இளையராஜாவோட இசையில.

எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, மலேசியா வாசுதேவன் எல்லாரும் பாடின பாட்டு கேட்டீங்க. தொடர்ந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடின பாட்டு ஐ லவ் இந்தியா படத்திலிருந்து கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வகணபதி, முத்து மகேஸ்வரி. பாட்டு வந்துட்டு இருக்குது 8:52 நிமிடத்தில், கேட்டு ரசிக்கலாம்.

0: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது குக்கு. பண்பலையில் தொடர்ந்து இடைவிடாத இசைமலை கேட்கலாம். நமது திருநெல்வேலி வானொலியோட முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 9 மணி ஆயிட்டுருக்குது. மனமினிக்கும் பாடல்கள் இடைவிடாத இசைமலையாக இனி கேட்டு ரசிக்கலாம்.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் 9:30. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்புலையும் காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இது இலக்கிய சேரலாக நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாம். டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வத்தாய் படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

இலக்கியச்சாரலில் இன்றைக்கி நாடக தலைமை ஆசிரியர், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றின சில விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 1867 செப்டம்பர் 7 இன்றைய தினத்தில் பிறந்தவங்க தான் சங்கரதாஸ் சுவாமிகள். 40க்கும் மேலான நாடகங்களை எழுதியிருக்கிறாங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவங்களால் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு போற்றப்பட்டவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காட்டுநாயக்கன் பட்டியில் பிறந்த இவங்களுடைய ஏற்பெயர் சங்கரன் அப்படிங்கிறது. நாடக நடிகராகவும் நாடக ஆசிரியராகவும் சில காலம் பணியாற்றின இவங்க தூத்துக்குடி உப்பு பண்டக சாலையில் கணக்கராக இருந்தாங்க. தன்னோட 24வது வயசில் நாடகத்துறையில் அடி எடுத்து வச்சாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு பி. சுசீலாவோட குரலில் கேட்க போகிறோம், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

இலக்கியச்சாரலில் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களில் யமன், ராவணன், சனீஸ்வரன் இந்த மாதிரி கதாபாத்திரங்களாக நடிச்சிட்டு வந்தாங்க. அதனால் சில எதிர்மறை சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்ததால் நடிக்கிறதை விட்டுட்டு நாடகம் எழுதுறது, நாடகம் கற்றுக் கொடுக்குற பணியில் இறங்கினாங்க. நாடகக்கலை நலிவடைஞ்சிக்கிட்டு வந்த அந்த நேரத்தில், அதாவது 1910

சிறுவர்களை மட்டுமே வச்சு நடிகர்களை கொண்ட சமரச சன்மார்க்க நாடக சபை அப்படிங்கிற சபையை உருவாக்குனாங்க. கொஞ்ச காலம் கழிச்சுட்டு இந்த சபையை அவங்க கலைச்சிட்டு பால மீன ரஞ்சனி அப்படிங்கிற சபையை உருவாக்கி அதோட ஆசிரியராகவும் செயல்பட்டாங்க. ஒன்பது மணி 39 நிமிடம் கேட்டுட்டு இருக்கிறீங்க இலக்கிய சாரல்.

நேரம் 9:42 ஆகிட்டு இருக்குது. இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சிகளில் 10:00 சுகமான ராகங்கள் திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஹெச் கண்ணம் அவர்களின் விருப்பப்பாடல் தொகுப்பாக கேட்டு ரசிக்கலாம்.

மஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூலுக்கு உன் கொடிய ஆடை நீ உன் கண்ணம்மா இங்கு கந்தலுடை கட்டு.

0: அது என் உள்ளம்மா.
1: சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் வண்ணக்கிளி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். சங்கரதாஸ் சுவாமிகள் 1918 மதுரைக்கு வந்து தன்னோட 4 நண்பர்களோடு சேர்ந்து தத்துவ மீனலோசனை சபையை தொடங்கினாங்க. இதோட ஆசிரியராக தன்னோட வாழ்நாள் இறுதி வரைக்கும் வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 40 நாடகங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 18 நாடகங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. புராண நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், சமய நாடகங்கள், மொழிபெயர்ப்பு நாடகங்கள், கற்பனை நாடகங்கள், இப்படி அவங்களுடைய நாடகங்கள் பல வகையிலையும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து.

நேரம் 9:51. இலக்கிய சாரல இன்னைக்கு நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் 1959 அவங்களுடைய அபிமன்யு சுந்தரி, சுலோச்சனா சதி உள்ளிட்ட பல நூல்கள் வந்து, நாடகங்கள் வந்து தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கத்தோட உதவியோடு வெளிவந்துச்சு. அவருடைய மற்ற நாடகங்களும் திரட்டி முயற்சி நடைபெற்றாலும் கூட ஓரளவுக்கு தான் அது கிடைச்சிருக்கு. சங்கரதாஸ் சுவாமிகளோட நாடக திரட்டு 18 பனுவல்கள் அப்படிங்கிற நூலும், சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக களஞ்சியம் அப்படிங்கிற நூலும் வெளியிடப்பட்டுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பு 1955 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற பெயரில் திகா சண்முகநாதன் அவர்கள் வெளியிட்டாங்க. இப்போ வரக்கூடிய பாட்டு ஸ்ரீகாளி எஸ் கோவிந்தராஜன் குரலில் காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து கேட்க போகிறோம்.

நேர்களே, இன்றைய இலக்கியச் சாரலில் நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றின ஒரு சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை இரவு 9:30 இலக்கியச் சாரலில் கவிஞர் புலமைப்பித்தனின் திரை தமிழ் கேட்கலாம்.

நேரம் 10 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஹெச் கண்ணம்மா அவங்களுடைய விருப்பப்பாடல் தொகுப்பு தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் முத்து அபிஷேகம். கண்ணம்மா தன்னுடைய கடிதத்தை இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். இது சுகமான ராகங்களுக்கு பறவைகளின் கீதங்களையும் கவிதைகளையும் தொகுத்து வழங்கியுள்ளேன். அனைத்து நேயர்களுக்கும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். திருமதி ஹெச் கண்ணம்மா ஹரிகர புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வசந்த கால பறவைகள் வலசை போகும் உறவுகள், பெருமையுடன் உளவிடும் பறவைகளும் பலவிதம். ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு பாடல் அப்படிங்கிற ரீதியில் இன்னைக்கு அவங்க பாடல் தொகுப்பு அமைஞ்சிருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாட்டு மயில் அப்படிங்கிற பறவைக்காக. வண்ண தோகை மயில் என்ன கலவைகள், வியப்பூட்டும் மயிலே மலை பாட்டை பிழையின்றி அகவேன் என்று கவிதை வடித்து பாடல் வருகிறது ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து.

நமது நேயர் கண்ணம்மாவோட அடுத்த பாட்டு முத்து படத்திலிருந்து. ஆமாம், அவங்க குறிப்பிடுற பறவை அடுத்து கொக்கு. அதற்கான கவிதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஒற்றை காலில் நற்றவம் இயற்றி உருமீனை ஊன்விக்க வெண் சங்கனவே நின்றிருக்கும் கொக்கே, தரலாம் உனக்கொரு பொக்கே. முதல்ல வாசிக்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பாக வந்துருச்சு. கேட்கலாம் அந்த பாட்டை.

நேரம் 10:13. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்ததா மைனா பறவைக்காக நமது நேயரோட கவிதை மற்றும் பாடல். மச்சு மாடிகளில் மரப்பொந்துகளில் வீடமைக்கும் மைனா தலையசைத்து மஞ்சள் அழகுகளால் மயக்கும் பாட்டுகள் வியக்கத் தருவாய். பாடல் தித்திக்குதே படத்திலிருந்து.

பறவை சார்ந்த பாடல்களும் கவிதைகளும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா தூக்கணாங்குருவி. மானிடர்க்கும் இயலாத, பொறியாளர்க்கும் கூடாத செறிவுடை கூட்டையே திறமுடன் பின்னிடும் தூக்கணாங்குருவியே, வரமது உனக்கு மட்டுமே.

0: பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நமது நேயரின் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பறவைக்கான கவிதை. வீட்டு மோடுகளில் கூட்டை கட்டியே கொஞ்சும் குருவிகளே, கதிரியக்கம் காரணமாய் காணாமல் குறைந்தீரே, காட்சி தர வாரீரோ.

நேரம் 10:31. திருநெல்வேலி தியாகராஜ நகர். கண்ணம்மா அவர்களின் பாடல் தொகுப்பு இன்றைய சுகமான ராகங்களில் கேட்டுட்ருக்குறீங்க. பறவை சார்ந்த பாடல்களும் கவிதைகளுமாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த பாட்டு நட்புக்காக திரைப்படத்திலிருந்து. வானில் வட்டமிடும் ட்ரோனே, கழுகே, வள்ளூரே, வணங்குவார்க்கு கிருஷ்ணப்பருந்தே, ராக்காளியே, வருவீரோ பரந்தே.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மௌனராகம் படத்திற்காக, கவிதை குயிலுக்காக. கருமை நிற குயிலே, கவிஞர்களின் உயிலே, அதிகாலையில் உன் பாட்டு விடிகாலை பொழுதாச்சு என்று கவிதை தந்திருக்கிறார் நமது நேயர். கேட்கலாம் பாடல்.

திருநெல்வேலி தியாகராஜ நகர் கண்ணம்மாவின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததாக ஆனந்த கும்மி படத்துக்காக கிளியை வைத்து பாட்டு. சொன்னதை சொல்லும் கிள்ளாய் பச்சை பிள்ளையாம் வண்ண கிளியே, உன் பேச்சை கேட்க இச்சை மிகுமே.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது நேயரின் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக கவிதை இதோ. அன்பிற்கு இலக்கணமே ஆண் பெண்டீர் ஒற்றுமைக்கு இலக்கணவே இருப்பவையே காதல் பறவைகளே மோதல் உமக்கில்லையே.

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக நமது நேயரின் கவிதை. சிட் சிட்டென ஒளி எழுப்பி சிற்றுடலின் சிறகடித்து இலை வளரித்து வளையமைக்கும் தேன் சிட்டே, இதுதான் உன் பாட்டே.

திருநெல்வேலி தியாகராஜ நகர் கண்ணம்மா அவர்களின் விருப்ப பாடல்களில் இன்றைக்கி பறவைகள் பற்றின பாடல்களும் கவிதைகளும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதை தான் நாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் அன்பு கரங்கள் படத்திலிருந்து பாட்டு கவிதை. கருமை நிற காகமே, குயில்களின் தாயகமே, நீத்தாரின் மறு உருவே, விருந்தினரின் அறிவிப்பே, மறந்திடுமோ உன் பணிகள்.

இன்றைய சுகமான ராகங்களில் திருநெல்வேலி தியாகராஜ நகர் கண்ணம்மா அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்தது உங்கள் முத்து அபிஷேகம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் தொகுப்பும் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள் எழுதி நீங்கள் அனுப்பலாம் இந்த முகவரிக்கு. நிலைய இயக்குனர் நெல்லை பண்பலை 102.6 சோமான ராகங்கள் பகுதி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 2. நிலைய இயக்குனர் நெல்லை பண்பலை 102.6 சோமான ராகங்கள் பகுதி பாளையங்கோட்டை திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு நீங்கள் பாடல் தொகுப்பை எழுதி அனுப்பலாம். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நிகழ்ச்சியில் நேயர் பாடல் தொகுப்பாக இடம்பெறும்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50.

ஆகாஷ்வாணி, நேரம் 11:40. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைகானம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைக்கானத்தில் முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன் பி. சுசீலா குரலில் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நாயகன் ஆனந்த் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க இருக்கோம். மனோ சித்ரா குரலில் தொடர்ந்து பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து இளையராஜா கமல்ஹாசன் குரல்களில் பாடல்கள்.

கேட்டு பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில். தொடர்ந்து டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் பாடல்கள்.

ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. ஊசி முனை காதுக்குள்ளே

நள்ளிரவு 1:28 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா ஏ எம் ராஜா, எஸ் ஜானகி, பி சுசிலா மூவரின் குரல்களில் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேரம் 1:52. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டி எம் சவுந்தரராஜன் குரலில். தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும்

நேரம் 1:52. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டி எம் சவுந்தரராஜன் குரலில். தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

நாய் போல ஒரு வங்கி கொடியாடு, துள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ்பாடு.

உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து

0: பியூஷ் கோயல் இன் நியூ டெல்லி. சோஷியல் மீடியா போஸ்ட் மிஸ்டர் கோயல் செட் டியூரிங் த மீட்டிங் தி டிஸ்கஸ் ஸ்ட்ரென்தனிங் இந்தியா லக்சம்பர்க் கோஆபரேஷன் அக்ராஸ் கீ ஏரியாஸ் இன்க்ளூடிங் லாஜிஸ்டிக்ஸ், ஏஐ அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், ஸ்பேஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். The minister said that he looks forward to deepening India-Luxembourg economic ties and creating new opportunities for businesses on both sides. External Affairs Minister Dr. S. Jaishankar chaired a consultative committee meeting on India's relations with West Asia yesterday in Delhi. During the meeting, Dr. Jaishankar highlighted India's close ties with the Gulf and West Asia and North Africa region, including long-standing partnerships and cooperation in trade, investments, energy, maritime, and people-to-people domains. Reigning world champion Sheetal Devi has confirmed a medal for India by storming into the women's compound individual final on the third day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad yesterday. In an all-Indian semi-final, the armless archer from Jammu defeated Sarita 145-143 to book her place in the gold medal clash. She will face Aizada Sedan of Kazakhstan in the final. The government has refuted a fake reel being circulated on social media claiming that Prime Minister Narendra Modi has decided to shut down Instagram in India. The fact-check unit of the Press Information Bureau has termed the claim as fake. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் சாமே சோல்கர் அவர்களின் தப்லா, சதீஷ் வியாஸ் அவர்களின் சிந்தூர் இசை ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சாமே சோல்கர் அவர்களின் தப்லா இசை கேட்கலாம்.

0: Ramlis Archer from Jammu defeated Sarita 145-143 to book her place in the gold medal clash. She will face Aizada Sedan of Kazakhstan in the final. The government has refuted a fake reel being circulated on social media claiming that Prime Minister Narendra Modi has decided to shut down Instagram in India. The fact-check unit of Press Information Bureau has termed the claim as fake. PIB clarified that no such announcement has been made by the government of India or Prime Minister Narendra Modi regarding a ban on Instagram in the country. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலை. பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் பழைய வண்ணை ஏஎன் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வரத்தை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக பேசும் தெய்வம் முருகன், நாகவல்லி ராகம், ரூபக தாளம், குரு சுரஜானந்தா இயற்றிய பாடல்.

இன்றைய பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் பழைய வண்ணை ஏ.என். பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணி எஸ். சாந்தகுமார் அவர்கள் தவில். இனி லலிதேஸ்ரீ பைரவி ராகம் ஆதி தாளம் தியாகராஜ கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. ஆதிபராசக்தி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

வடைமாலை படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினர் பாடியுள்ள பாடல்.